0: இன்று போட்டியிடுகின்ற இரண்டு நட்சத்திரங்களை கொண்டு வர இருக்கின்றோம். ஒன்று பாடகர் இசையமைப்பாளர் சித் ஸ்ரீராம், இவருடன் பாடகர் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் போட்டியிடுகின்றார். உங்களது வாக்குகள் யாருக்கு என்று பார்ப்போம். சந்தோஷ் நாராயணனா சித் ஸ்ரீராமா என்ற போட்டி இடம்பெற இருக்கின்றது. இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு வாக்களிக்கலாம். வாக்களிப்பது மட்டுமல்ல, பல்வேறு விதமான உங்களது ரசனைக்கு என்ன காரணம் என்ற காரணங்களை தெரிவித்து கொண்டு அவர்களுக்கான வாக்குகளை நீங்கள் வழங்கலாம். நேர்களை, இந்த வேளையில் இப்போது இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்ற அசாதாரண காலநிலை தொடர்ந்து 48 மணித்தியாலங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. கழுகங்கை என்ற நதி இருக்கின்றது, உங்களுக்கு தெரியும், தென்னிலங்கையில் பல்வேறு விதமான நதிகள் பாய்கின்றன. இலங்கையில் 108 மேற்பட்ட நதிகள், பிரபல நதிகள் பாய்கின்றன. அந்த நதிகளில் கழுகங்கை என்ற நதியும் மிக முக்கியமானது. அதன் ஒரு கிளை நதி குடா கங்கை என்று சொல்லப்படுகின்றது. அதன் அவதானிப்பு பிராந்தியத்தின் மேல்நிலை பகுதிகளில் அதிகளவு மழை வீழ்ச்சி பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதன் நீரேந்து பிரதேசங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைய அடுத்த 48 மணித்தியாலங்களுக்கு அந்த பிரதேசங்களில் மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக புலத் சிங்கள பிரதேச செயலக பிரிவு, மதுராவல பிரதேச செயலக பிரிவு, பாலிந்தனுவர பிரதேச செயலக பிரிவு ஆகிய பகுதிகளில் உள்ள குடாகங்கை மற்றும் மகுரகங்கை ஆகியவற்றின் தாழ்நிலப் பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை தற்போது பெய்து வருகின்ற மழை காரணமாக பல்வேறு விதமான மலையக பகுதிகளிலும் பாரிய வெள்ள அபாயம் தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இடப்பட்டன. குறிப்பாக ஏற்கனவே மழை வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட இடங்கள் மிக அவதானமாக இருக்குமாறு ஏற்கனவே சொல்லப்பட்டது. இந்த தொடர் மழை காரணமாக தொடர்ந்து ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்து வருவது, இது தொடர்பான அவதானங்கள் தொடர்ச்சியாக மிக நுணுக்கமான முறையிலேயே இப்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், கழனிகங்கை, கழுகங்கை, குடாவோயா போன்ற பல நதிகளின் நீர் வரத்துக்கள் அதிகரித்து வருவது இப்போது அவதானிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றன. அதேவேளை பல்வேறு வான்கதவுகள், நீர்த்தேக்கங்களது வான்கதவுகளும் இப்போது திறக்கப்பட்டிருப்பதால் பல இடங்களில் அந்த வெள்ள நிலைமைகள் கொஞ்சம் கடுமையானதாக இருப்பதாகவும் சொல்கின்றார்கள். நாளை காலை 17 காலை 8 வரை மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது இலங்கையின் இந்த பிரதேசங்களில்.
1: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனான
3: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.

0: நேர்கள் இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இன்றைய நட்சத்திரமாக ஜொலிக்க இருப்பவர் சாய் பல்லவி. சாய் பல்லவி நடித்து வெளிவந்த பல்வேறு திரைப்படங்களிலிருந்து இந்த பாடல்களை நீங்கள் இன்று கேட்டு மகிழலாம். நேர்களே, சாய் பல்லவி பொதுவாக 1992 May 9 பிறந்த இவர் பல்வேறு திரைப்படங்கள் மூலம் தமிழ் தெலுங்கு மொழிகளில் நடித்து தென்னிந்திய திரையுலகத்தில் தனக்கென்ற ஒரு இடத்தை, ரசிகர் பட்டாளத்தை பிடித்திருக்கக்கூடியவர். அவரது பல திரைப்படங்கள் மிகப்பெரிய விருதுகளை பெற்று பல்வேறு விதமான விமர்சனங்களால் மக்கள் மத்தியில் பிரபலம் பெற்றவை என்ற வகையில் சாய் பல்லவி நடிப்பில் வெளிவந்த பல திரைப்படங்கள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமாக அண்மை காலத்தில் வெளிவந்த அமரன் திரைப்படம் பலரையும் சாய் பல்லவியின் நடிப்பினால் ஈர்த்த திரைப்படம். அந்த கதை அம்சம், அவர்களது நடிப்பு, சிவகார்த்திகேயன் மற்றும் சாய் பல்லவி போன்றவர்களது நடிப்பினால் ஈர்த்த திரைப்படம். இவ்வாறு பல திரைப்படங்களில் நடித்திருக்கக்கூடிய சாய் பல்லவியின் அவரது நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து நாம் பாடல்களை இன்றைய நிகழ்ச்சியிலே 9 வரை கேட்க இருக்கின்றோம்.
1: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. Call Naveen Allstate Insurance.
0: அதேவேளை நேர்கள் இணைந்து கொண்டு இன்றைய உங்களுக்கு விருப்பமான ஒரு இசையமைப்பாளருக்கு வாக்களிக்கலாம். கலைஞர், பாடகர், இசையமைப்பாளர் சித்ரீரான் மற்றும் சந்தோஷ் நாராயணன் ஆகியோர்கள் இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியில் போட்டியிடுகின்றார்கள்.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். Elite Gold Traders, Silver, Gold Coins, Bars, Ounces வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். Elite Gold Traders Elite ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் செல் Elite Gold Traders, 416-293-6262.
4: நேர்கள் இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். இப்போது நிகழ்ச்சியில் முதலாவது நேர், வணக்கம். குமார் வாருங்கள். வணக்கம், எப்படி நலமா? நலம் குமார். உசாரா கதை எங்க? இன்னும் உசாரா காணல. சரி,
5: எனக்கு என்ன சந்தோஷ் நாராயணன்,
4: கேள்விகளை கேட்கலாமா? நீங்கள் கேட்கிறீர்களா? சரி, நான் கேட்கிறேன் குமார். கேள்வி, முதலாவது கேள்வி என்னென்றால், சாய் பல்லவி இந்தியாவின் தமிழ்நாடு கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்தவர், சரியா தவறா? சரிதான். அவர் தமிழ்நாட்டு நடிகை என்றெல்லாம் பேசப்பட்டது கேள்விப்படையிலே. சரி, நன்றி. சந்தோஷ் நாராயணனுக்கு வாக்குகள், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
6: வணக்கம், நான் கண்ணன்.
4: கண்ணன் வாருங்கள். வணக்கம்.
6: வணக்கம். சந்தோஷ் நாராயணன்.
4: சந்தோஷ் நாராயணன், கடும் போட்டியை தந்திருக்க போதுண்டை.
6: ஆனா ஒரு சந்தேகம் உண்டு, நீங்க முதலாவது கேட்ட கேள்வி அது கோயம்புத்தூர்ன்றது சரியான பதிலோ தெரியல. ரெண்டாவது பேட்டியில அவன் வந்து தான் வந்து கோயம்புத்தூர்ல வேறு ஒரு இடம் தான் சொன்ன ஞாபகம் இருக்குது எனக்கு. தான் வடுக கம்யூனிட்டியை சேர்ந்தேன்னு சொல்லியும் தமிழ்நாட்டுக்கும் கேரளாக்கும் இடையில உள்ள ஒரு இடம் ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்குது, பட் எனக்கு சரியா தெரியல.
4: அவர் சில வேலை பிறகு வசித்திருப்பா, ஆனா பிறந்ததை தான் நான் இப்ப கேட்டேன்.
6: ஓகே ஓகே, சரி, எனக்கு சரியா தெரியாது, நான் பார்த்த ஞாபகம்
4: பிறந்தது. அவர் சில வேலை பிற்காலத்தில் வாழ்ந்த இடம் அல்லது அப்படி இடங்களாக இருக்கலாம்
6: சொல்றேன். இருக்கலாம்.
4: நல்லது கண்ணன், தகவலோட இணைந்ததுக்கு நன்றி. உங்களுக்குரிய வினா, நீங்கள் அமரன் திரைப்படம் பார்த்தீர்களா?
6: ஆமாம், பார்த்தலாம்.
4: அப்போ கேள்வி கேட்கலாம் உங்கள்கிட்ட.
6: கண்டிப்பாக.
4: சரி, இந்த அமரன் என்ற திரைப்படம் கமல்ஹாசன் தயாரிப்பில் வெளிவந்தது, சரியா தவறா?
6: சரியான பதில்
4: தெரியுமே, என்ன சரியான பதில்? அது
6: சரியான பதில்.
4: சந்தோஷ் நாராயணனுக்கு செல்கிறது உங்களது வாக்கு, நன்றி.
6: நன்றி,
4: நன்றி கண்ணன். நிகழ்ச்சியில் நடத்தினர், வணக்கம்.
7: வணக்கம், நான் மதி.
4: மதி வணக்கம், பாருங்கள் எப்படி போட்டிகளுக்கு தயாரா? எத்தனை போட்டியா கண்ணிடம் என்ன, இது ஒரு போட்டியா?
7: அப்படி
4: இல்லை. என்ன பாடல் உங்களோட, யாருக்கு உங்களோட?
7: உங்களோட சந்தோஷ் நாராயணன்.
4: சந்தோஷ் நாராயணனுக்கு. சந்தோஷ் நாராயணனுக்கு மதியின் வாக்கு போகணுமெண்டா இந்த கேள்விக்கு விட சொல்லணும். NGK என்ற திரைப்படம், செல்வராகவனது இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் NGK. இதில் சூர்யாவுடன் சாய் பல்லவி நடித்திருந்தார், சரியா தவறா? பார்த்தீங்களா?
7: கொஞ்சம்
4: நன்றி, நன்றி மதி. ஆமாம், நீங்கள் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். வாக்களியுங்கள், பாருங்கள் என்ன சவால்களுடன் இணைந்தார்கள் குமார், கண்ணன், மதி. அப்படி சவாலோடு இணையணும், வாழ்க்கையில் சின்ன சின்ன சவால்களையெல்லாம் எதிர்கொள்ளணும். இதெல்லாம் ஒரு சின்ன சவால், ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது வினாக்களுக்கு விடை சொல்லி அது தவறாக போயிடுமோண்டெல்லாம் பயந்து கொண்டு இருக்கக்கூடாது. சின்ன விடயங்களையெல்லாம் எதிர்கொள்ளணும், எதிர்கொண்டால் தான் பெரிய சாதனைகளையெல்லாம் நீங்கள் எதிர்கொள்ளலாம், பெரிய சவால்களையெல்லாம் வாழ்க்கையில் எதிர்கொள்ளலாம். ஆகவே அழையுங்கள் 416-509-3005.
8: கேன் ஸ்மைல் டென்டல் ஆர்த்தோடான்டிக்ஸ் இம்ப்ளான்ஸ் ஓரல் சர்ஜரிஸ் எமர்ஜென்சி டென்டல் கேர் டாக்டர் பாபி சாண்டி 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி டிக்சியன் டண்டாஸ் இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு யூனிட் 206
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
10: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
11: ஆலோசனைகளும் இலவசம்.
10: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661
4: நேர்கள் இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேர நிகழ்ச்சியில் அடுத்த நிறைகின்றார். வணக்கம்.
12: வணக்கம் வாசன் சாரா.
4: சாரா வாருங்கள், சாரா சவாலை எதிர்கொள்ளுகின்ற சாரா வாருங்கள். என்ன பா என்ன யார் அது தெரியும் சார்?
12: சந்தோஷ் நாராயணன்.
4: சந்தோஷ் நாராயணன், சரி கேள்வி கேட்கலாமா சாராவிடம்? தனுஷுடன் இணைந்து சாய் பல்லவி நடித்திருந்தார், சரியா தவறா? மாறி இரண்டு
12: வச்சுக்கொள்வோம்.
4: அது சரி, சரிதான். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு
12: நன்றி.

0: at www.facebook.com/cmrtamil.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: நேர்கள் இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் சாய் பல்லவி. இன்று போட்டியிடுபவர்கள் பாடகர் இசையமைப்பாளர் சித் ஸ்ரீராம் மற்றும் பாடகர் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன். இப்பொழுது நிகழ்ச்சியிலே வாக்களிக்க இணைந்திருக்கும் நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் காசிநாதன் கதைக்கிறேன்.
0: வாருங்கள் காசிநாதன், யாருக்கு உங்களது வாக்கு?
1: ஓ, ரெண்டு பேரும் ஒரு ஆள் இருந்துதான் நான் நீங்க கேள்வி கேட்பீங்களா? கேள்வி கேளுங்க, நான் சொல்றேன். நான் நாராயணன் போடுறேன், சந்தன் நாராயணன்.
0: கேள்வியிலே நீங்கள் வாக்களிக்கலாம்.
1: கேள்வி இல்லையா? சரியா, நன்றி
0: நன்றி நன்றி காசிநாதன். சந்தோஷ் நாராயணனுக்கு அவரது வாக்குகள்.

0: ஆமாம், இனி வினாக்கள் இல்லாத நேர்கள் வந்து வாக்களிக்கலாம். இப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: நான் சின்ன
0: வாருங்கள்,
1: ஸ்ரீராமுக்கு போடலாம் என்னுடைய வாக்கு.
0: ஒட்டு வாக்கு கிடைச்சிருக்கு இப்போ ஸ்ரீராமுக்கு. நன்றி.
1: என்ன ஒரு ஹரிகர்
0: வரேன். நன்றி,
1: வணக்கம்.
0: நன்றி சின்ன. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் செல்வகுமார். அப்படி
0: ஓ நலம் செல்வகுமார், நீங்கள் எப்படி?
2: நலம் உற்சாகமாக இருக்கேன்.
0: ம், யாருக்கு வாக்கு? யாருக்கு? நன்றி, நன்றி செல்வகுமார். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் வாசிக்கிறீங்க?
0: ஓ பவான் நலம். நன்றி, நீங்க நலமா? சரி, யாருக்கு வாக்கு கூட?
3: எனக்கு ஸ்ரீராம்.
0: காத்திருந்து வந்து வாக்களிக்கிறீங்களே, என்ன ஸ்ரீராம் வாக்கு வீண் போகக்கூடாதுன்னு நினைச்சு. நன்றி,
3: நன்றி அண்ணா.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், பேசுங்கள். வணக்கம். அவர் பேசுவதாக இல்லை, பாடல்.

0: நேர்கள் இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் சாய் பல்லவி. சாய் பல்லவி 1992 May 9 படக்கா என்ற அந்த ஒரு பரம்பரை குடும்பத்தில் பிறந்தவர். கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் பிறந்தவர். ஆனால் அவர் பின்னர் நீல்கிரி மாவட்டத்தில் உள்ள கோத்தகிரியில் தனது சொந்த கிராமமாக அந்த இடத்தில் வசித்து வந்தவர். அதைத்தான் நான் நினைக்கிறேன். சின்னாவும் அப்பனோ யாரோ வந்து சொன்னார்கள், அவர் நீல்கிரி கோட்டகிரியில் தான் வசித்து வந்தவர். அவர் வசித்து வந்த சாய் பல்லவி பல்வேறு விதமான தனது ஆற்றல்கள் மூலம் தமிழ் திரையுலகத்தில் காலடி எடுத்து வைத்தார். நேரம் இப்பொழுது 8:33. நேர்கள் இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 7 7 1 3 6 0 4 9.
0: இன்று நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கும் சாய் பல்லவி ஆரம்பத்தில் திரைப்படங்களிலே ஒரு பின்னணி நடன நங்கையாகவும் பல்வேறு விதமான சிறிய பாத்திரங்களிலும் நடித்து வந்தவர். ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடித்து வந்தவர். பின்னர் தனது முதலாவது திரைப்படமாக 2005 வெளிவந்த கஸ்தூரி மான் திரைப்படத்தின் மூலம் ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து அவர் டாம் டூம் திரைப்படத்திலும் ஒரு குழந்தை நட்சத்திரமாக 2008 அறிமுகமாகி பின்னர் படிப்படியாக பல்வேறு திரைப்படங்கள் மூலம் தமிழ் திரையுலகத்தில் காலடி எடுத்து வைத்தவர். மிக முக்கியமாக இவரது திரையுலக வாழ்க்கையில் தெலுங்கு மற்றும் தமிழ் திரையுலகங்கள் பல நல்ல திரைப்படங்களை இவருக்காக வழங்கியிருக்கின்றன. இப்பொழுது நிகழ்ச்சியிலே வாக்களிக்கும் நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: ஓ, நான் ரமேஷ் ஆகிறேன்.
0: ரமேஷ் வாருங்க.
2: ஓ, அங்கே நான் இப்பதான் லைன் வந்தேன். அங்கே யார் நிக்கணும் ஓட் பண்றது?
0: சித்ரீராம் சந்தோஷ் நாராயணன்.
2: சந்தோஷ் நாராயணன், சித்ரீராம். ஓகே, இப்ப சித்ரீராமுக்கு போடுவோம்.
0: நன்றி. வாக்களித்தால் நன்றி. ஆமாம், நேரம் 8:35. நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெஸ்டியின் இன்றைய தமிழ் எஃப்எம் வழங்குகின்ற இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சி. இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியில் நேர்கள் இணைந்து கொண்டு உங்கள் வாக்குகளை பதிவு செய்யலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-593-0055.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ.
6: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
0: இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் சாய் பல்லவி. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் போட்டிக்காக அழைத்து வந்திருப்பவர்கள் சித்ரீராம் மற்றும் சந்தோஷ் நாராயணன். உங்களுக்கு விருப்பமான கலைஞர்களுக்கு நீங்கள் வாக்களிக்கலாம். பாடகர்கள் மற்றும் இசையமைப்பாளர்கள் இருவரும் பாடல்களை பாடியிருக்கின்ற அதே வேளை இசையமைப்பிலும் ஈடுபட்டிருப்பவர்கள். என்ற வகையில் பாடகர்கள் மற்றும் இசையமைப்பாளர்கள் என்ற அந்த தகுதிகளை கொண்ட இரண்டு கலைஞர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் போட்டியிடுகின்றார்கள். இப்பொழுது இருவரும் ஒரே வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள், சித்ரீராம் மற்றும் சந்தோஷ் நாராயணன். நேர்களது வாக்குகளின் அடிப்படையில் யார் வெற்றி பெறுகின்றார் என்று பார்ப்போம். நிகழ்ச்சியில் இப்பொழுது வாக்களிக்கும் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் மாசன். நான் இப்ப உங்களோட குரல்ல கேட்டிப்பா கொஞ்சம் செயல்
0: எடுக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் மாசன். எஸ் டி குமார்
0: வாருங்கள்.
8: எனக்கு ரெண்டு பேரையும் பிடிக்கும், பாடகரையும் பிடிக்கும், இசையமைப்பாளரையும் பிடிக்கும். சந்தோஷ் நாராயணன் எனக்கு போட்டுருவோங்க.
0: சந்தோஷமா இருக்கிறபடி
8: அடிப்பாரு.
0: நன்றி எஸ் டி குமார்.
8: நன்றி நன்றி, வணக்கம்.

0: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகிறேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றி புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
1: இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியில் போட்டியிடுவர்கள் ஸ்ரீராம் மற்றும் சந்தோஷ் நாராயணன். இப்போது நிகழ்ச்சியில் இணையும் மற்ற நேர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் வன்குவர்ல இருந்து லதீஷ் கேட்கிறேன்.
1: லதீஷ் வாருங்கள். வன்குவர் லதீஷ். அடிக்கடி இணையறீங்களா நிகழ்ச்சியில? இன்றுதானா? அப்படி இல்ல நீங்கள் வானொலி மூலம் கேக்குறா 101.3 FM. அதே போல HD இருக்குது, எங்க HD 2 இருக்குது, நீங்கள் அதுலயும் கேட்டு ரசிக்கலாம். நன்றி. நீங்களும் உங்களது வாக்குகளை பதிவு செய்யலாம். அலையுங்கள் 416-593-0055.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இல்ல.

நேர்கள் இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியில் இணைந்திருக்க நேரம். இந்த வேளையில் நிகழ்ச்சியில் வாக்களிக்கும் நேரம் இணைத்துக் கொண்டு பாடலுக்கு செல்வோம். வணக்கம். வாங்க சிவலிங்கம், யாருக்கு உங்களது வாக்கு? ஸ்ரீராம். மீண்டும் இருவரும் ஒரே விதமான ஒரே அளவிலான வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். சிவலிங்கம் வாக்களித்த பின்னர் இப்பொழுது பார்ப்போம் யார் வெற்றி பெற இருக்கின்றார்கள் என்று. நேர்கள் அழைக்கலாம் 9 மணி வரை.

0: நேர்கள் இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். இப்பொழுது வாக்களிக்க நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம், நான் மதன் அழைக்கின்றேன்.
0: மதன், வணக்கம். பாருங்கள், சித் ஸ்ரீராமா சந்தோஷ் நாராயணனா?
1: சந்தோஷ் நாராயணன்.
0: ஓ, அதான் இவ்வளவு காத்திருப்பேன் மதன். நன்றி.
1: நன்றி.
0: நிகழ்ச்சி நடத்தினர் வணக்கம்.
2: வணக்கம், முல்லைச்சிங்கம்.
0: முல்லைச்சிங்கம் வாங்கோ. சாய் பல்லவி இன்றைய நட்சத்திரம். இன்றைக்கு போட்டியிடுறார்கள் சித் ஸ்ரீராம் சந்தோஷ் நாராயணன்.

0: சினிமாவும் கொண்டு வரணும். நன்றி அண்ணி.
1: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நேர்கள் நீங்களும் அளிக்கலாம். இருவர் போட்டியிடுகின்றார்கள், பாடகர்கள், இருவரும் பாடகர்கள், இருவரும் இசையமைப்பாளர்கள். சித் ஸ்ரீராம், சந்தோஷ் நாராயணன், யார் வெற்றி பெறுகிறார்கள் என்று பார்ப்போம். போட்டி கடுமையாக இருக்கின்றது. இப்பொழுது நேரம் 8:48. அந்த பாடலுக்கு முன்னர் இப்பொழுது நாம்
2: Everything okay? No problem indigenam.
3: Bar kalamu closing da tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
5: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
6: தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.

0: சாய் பல்லவி நடித்த அமரன் மற்றும் கார்கி கல்கி ஆகிய காளி ஆகிய திரைப்படங்கள் பல்வேறு விதமான பரிசில்களை, நல்ல திரைப்படம் நல்ல நடிகை என்பதற்கான பரிசில்களை அவருக்கு பெற்றுக் கொடுத்தன. இப்பொழுது நிகழ்ச்சியில் வாக்களிக்கும் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் கோதாஸ்.
0: வாங்க கோதாஸ்.
1: எனக்கு சந்தோஷ்
0: வாக்க.
1: ஆமா,
0: விடக்கூடாது என்ன, பார்ப்போம். நன்றி. இப்பொழுது சந்தோஷ் நாராயணன் மற்றும் சித்ரீராம் ஆகியோர்களது வாக்களிக்கும் போட்டியிலே இருவரும் ஒரே அளவு வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். குமார், கண்ணன், மதிசாரா, காசிநாதன், எஸ் டி குமார், மதன், குகதாஸ் ஆகியோர் சந்தோஷ் நாராயணனுக்கும், சித்ரீராமுக்கு சின்னா, செல்வகுமார், பவான், ரமேஷ், லதீஸ், சிவலிங்கம், முல்லைச்சிங்கம், தவம் ஆகியோர் வாக்களித்திருக்கின்றார்கள். இப்பொழுது யார் வெற்றி பெற இருக்கின்றார்கள், அடுத்த வாரம் யாரது பாடல்கள் ஒளிபரப்பாக இருக்கின்றன என்பதை அடுத்து வரும் வாக்குகள் தான் தீர்மானிக்க இருக்கிறது.
2: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
3: உங்களுக்கு வருது சாப்பிட வர போயிருந்தோசதியில் மெலிவா மண்டலாமன் பாக்குறேன். டீன் கலி
2: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன். மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: 905-270-8800 905-270-8800
4: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
0: நேர்களை இருவரும் எட்டு சலா எட்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். சித் ஸ்ரீமா ஸ்ரீராமுக்கு வாக்களித்தவர்கள் சின்னா, செல்வகுமார், பவான், ரமேஷ், லதீஸ், சிவலிங்கம், முல்லைச்சிங்கம், தவம் எட்டு பேர். அதேபோல் சந்தோஷ் நாராயணனுக்கு வாக்களித்தவர் குமார், கண்ணன், மதி, சாரா, காசிநாதன், எஸ் டி குமார், மதன், குவதாஸ் எட்டு பேர். இப்பொழுது வெற்றியாளர்களை தீர்மானிப்பதற்கு இப்போது நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். பார்ப்போம். வணக்கம்.
6: வணக்கம். நான் சுதன்.
0: சுதன் வாங்க. வணக்கம்.
6: கிங் மேக்கர் ஆகி பார்ப்ப
0: வேண்டியதான்
6: நினைச்சேன்.
0: சித் ஸ்ரீராம் என்று சொல்லியிருக்கிறார் சுதன். சுதன் தான் கிங் மேக்கரா என்று பார்ப்போம். நிகழ்ச்சியில் இன்னொரு நேர் வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம்.
7: உதயன்.
0: உதயன் வாங்க.
7: என்ற வாக்கு வந்து உதித் நாராயணன்.
0: சந்தோஷ் நாராயணன். சந்தோஷ் நாராயணன்.
7: சந்தோஷ் நாராயணன்.
0: கடும் போட்டியா தான் இருக்குது இப்போது. நன்றி உதயன். இப்பொழுது நேர்களே, கிங் மேக்கராக நினைத்த சுதனுக்கு இப்போது வாய்ப்பு நழுவி விட்டது. பார்ப்போம் யார் யாரை வெல்ல பண்ணுகின்றார்கள் என்று. சித் ஸ்ரீராம் 9 வாக்குகள், சந்தோஷ் நாராயணன் 9 வாக்குகள். இப்போது நேரம் 8:56. உங்களது அபிமான நட்சத்திரம் யார் என்பதை தீர்மானிக்க நீங்கள் அழையுங்கள். 416-593-0055 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து உங்கள் வாக்குகளை பதிவு செய்யலாம்.

0: நேர்கள் இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் சாய் பல்லவியும் ஜொலித்துக் கொண்டிருந்தார். இன்றைய நிகழ்ச்சியிலே போட்டியிட வந்தவர்கள் ஸ்ரீராம் மற்றும் சந்தோஷ் நாராயணன். இவர்களுக்கும் இடையிலான போட்டியிலே இருவரும் ஒரே அளவு வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள், 9-9 என்ற வாக்குகள். இப்பொழுது இவர்களை யார் வெற்றி பெற வைக்க போகின்றார்கள் என்பதை பார்ப்போம். அழைக்கலாம் நீங்கள், யாராவது நேர்கள் இறைந்தால் அழைக்கலாம், இல்லாதே நாங்கள் பூவா தலையாக போட்டு பார்த்து தான் வெற்றியாளரை தீர்மானிப்போம் வருகின்ற வாரம். இப்போது இருவருக்கும் சமமான வாக்குகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. ஆரம்பத்தில் சந்தோஷ் நாராயணன் தொடர்ச்சியாக வாக்குகளை பெற்றிருந்தார் என்றாலும் பின்னர் இடைவேளைக்கு பின்னர் 8:30 பின்னர் பல நேர்கள் வந்து இப்போது சித் ஸ்ரீராமை உயர்த்தி வைத்திருக்கின்றார்கள். இருவரும் ஒரே அளவு வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் என்ற வகையில் நாங்கள் பூவா தலையாக போட்டு பார்த்து தான் வெற்றியாளரை தீர்மானிப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். நேர்கள் 9 மணியிலிருந்து 10 மணி வரை. ஆமாம், ஒரு நேர் இணைகின்றார், பார்ப்போம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் ராகுல், மிசிசாவில இருந்து.
0: ராகுல், வாங்கோ.
1: எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா நல்லா, நன்றி. நீங்கள் எப்படி?
1: பரவாயில்ல, நாங்கள் வெளியில சாப்பிட்டு கொண்டிருக்கோம். உங்களோட ப்ரோக்ராம கேட்டுக்கொண்டு இவருக்கு ஓட் கேட்டிருந்த, நீங்கள் ஓட் பண்ணலாமா?
0: ஓ, கட்டாயம். யாருக்கு உங்களது வாக்கு?
1: யார் யார் ஆக்கள் கேட்டிருந்தீங்க?
0: சித் ஸ்ரீராம், சந்தோஷ் நாராயணன்.
1: சித் ஸ்ரீராம்,
0: சித் ஸ்ரீராம். அவருக்கு வாக்களிக்கத்தான் ஓடி வந்தேன் நீங்கள் ராகுல். என்ன
1: ஓடி வந்தேன்?
0: நன்றி ராகுல்.
1: நன்றி, நன்றி,
0: நன்றி. ஆமாம், இப்போ ராகுலின் வாக்கு மூலம் சித் ஸ்ரீராம் வெற்றி பெற்றிருக்கின்றார். இல்லை, இன்னொருவர் வருகிறார், பார்ப்போம். வணக்கம்.
2: வணக்கம், சிவாலன்.
0: சிவாலன், வாருங்கள். யாருக்கு?
2: என்னுடைய வாக்கு சித் ஸ்ரீராம்.
0: சித் ஸ்ரீராம் மற்றொரு வாக்கை அதிகமாக பெறுகின்றார், பார்ப்போம்.
2: வணக்கம்,
0: நன்றி, நன்றி. ஆமாம், சித் ஸ்ரீராம் 11 வாக்குகளையும், சந்தோஷ் நாராயணன் 9 வாக்குகளையும் பெற்று இப்போது சித் ஸ்ரீராம் வெற்றி பெற்றிருக்கின்றார். இன்னொரு மாற்றம் பாருங்கள். நன்றி நேர்களே, இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட நேர்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகள். வாக்களித்த நிகழ்ச்சியை பரபரப்பாக வாக்களித்த நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம், அழைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
0: யார் பேசுறீங்க?
3: பத்மநாதன்.
0: பத்மநாதன், நலம், நன்றி. நீங்கள் எப்படி?
3: நல்ல சும்மா இருக்கிறோம். நானும் சித் ஸ்ரீராமுக்கு தான் போடுறேன்.
0: பத்மநாதனும் சித் ஸ்ரீராம் தான். நன்றி,
3: நன்றி. வணக்கம்,
0: நன்றி. அத்தனை பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் கவியில் பூக்கும் கானங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க போகின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சியில்

நேர்களை, இந்த வேளையில் நாங்கள் ஒரு தகவலை தந்து கொண்டு கவியில் பிறக்கும் கானங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். முடின் சீனா விஜயம் மேற்கொள்வதாக அறிவித்திருக்கின்றார். ஏற்கனவே இந்த வருடத்தின் முதற் பகுதியில் கனேடிய பிரதமர் மார்க்கானி சீனா பயணம் மேற்கொண்டு வந்தார். இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீன விஜயத்தை முடித்திருக்கின்றார், சீன விஜயத்துடன் இணைந்திருக்கின்றார். இப்போது இவரது பயணத்தை தொடர்ந்து மே மாதம் 19ஆம் தேதி மற்றும் 20ஆம் தேதிகளில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் சீன பயணம் நிறைவடைந்ததை தொடர்ந்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மே 19, மே 20 ஆகிய தேதிகளில் சீனாவுக்கு அதிகாரப்பூர்வமான அரசுமுறை பயணம் ஒன்றை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிரெம்ளின் மாளிகை இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது. வாஷிங்டன் பெய்ஜிங் இடையே பதட்டம் நீடித்து வரும் நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகள் மேலும் ஆழமடைந்து வருவதாக சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் இப்போது மதிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் ஆழமாக சென்று வருகின்றது என்ற வகையில் இப்போது ரஷ்ய ஜனாதிபதியும் தனது விஜயத்தை சீனாவுக்கு மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விஜயத்தின் போது ரஷ்ய ஜனாதிபதி புடின் மற்றும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ஆகியோர் மாஸ்கோ பெய்ஜிங் இடையிலான மூலோபாய கூட்டாண்மை மற்றும் பொருளாதார அரசியல் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக கலந்துரையாட இருப்பதாகவும், உக்ரைன் போரில் சீனா அதிகாரப்பூர்வமாக நடுநிலை நிலைப்பாட்டை கடைபிடித்து வந்தாலும் போருக்கு முன்னர் புடின் மற்றும் ஷி ஜின்பிங் அறிவித்த எல்லையற்ற நட்பு உலக அரசியல் வட்டாரங்களில் தொடர்ந்து கவனத்தை ஈர்த்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை ரஷ்யாவின் ட்ரோன் உற்பத்திக்கு சீன நிறுவனங்கள் மறைமுக ஆதரவு வழங்கியதாக மேற்கத்திய நாடுகள் முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை சீனா இந்த வேளையிலே மறுத்திருக்கின்றது. வாஷிங்டன் பெய்ஜிங் இடையே பதற்றம் நீடித்து வரும் நிலையில் மேற்கத்திய தடைகளுக்கு பின்னர் ரஷ்யாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக சீனா இப்போது உருவெடுத்திருக்கின்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசியல் பொருளாதார உறவுகள் மேலும் ஆழமடைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்ற இதேவேளை இப்போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினின் சீன விஜயம் மீண்டும் சீனா பக்கம் உலகை திரும்பி பார்க்க வைத்துள்ளது.

நேர்கள் கவியில் பிறக்கும் கானங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் இணைகின்ற நேர்கள் எங்களது தாயகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் பல இடங்களில் மிக உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றன. உங்களது உணர்வுகளையும் உங்கள் கவிகள் மூலம் நீங்கள் இன்று வெளிப்படுத்தலாம்.

0: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.

0: நேர்களை நேற்று மாலை யாழ்ப்பாணத்தில் யாழ் வீதி, குறிப்பாக ஏனையின் வீதியில் ஏற்பட்ட கோர விபத்தொன்றில் மிகப்பெரிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. யாழ்ப்பாணம் கண்டி வீதியில் கொக்காவிலுக்கும் முருகண்டிக்கும் இடைப்பட்ட பகுதியில் இன்று நேற்றைய நேற்று மாலை இடம்பெற்ற என்றால் இன்று மாலை இடம்பெற்ற கோர விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. கார் ஒன்றும் பாரவூர்தி ஒன்றும் நேருக்கு நேர் மோதி இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக கூறுகின்றார்கள். விபத்தில் சிக்கிய காரில் பயணம் செய்த ஒருவரே இவ்வாறு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் காயமடைந்த இருவர் அவசர சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் சம்பவ தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கின்றார்கள். நேரம் 9:15. நேர்கள் கவியில் பிறக்கும் கானம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 6475221775 6475221775.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677200.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
5: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
4: சுகந்தன், 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
6: சுந்தர தமிழில் சுகமான இசை வழங்கும் CMR தமிழ் FM.

நேர்களை இப்பொழுது கனடா அமெரிக்கா மற்றும் வர்த்தக பதட்டம் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்ற அதேவேளை அமெரிக்காவின் புதிய எஃகு அலுமினியம் மற்றும் செம்பு தொடர்பான வரிகள் காரணமாக கனடா பல தொழில்களுக்கு புதிய நிதியுதவியை அறிவித்துள்ளது. கனடா அரசு 1.5 பில்லியன் கனேடிய டாலர் உதவி திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை பல்வேறு விதமான தொழிலாளர்கள் இவ்வாறான அமெரிக்காவின் வரி விதிப்பு காரணமாக வேலை இழக்கும் அபாயத்தில் உள்ள தொழிலாளர்களுக்கான கனடா அல்பர்ட்டா வொர்க் ஃபோர்ஸ் திட்டம் ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 68.5 கனேடிய டாலர் மில்லியன் கனேடிய டாலர் முதலீட்டில் 7,800 மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு மீள் பயிற்சி புதிய வேலைவாய்ப்பு உதவிகள் வழங்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 1 முதல் அமெரிக்கா கனடாவில் பாஸ்போர்ட் நடவடிக்கைகள் பிஸ்னஸ் 30 வேலை நாட்களை கடந்தால் விண்ணப்ப கட்டணம் தானாக ரீஃபண்ட் செய்யப்படும் என்று கூட்டாட்சி அரசு அறிவித்தது. இது சர்வீஸ் டிலேயை குறைப்பதற்கான புதிய ஒரு திட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு பல்வேறு விதமான நடைமுறைகளை கனடிய அரசாங்கம் இப்போது அறிவித்து வருகின்றது. இன்றைய நாளிலும் உலகளவில் எண்ணெய் விலைகள் குறைவடையுமா என்ற எதிர்பார்ப்பு தான் பலர் மத்தியில் இருக்கின்றது. எண்ணெய் விலைகள் தொடர்பில் புதிய பாரியளவான வீழ்ச்சிகள் இதுவரை அறிவிக்கப்படவில்லை என்றாலும் இப்போது ஈரான் மற்றும் அமெரிக்க போர் பதட்டங்கள் குறைவடைந்திருக்கின்ற நிலையில் அமெரிக்காவின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் குறிப்பாக நீண்ட நாட்களாக இவ்வாறு அமெரிக்காவை விட்டு விலகியிருந்த ஒரு போர்க்கப்பல் மீண்டும் அமெரிக்கா திரும்பியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. என்ற வகையில் இனி வரும் காலங்களில் பெட்ரோலிய விலைகளில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தென்படுவதாக அவதானிக்கப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். நேரம் சரியாக 9:20.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல,
1: உங்கள் வாகனத்திற்கு
0: துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம். ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
3: நேரம் இப்பொழுது 9:27 நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் வழங்குகின்ற நேயர் கவியில் பிறக்கும் கானங்கள் நிகழ்ச்சி. இந்த வேளையிலே இப்பொழுது தமிழகத்தில் பல்வேறு விதமான புதிய செய்திகள் பல அறிவிக்கப்பட்ட வண்ணம் இருக்கின்றன. இன்று காலையில் எஃப்எம் செய்திகளில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், பல்வேறு புதிய விடயங்களுடன் இணைந்திருந்தார்கள் என்ற வகையில் அந்த விடயங்களை மீண்டும் ஒருமுறை நாங்கள் நினைவூட்ட விரும்புகின்றோம் நேர்களே. குறிப்பாக இப்பொழுது புதிய தமிழக அமைச்சர்கள் தொடர்பான விவரங்கள் வெளிவந்திருக்கின்றன. புதிய தமிழக அமைச்சர்கள் தொடர்பான விவரங்களை இப்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் என்ற வகையில் தமிழகத்தில் புதிய பொறுப்புகளை 9 பேருக்கு தமிழக வெற்றிக் கழக அமைச்சர்கள் 9 பேருக்கு இலாகாக்கள் இப்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய், காவல்துறை மற்றும் உள்துறை, பொது நிர்வாகம், மகளிர் மேம்பாடு, குழந்தைகள் நலன், இளைஞர் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் நலன் ஆகியவற்றை தனது கைகளில் வைத்திருக்கின்றார். இடத்தாள காவல், உள்துறை, பொது நிர்வாகம், மகளிர் மேம்பாடு, குழந்தைகள் நலன், இளைஞர் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலன் போன்ற 8 பெரியான துறைகளை தனது கைகளில் வைத்திருக்கின்றார். அதேபோல் ஆனந்த், ஊரக வளர்ச்சி மற்றும் நிர்வாகத்துறை என்பவற்றை தனது கரங்களில் வைத்திருக்கின்றார். ஆதவ் அர்ஜுனா, பொதுப்பணித்துறை, விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஆகியவற்றையும், அருண்ராஜ், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினையும், கே ஏ செங்கோட்டையன், நிதித்துறையினையும், வெங்கட்ராமனுக்கு உளவுத்துறையினையும், சிடிஆர் நிர்மல்குமார், மின்சாரம் மற்றும் சட்டத்துறையினையும், ராஜ்மோகனுக்கு பள்ளிக் கல்வித்துறையினையும், டி கே பிரவுக்கு கனிம வளத்துறையினையும், கீர்த்தனாவுக்கு தொழில்துறையினையும் வழங்கியிருக்கின்றார்கள் என்ற வகையில் இப்போது தமிழக 9 அமைச்சர்களுக்கான அமைச்சு பொறுப்புகள் இலாகாக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. வருகின்ற காலங்களில் இந்த இலாகாக்களில் புதிய பல மாற்றங்கள் வந்தாலும் அதிசயிப்பதற்கில்லை நேர்களே.

0: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-ville, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
1: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
2: உலகம் மதுர ஒலிக்கும் தமிழ் CMR தமிழ் FM 101.3.
0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
4: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
5: CMR 101.3. More music, more fun. Yeah.

0: நேர்களே, ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இப்பொழுது ஒரு புதிய தகவலை மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, ஆந்திர பிரதேச மக்களுக்கு அறிவித்திருக்கின்றார். அது மகிழ்ச்சிகரமான தகவல் தான், சந்தோஷமான தகவல் தான். அவர்கள் இரண்டு குழந்தைகள் பெறுகின்ற முறையை ஆந்திர பிரதேச மக்கள் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதை மீறி மூன்றாவது குழந்தை பிறந்தால் அந்த குடும்பத்திற்கு 30,000 ரூபாயும் இந்திய ரூபாயும், நான்காவது குழந்தை பிறந்தால் 40,000 ரூபாயும் ஊக்கத்தொகை வழங்க இருப்பதாக சந்திரபாபு நாயுடு இப்போது ஆந்திர பிரதேச மக்களுக்கு ஒரு குழு செய்தியை வழங்கியிருக்கின்றார். மூன்றாம் நான்காம் குழந்தைகள் பிறக்கின்ற போது அவர்களுக்கு மேலதிக சன்மானம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இப்பொழுது இலங்கையில் தொடர்ச்சியாக பொருளாதாரத்தில் வீழ்ச்சி ஏற்பட்ட வண்ணம் இருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கையின் ரூபா பெறுமதிகள் மேலும் மிக வேகமாக வீழ்ச்சியடைந்து வருகின்றன. குறிப்பாக ரணில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் 365 ரூபாயாக இருந்தது. ரணில் ஆட்சிக்கு வந்த பின்னர் அமெரிக்க டாலர் 291 ரூபாயாக இருந்தது. இப்போது திசை காட்டியின் ஆட்சியில் டாலர் ஒன்று 334 ரூபாயை விட அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இவ்வாறு பொருளாதார ரீதியாக இலங்கையின் பணப்பெருமானம் மிக பெருமளவில் இப்பொழுது வீழ்ச்சி கண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதற்கு பல விடயங்கள் காரணமாக சொல்லுகின்றார்கள். என்ற வகையில் பல்வேறு நிதி சார்ந்த நடவடிக்கைகளில் குழப்பங்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. இப்போது மக்கள் வங்கியின் ஒரு வகை ஒரு பணமும், அனுப்பப்பட்ட பணமும் வேறு நிறுவனங்களுக்கு சென்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது. மக்கள் வங்கியிலால் பரிமாற்றப்பட்ட இன்னொரு நிறுவனத்துக்கு செலுத்தப்பட்ட பணங்கள் அந்த நிறுவனத்துக்கு செல்லாமல் வேறு இடங்களுக்கு சென்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது. தொடர்ச்சியாக இவ்வாறான சம்பவங்கள் இலங்கையில் தொடர் கதையாகி வருகின்றன. அதற்கு முடிவில்லாத தொடர் கதையாக மாறி வருகின்றன என்பது இப்போது இருக்கின்ற அரசாங்கத்தின் மத்தியில் விசனத்தை மக்கள் மத்தியில் மெல்ல உருவாக்கி வருவதாக சொல்லப்படுகின்றது. தொடர்ச்சியாக பல வங்கி மோசடிகள் மற்றும் பணப்பரிமாற்றல்களில் ஏற்படுகின்ற திடுக்கிடும் தகவல்கள் இருக்கக்கூடிய இலங்கை அரசாங்கத்தின் மீது மிக பெருமளவில் நம்பிக்கை அற்ற தன்மையை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. வருகின்ற காலங்களில் இவர்கள் எவ்வாறு இவற்றையெல்லாம் தீர்த்து கொண்டு சாதகமாக்கப் போகின்றார்கள் என்பதில் தான் அவர்களது வெற்றி தங்கி இருக்கப் போகின்றது என்பது பொதுவான ஒரு கருத்தாக, நிலைப்பாடாக மாறியிருக்கின்றது. நேரம் சரியாக 9:37. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைவரிசைகளில் இணைந்திருக்கும் நேரம் இப்பொழுது கவியில் பிறக்கும் கானங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேரம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கிருபார் பேசுகிறேன்.
0: கிருபார், பாருங்கள், என்ன பாடல் உங்களோட கவிதைக்கு?
1: எங்கள் தமிழினம் தூங்குவேன். பொழுதுகள் புலர்கின்றன, ஆனால் எங்கள் இனத்தின் விடுதலைக்கான விடியல் மட்டும் நீண்டு செல்கின்றது. பொழுதுகள் புலர்கின்றன, ஆனால் எங்கள் இனத்தின் விடுதலைக்கான விடியல்கள் மட்டும் நீண்டு செல்கின்றன. மௌனித்து போனது என்னவோ ஆயுதம் மட்டுமல்ல, தமிழரின் குரலும் தான். மௌனித்து போனது ஆயுதம் மட்டுமல்ல, எமது தமிழரின் குரலும் தான். நன்றி.
0: நல்ல நற்கன்று இருந்தது. நன்றி கிருபா.
1: நன்றி.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை.

0: ரூபாய்களை வருமானமாக பெறுவார். இந்திய பிரதமர் 280,000 இந்திய ரூபாய்களை மாத வருமானமாக பெறக்கூடியவர். அதேபோல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி 2,80,000 இந்திய ரூபாய்கள், ஒரு ஆளுநர் 350,000 இந்திய ரூபாய்களை மாத வருமானமாக பெறுவார். உச்சநீதிமன்ற நீதிபதி 250,000 இந்திய ரூபாய்களையும், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி 250,000 இந்திய ரூபாய்களையும், இந்திய இராணுவ தளபதி 250,000 இந்திய ரூபாய்கள், இந்திய கடற்படை தளபதி 250,000 இந்திய ரூபாய்கள், இந்திய விமானப்படை தளபதி 250,000, தலைமை தேர்தல் ஆணையாளர் 250,000, முதலமைச்சர் 2,05,000. ஒரு இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்களின் முதலமைச்சர்கள் இந்திய ரூபாயில் 2,05,000 மாத வருமானமாக பெறக்கூடியவர்கள். தலைமைச் செயலாளர் 2,25,000, மன்னிக்கவும், முதலமைச்சர் 2,50,000 மாத வருமானத்தையும், தலைமைச் செயலாளர் 2,25,000 மாத வருமானத்தையும், ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் 2,00,000 ரூபாய் இந்திய ரூபாய்களையும், ஐபிஎஸ் அதிகாரி ஒருவர் 2,00,000 ரூபாய்களையும், நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் 1,24,000 இந்திய ரூபாய்களையும், சட்டமன்ற உறுப்பினர் மாநில சட்டமன்ற உறுப்பினர் 1,05,000 இந்திய ரூபாய்களையும் வருமானமாக பெறக்கூடியவர்கள். மாதாந்த ஊழியமாக அது வழங்கப்படுகின்றது. அதிகளவு வருமானத்தை பெறக்கூடியவர் இந்த வகையில் குடியரசுத் தலைவர். 500,000 இந்திய ரூபாய்களை அவர் பெறுகின்றார். இந்திய பிரதமர் 280,000 இந்திய ரூபாய்களை மாதாந்த வருமானமாக பெறுகிறார்கள். நேர்கள் இணைந்திருப்பது கவியில் பிறக்கும் காலம். இப்பொழுது கவியில் பிறக்கும் காலம் நிகழ்ச்சியில் அடுத்தனர். வணக்கம்.
1: வணக்கம், கணேஷ் பேசுறேன்.
0: கணேஷ் வாருங்கள்.
1: இந்த
0: பாடல்,
1: விடியாத இரவோடு எம்மக்களே, விடிந்தாலும் மூழ்கில்லை அவர் வாழ்வில் என்ற பாடலை கேட்போம்.
0: சொல்லுங்கள்.
1: விடிவு வந்துவிடும் என்று விழித்திருந்தோம் நாம், விடிவு வந்துவிடும் என்று விழித்திருந்தோம் நாம், மே 18 விடியுமுன் நம் விடிவெள்ளிகளை தகர்த்தார்களே கொடும்பாவிகள், முள்ளிவாய்க்கால் முட்டத்தில். இனியும் விடியுமோ நமக்கு, நமது விடிவெள்ளிகள் தோன்றுவார்களோ நமக்கு. நன்றி.
0: ஆமாம், நன்றி கணேஷ் நிகழ்ச்சியில் இணைந்த ஒரு உணர்வுமான கவிதையை தந்தமைக்கு. இன்றைய கவியில் பிறக்கும் கானங்கள் நிகழ்ச்சியில் முள்ளிவாய்க்கால் அவலம் பற்றி எங்களது உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய கவிதைகளுடன் இணைந்திருக்குமாறு நேர்களை கேட்டிருந்தோம் என்ற வகையில் அந்த கணேசன் அந்த கவிதை இடம்பெற்றது.
2: மிசிசாகா ஜெய துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் மே 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெய துர்கா தேவஸ்தானம், 18 0508 ட்ரூ ரோட், மிசிசாகா, hindumission.ca.
3: வணக்கம், வந்தனம், ஸ்வாகிதம், வெல்கம், நமஸ்தே, நமஸ்கார், அஞ்சலியே, 101.3 இசையும் தமிழும் சேர்ந்தாச்சு.
4: எங்கும் ஏதிலும் CMR தமிழ் FM 101.3 www.cmr.fm இசையும் தமிழ்.

0: 101.3 FM World Super Hit. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
0: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: Check it www.facebook.com/cmrtamil.
5: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளாண்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்காப்ரூ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
6: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
7: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
8: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
5: 9699 ஜேன் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
8: 905-417-6069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca,
9: 9 5 4 1 7 6 0 6 9 1 1.3 FM World Super Hit. Brampton Grand Home Furniture Valangam Long Weekend Sale 290 1 9 4 9 4 Grand Home Furniture.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலகமதுர வலம்பெறும் CCMR தமிழ் FM. கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். தமிழ் FM.
5: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
10: நேர்களை, இதுவரை நேரமும் காற்றலைகளில் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள். தொடர்ந்து உங்களுடன் கலைரூபன் இணைந்திருப்பார். உங்களிடம் இதுவரை நேரம் 6 to 10 நிகழ்ச்சிகளில் உங்களுடன் இணைந்திருந்த எஸ்எஸ் வாசன் நான் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். தொடர்ந்து நிகழ்ச்சிகளில் நேர்கள் தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். 10 கலைரூபன் உங்களை மகிழ்விப்பார். மீண்டும் மற்றொரு காற்றலையில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். ஈரானிய போர் மற்றும் உலகளாவிய பொருளாதார அழுத்தங்களின் காரணமாக இலங்கையில் தனியார் துறைக்கான வங்கிக் கடன் பெறுதல் அதிவேகமாக உயர்ந்துள்ளது. யாழ்ப்பாணம் வலிவடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் உள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் நான்காவது வாரமாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்கொண்ட பின்னடைவு குறித்து ஆய்வு செய்ய 36 பேர் கொண்ட கள ஆய்வுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஆர்டர் ஆஃப் கனடா விருதை பெற்றிருந்த இரு நபர்களை தகுதி நீக்கம் செய்ய ஆளுநர் நாயகம் மேரி சைமன் அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளித்துள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையிலான தற்காலிக போர் நிறுத்தம் மேலும் 45 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள். One of

0: நன்றி சீனிவாசனர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026 மே மாதம் 16 தேதி சனிக்கிழமை. இப்பொழுது முதல் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலிகத்தில் உங்களோடு என்று உங்கள் அன்பின் கேவி கலைரூபன். வணக்கம் நேர்களே. நேர்கள் இப்பொழுது முதல் 11 வரை திரை செயல்சல் நிகழ்ச்சியினை கேட்கலாம். 11 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி அறிக்கையினை நீங்கள் கேட்கலாம். 12 2 வரை உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்கலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 18 °C. நாளை ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுது 25 °C, இரவு பொழுது 14 °C. இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. திங்கட்கிழமை 31 °C, திங்கட்கிழமை இரவு பொழுது 20 °C. இது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ்.
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால.
3: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.
5: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
6: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
7: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
8: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
9: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262. Elico.
10: CMR Tamil FM. Inikkum iniya paadalgalum. CMR Tamil FM 101.3 FM.

0: நேர்கள் அனைவரையும் மீண்டும் மற்றொரு திரை சேலசல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். வளமை போன்று திரை சேலசல் நிகழ்ச்சியில் என்னோடு இணைந்து கொள்கிறார் அறிவிப்பாளர் கமல் பாரதி. வணக்கம் கமல் பாரதி.
1: வணக்கம் கலைரூபன். வணக்கம் நேர்களே, எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி?
1: நலமாக இருக்கிறோம் கலைரூபன்.
0: ஒவ்வொரு வாரமும் திரை சேலசல் நிகழ்ச்சியிலே நாங்கள் வித்தியாசமான பாடல்களை எடுத்து வந்து அவற்றின் சிறப்பு பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். சரி, நாங்கள் இன்று என்ன மாதிரியான பாடல்களை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறோம்?
1: நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாக உரையாடியது போலவே, அதாவது வளமையாக அநேகமாக எங்களுடைய நிகழ்ச்சியிலே அதிகப்படியாக இளையராஜாவின் பாடல்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். ஆனால் இன்று தவிர்க்கவே முடியாது.
0: என்ன காரணம்?
1: காரணம், இளையராஜா திரை இசை பாடலாக அவருடைய முதல் திரைப்படம் வெளிவந்து 50 வருடங்கள் கடந்திருக்கு.
0: 50 ஆண்டுகள் கடந்து இருக்கிறது.
1: ஆனால்
0: அதற்கு முதல் அவர் 250க்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலே உதவி இசையமைப்பாளராக பணியாற்றியிருக்கிறார். ஆனால் அன்னக்கிளி அவர் முதலமைச்சர்
1: இசையமைப்பாளராக ஒரு இளையராஜா என்ற பெயரோடு முதல் முதலாக அவர் திரையுலகுக்கு அறிமுகமானதால் அது இப்பொழுது 50 வருடங்கள். ஏதாவது மே மாதம் 14ஆம் தேதி அந்த திரைப்படம் முதலே திரைக்கு வந்திருக்கிறது. அதனால் அது 50 வருடங்களை கடந்து இப்பொழுது அந்த 50 வருடங்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார். எல்லா இடங்களிலுமே இசைஞானியின் 50வது வருடத்தை பொன்விழாண்டே கொண்டாடி கொண்டிருக்கிறார்.
0: நாங்களும் இப்பொழுது இந்த அன்னக்கிளி திரைப்படத்தின் பாடல்கள் பற்றித்தான் இன்று நாங்கள் விரிவாக பேச இருக்கிறோம். அந்த பாடல்கள் எவ்வாறு உருவானது என்பது பற்றி நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே பேசிக்கொள்ளவிருக்கிறோம். சரி, என்ன பாடலை பற்றி நாங்கள் முதலிலே பேச இருக்கிறோம்?
1: முதலிலே நாங்கள் அதான் அன்னக்கிளி திரைப்படத்திலிருந்தே பாடல்களை பற்றி பேசிக்கொள்ளலாம் இன்றைய நிகழ்ச்சியிலே. இதிலும் கூட அதாவது இந்த திரைப்பட பாடல் கூட நான் நினைக்கிறேன் அவருடைய தாயாரனுடைய அந்த நாட்டுப்புற பாடல்களை வைத்துத்தான் இந்த பாடல் திரைக்கு வந்திருக்கிறது. பாடலை சொல்லலாம், அன்னக்கிளி உனைத்துகிறது, அதான் அந்த பாடல். ஆனால் இந்த பாடல் அதற்கு முன்னதாகவே இன்னும் ஒரு இசைத்தட்டிலே வந்திருக்கிறது.
0: அப்படியா?
1: ஆமாம். அதற்கா கொப்பி என்று சொல்வதற்கு
0: அவரே இசையமைத்த
1: இளையராஜாவின் சகோதரர் பாவலர் பிரதர்ஸ் என்ற அந்த இசையமைப்பாளர் அந்த பெயரிலே தான் அந்த இசைத்தட்டிலே இளையராஜாவின் பெயர் இருக்கிறது. பாவலர் பிரதர்ஸ் இசையமைப்பிலேருந்து தான் அந்த இசைத்தட்டு இருக்கிறது. அது வந்து ஃபோக் மியூசிக் ஆஃப் சவுத் இந்தியன் என்ற அந்த ரெக்கார்ட்ஸ், எல்பி ரெக்கார்ட்ஸ் தான் முதலிலே வெளிவந்தது. அதில் மிக சுவாரஸ்யமான தகவல் இருக்கிறது. காரணம், அந்த இசைத்தொகுப்பிலே நிறைய 7-8 பாடல்கள் இருக்கின்றன. அதிலே அநேகமான பாடல்களை மலேசியா வாசுதேவன் பாடியிருக்கிறார். அந்த நேரத்தில் திரைப்படத்திலே மலேசியா வாசுதேவன் அறிமுகம் இல்லாத காலம், ஒரு கூட்டணியாக குழுவாக சேர்ந்து பாடியிருக்கிறார். அதில் இன்னும் ஒரு சிறப்பு இருக்கிறது. அந்த இசைத்தட்டை வெளியிட்டவர்கள் வந்து பத்மா சுப்பிரமணியம் என்று உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீர்கள். தமிழகத்தின் இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு நடன தாரகை டாக்டர் பத்மா சுப்பிரமணியம். அவருடைய குடும்பமே ஒரு பெரிய கலை குடும்பம். எஸ் வி ரமணன் இப்படி நிறைய அவருடைய குடும்பமே பெரிய ஒரு கலை குடும்பம். அவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் அந்த முதலாவது இசைத்தட்டை, அந்த ஃபோக் மியூசிக் ஆஃப் சவுத் இந்தியன் என்ற அந்த இசைத்தட்டை வெளியிட்டிருக்காரு. அதில் இந்த பாடல் இருக்கிறது. இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கிறது. அதிலே தான் அந்த அரைகுல விதுலை திரைப்படத்திலே 1000 தாமரை முட்டுக்களை அந்த மெட்டுக்கள் கூட அந்த அந்த இசைத்தட்டிலே ஒரு இடங்களிலே வந்து போயிருக்கிறது. அப்படித்தான் அன்னக்கிளி பாடல் கூட இந்த இசைத்தட்டிலே மலேசியா வாசுதேவன், பத்மா சுப்பிரமணியம் இப்படி பலரும் இணைந்து பாடியிருக்கிறார்கள். அந்த பாடல்
0: ஒரு கிராமத்து பாடலாக வெளிவந்த பாடலை மீண்டும் அவர் ஒரு இசை ஒரு திரை இசை பாடலாக மாற்றியிருக்கிறார். சரி, அந்த அன்னக்கிளி உன்னை தேடுதே பாடலில் என்ன சிறப்பு இருக்கிறது? வேறு என்ன சிறப்பு இருக்கிறது?
1: அந்த அன்னக்கிளி திரைப்படத்திலே அதுதான் சிறப்பு. அதாவது அந்த ஏற்கனவே மலேசியாவுடன் பாடிய அந்த பாடல் வரிகள் இருக்கிறது. அதைத்தான் பின்னர் மெட்டையும் ஓரளவுக்கு சிறிது மாற்றி பல அந்த பேக்ரவுண்ட் இடையில பிஜிஎம் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து இளையராஜா அதை பற்றி அவரே கூறியிருக்கிறார். அதை
0: இப்பொழுது நாங்கள் மலேசியா வாசுதேவன் பாடிய அந்த அன்னக்கிளி உன்னை தேடுதே அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நாங்கள் அதற்கு பிறகு இளையராஜா என்ன சொல்லியிருக்கிறார், அந்த அன்னக்கிளி உன்னை தேடுது அந்த பிஜிஎம்ஐ அவர் எவ்வாறு
1: உருவாக்கினார், எங்கே நடந்து தெரிந்தார், எப்படி உருவானது என்ற விடயங்களே கூறியிருக்கிறார்.
0: ஆமாம், அதை கேட்கலாம்.

முதலே பாட்டெல்லாம் எழுதிட்டார். அன்னக்கிளி ஒன்றுத்தேடுது, ஆறு மாதம் ஒரு வருஷம், ஆவரம்பு மீன் ஆடுதுங்கிறது ஒரு ஃபோக் சாங்கனுடைய ஃபோக்கு சாங்கே அது அன்னக்கிளி அந்த பாட்டு. அதுவே பல்லவியாக வச்சுட்டு அவர் நதியோரம் பிறந்தேன், கொடி போல் வளர்ந்தேன், அப்படி இப்படின்லாம் எழுதினார். இதை வந்து எப்படி நம்ம பாட்டை தொடங்குறது அப்படின்னு சொல்லி பார்த்து, தினம் அந்த சாந்தம் அந்த பீச்சில் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பீச்சில் நடந்துக்கிட்டே யோசிச்சுட்டே இருப்பேன். யோசிச்சுட்டே இருக்கிற நேரத்தில் எப்படி தொடங்கலாம் அந்த பாட்டை. என்ன வேலை செஞ்ச அனுபவங்கள் இருந்தாலும், 290 படத்துக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்து மியூசிக்கெல்லாம் பண்ணியிருந்தால் கூட எனக்குன்னு வர்றப்ப எனக்கு தனியான என்னை தனி காட்டில் விட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். எப்படி இதுக்கு ஆரம்பிக்கிறது? இந்த லைன் வந்து அன்னக்கிளி ஒன்றை தேடுது, ஆறு மாதம் ஒரு வருஷம், ஆவரம்பு மீனி வாடுது அப்படின்ற வர்றதுனால ஒரு பெண்ணினுடைய விரக தாபத்தை இந்த பாடல் சொல்லுகிறது என்ற எண்ணத்தில் இந்த பாடலை வந்து ஒரு ஹம்மிங்கில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சாந்தம் பீச்சில் நடந்துட்டு

அப்படின்னு அந்த அம்மிகள்லாம் கம்போஸ் பண்ணுறேன். அப்புறம் எப்படி பாட்டை தொடங்குறதுன்னு சொல்லிட்டு ஆர்கஸ்ட்ரேஷன்ஸ் எழுதுகிறேன். இந்த அம்மிங்க பாடி எத்தனை நாள் பாடி இந்த அம்மிங்க கம்போஸ் பண்ணியிருப்பேன்றது உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ நாள் டெய்லி பாடி பாடி பாடி பாடி பாடி வீட்டுக்கு வந்தவுடனே நைட்டில் அந்த நோட்ஸை அம்மிங்க வந்து நோட்ஸாக எழுதிடுவேன். வந்துட்டு இப்படி சரி போட்டாச்சு. இப்போ செகண்ட் பேக்ரவுண்ட் என்ன பண்ணுவோம், டைரக்டர் நதியோரம் பிறந்தேன் இப்போ தொடி போல வளர்ந்தேன் அப்படின்னு பாட்டு எழுதியிருக்காரு. அதனால் டைரக்டர் ஷார்ட் வந்து நதியோரம் தான் வைப்பார் அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு, தன்ன கிளி ஒன்று தேடுதே தகதகடம் தகடம் தகடம் அந்த அலை போகுதான், தகதகதம் தகுதம் தகுதம் தகுதகதம் அடுத்த தகுதம் அப்படின்னு சொல்லி நதியோரம் போகிறேன். அப்புறம் அடுத்த சரணம் வர்றப்போ இப்படி ஒவ்வொரு பேக்ரவுண்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறேன் ஒவ்வொரு இடத்துக்கும். இப்போ அடுத்து வர்றப்போ கனவோடு சில நாள் நினைவோடு சில நாள் வந்து கனவை பற்றி சொல்கிறா அவளுடைய இடம் இது பெண்ணு அந்த வந்து கனவை பற்றி சொல்கிறான்ட்டு ஒரு ஹம்மிங்கை வந்து பேக்ரவுண்டாக கொடுத்தேன், கனவோடு சில நாள் அப்படின்னு வரும். அப்புறம் வந்து புள்ளி போட்ட ரவிக்கக்காரி புளியம்பு சேலக்காரி நெல்லறுக்க போகும்போதுன்னா அறுவடை களத்து மெட்டில் சாட்டு வைக்க போகிறாரு அப்படின்ற தீர்மானம் பண்ணிவிட்டு, தங்கடதம் தங்கடதம் அப்படின்னு சொல்லி டன் டங்கன் டன் டங்கன் டன் டங்கன் களத்து மெட்டை கொடுக்குறேன். இப்படி தான் வந்து என்னை நான் வளர்த்து கொண்டது. டைரக்டர்கிட்ட கேட்கல முதலே பாட்டு.

0: ஆமாம், அருமையான விளக்கத்தை இளையராஜா கொடுத்திருக்கிறார். பிஜிஎம் அவர்
1: அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்று விதத்திலே என்னென்ன எல்லாம் அந்த பாடல் வரிகளை வரும் என்பதை ஊகித்துக்கொண்டு அதற்கான அந்த இடையேசையை, பாடலுக்கான இடையேசையை அவர் உருவாக்கி இருக்கிறார் என்பது மிக சிறப்பான தகவல். இந்த நேரத்தில் இன்னொரு விடயத்தை கூறிக்கொள்ளலாம். அதாவது ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல 250 படங்களுக்கு மேலாக பல இசையமைப்பாளர்களிடம் இவர் உதவியாளராக இருந்திருக்கிறார். அவர்களிலே இந்த இசை இளையராஜா என்பவர் திரையுலகுக்கு வருவதற்கு அல்லது அவருடைய அந்த புதிய மிட்டமைக்கின்ற பாணி வருவதற்கு இரண்டு பேர் முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார். அதிலே மிக முக்கியமானவர் அவருடைய தாயார். காரணம், பல மேடைகளிலே அந்த கட்சி சார்ந்த மேடைகளிலே, கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த மேடைகளிலே பாவலர் பிரதர்ஸ் இந்த கூட்டாக சென்று பல பாடல்களை பாடியிருக்கிறார்கள். அப்படி பாடுகின்ற பொழுது ஏற்கனவே இருக்கின்ற மெட்டுகள் தான், இந்தி பாடலாக இருக்கலாம் அல்லது வேறு திரைப்பட மெட்டுகளுக்கு அந்த பாடல் வரிகளை மாற்றிக்கொள்வார்கள். கட்சிக்கு ஏற்ற விதத்திலே, பிரச்சாரத்துக்கு ஏற்ற விதத்திலே மாற்றிக்கொள்வார்கள். மாற்றி பாடிவிட்டு வந்து தாயாரிடம் கேட்பார்கள், எப்படி இருந்தது இந்த பாடல் என்று கேட்க, ஏதோ இருந்தது, நன்றாக இருந்தது என்று கூறிவிட்டு போவார்கள். அப்படிதான் யோசித்தார்களாம், ஏன் அவர் அப்படி கூறுகிறார் என்று கேட்டதற்கு தாயார் சொன்னாராம், இது நான் வலிமையாக கேட்கின்ற மட்டு தானே, புதிதாக ஒன்றும் இல்லையே, வலிமையாக கேட்பது நீங்கள் வரிகளை மாற்றியிருக்கீர்கள் அவ்வளவுதானே என்று கூறினாராம். அதற்கு பின்னர்தான் இவர்கள் யோசித்திருக்கிறார்கள், ஓ நாங்கள் ஏதாவது புதிதாக செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் தாயாருடைய பாராட்டை பெறலாம் என்பதற்காகத்தான் நினைக்கின்றேன். ராஜாஜியோ அல்லது நேருவோ, நேரு நினைக்கிறேன், நேரு மறைந்த பொழுது கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ஒரு கவிதையை எழுதி, இரங்கல் கவிதை எழுதி பிரசித்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சியிலே பாட ஒரு இவர்களுக்கு ஒரு பாடுவதற்கு சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது அந்த கவிதையை இவர்கள் பாடலாக உருவாக்கி மேடையிலே பாடியிருக்கிறார். அந்த நிகழ்ச்சியிலே பாடியிருக்கிறார், அந்த இரங்கல் அவருடைய இறுதி நிகழ் அஞ்சலியிலே பாடியிருக்கிறார்கள். பாடிவிட்டு வந்து பார்க்கின்ற பொழுதுதான் தாயார் சொன்னார், இது அருமையாக இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது. அப்பொழுதுதான் இவர்கள் புரிந்து கொண்டார்கள், ஓ இப்படி செய்தால்தான் நாங்கள் முன்னுக்கு வரலாம் என்று. அதே போல திரை இசையிலே இளையராஜாவை முதலிலே வர வேண்டும் என்ற ஒரு ஊக்கத்தை கொடுத்தவர் கோவர்த்தனம், இசையமைப்பாளர் கோவர்த்தனம். அது வந்து நினைக்கிறேன் இவருடைய, அதாவது அன்னக்கிளி திரைப்படம் வருவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னதாக, அன்னக்கிளி வந்து மே மாதத்தில் வந்து, இது ஏப்ரல் மாதம் 13 அல்லது 14 தேதி நினைக்கிறேன். அந்த காலகட்டத்திலே வரப்பிரசாதம் என்ற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தில் கோவர்த்தனம் தான் இசையமைத்திருக்கிறார். ஆனால் கோவர்த்தனம் அந்த திரைப்படத்திற்கு இசையமைக்கின்ற பொழுது இளையராஜாவை அழைத்து ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார், இந்த திரைப்படத்தின் பேக்ரவுண்ட் மியூசிக் முழுத்தலையும் நீ கவனித்துக்கொள், கவனித்துக்கொள், பாடல்கள் வருகின்ற இடையில் தேவையான சில விடயங்களையும் நீ கவனித்துக் கொள், இவரிடம் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அந்த திரைப்படத்தை நீங்கள் அந்த யூடியூப்ல அல்லது எங்கேயா சின்ன திரைப்படத்தை பார்க்கலாம். வரப்பிரசாதம் திரைப்படத்திலே தான் முதல் முதலிலே இளையராஜாவின் பெயர் இருக்கும், கோவர்த்தன் இசையமைப்பு கோவர்த்தனம் என்று இருக்கும், உதவி ராஜா என்று இருக்கும். போய் நீங்கள் யூடியூப்ல பார்த்தால் தெரியும், அந்த முதல் சந்தர்ப்பம் அதுதான். அதற்கு பின்னர் சரியாக ஒரு மாதத்தின் பின்னர் அன்னக்கிளி திரைப்படம் திரைக்கு
0: வந்திருக்கிறது. ஆமாம், பஞ்சு அருணாசலம் ஏற்கனவே இவரை பல முறை இவரது இசைத்திறனை பார்த்திருக்கிறார். ஜி வெங்கடேஷுடன் இவர் இசையமைக்கும் போது பார்த்து இவரது திறமையின் மீது அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதன் காரணமாகத்தான் இவருக்கு வாய்ப்பு அன்னக்கிளி திரைப்படம் மூலமாக வழங்கப்பட்டிருந்தது. சரி, இப்பொழுது நாங்கள் என்னவென்று சொன்னால், இந்த சொந்தமில்லை பந்தமில்லை என்று ஒரு பாடல் இருக்கிறது அல்லவா,
1: அதே அன்னக்கிளி திரைப்படம்,
0: அன்னக்கிளி திரை. ஆனால் ஆரம்பத்திலே அந்த பாடல் திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்து பிறகு ஏதோ காரணத்திற்காக அந்த பாடல் திரைப்படத்தில் இடம்பெறாமல் இருந்து மீண்டும் திரைப்படத்திலே சேர்த்ததாக சொல்கிறார்கள், அது உண்மையா?
1: ஆமாம், அப்படி ஒரு தகவல் இருக்குது. அது கூட ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான். அது கூட நினைக்கிறேன் திரைப்படத்திலே முதல் முதலாக அப்படி ஒரு சந்தர்ப்பம் இடம்பெற்றதாக சிவகுமார் தெரிவித்திருக்கிறார். நாங்கள் இப்ப அந்த ஒளிப்பதையும் கேட்டுக்கொண்டு அவரே சொல்கின்ற பொழுது சிறப்பாக இருக்கும், கேட்டுக்கொண்டு அந்த பாடலையும் கேட்கலாம்.
0: சரி, அன்னக்கடி உணர்த்தேடுத சொந்தமில்லை பந்தமில்லை இப்படி படம் படுத்து படத்தை முடிச்சிடும். 1976 மே மாசம் படம் ரிலீஸ் ஆகுது. ராஜகுமாரி தியேட்டர்ல தேவராஜ் மோகன் வாசல் நிக்கிறாரு. படம் ரெண்டு நாள் இழுக்குது. சத்தமே படம் நல்லாக்குறானா நல்லா சொன்னா உடனே தெரிய மாட்டேங்குது. மூணாவது நாள் அப்படி பிக்கப் ஆச்சு. இந்த ரெண்டு நாள் கூட ஒரு பிரச்சனை கேட்டாங்க, சொந்தமில்லை பந்தமில்லை வாடுவது பாட்டு வருது இல்லை, பிக்சரேஷன் ரொம்ப பிரமாதமா இருக்கும். இன்டர்வல் முடிஞ்சு அடுத்த ஒரு ரீல் கூட பாட்டு இப்பத்தாண்டா வெளி போன பழையபடி அறுக்கிறாண்டா அப்படின்னு பாதி கூட வெளியில் போகுது. உடனே நம்ப மாட்டேங்க, மூணாவது நாள் சொந்தமில்லை பந்தமில்லை பாட்டு தூக்கிட்டோம். தமிழ்நாடு போன பாட்டு தூக்கியாச்சு. போக போக போக பாட்டு கிட்டான உடனே எங்கடா அந்த பாட்டு, படத்துல காண்டா கத்த ஆரம்பிச்ச உடனே 56வது நாள் டயல் போட்டு 56வது நாள் அந்த பாட்டை தமிழ்நாடு சேர்த்தாங்க. எனக்கு வரலாற்றுலேயே வந்து கட்பணி தூக்கி போட்ட ஒரு பாட்டை சேர்ந்து சேர்த்தது அந்த படத்தில். ஒரே படத்தில் இளையராஜா உச்சத்துக்கு போயிட்டார்.

0: உங்களோடு நாங்கள் எங்களோடு நீங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 Can Smile Dental Orthodontics Implants Oral Surgeries Emergency Dental Care Dr. Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி டிக்சியன் டண்டாஸ் இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு யூனிட் 206 வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வரும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: வாகன
0: விபத்து கோரிக்கைகள் ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம் The Law Office of Melanie David
5: 416-271-5992
0: Markham & Progress 885 Progress Avenue Scarborough 416-271-5992
6: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
7: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
8: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
9: நோ நோ நோ.
10: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல் அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
0: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ்
10: சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3. பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.

0: ஆமாம், அருமையான விளக்கத்தை இளையராஜா கொடுத்திருக்கிறார். அந்த பாடல் எவ்வாறு உருவானது என்று ஒரு ஒரு நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் திரை சேலச நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இதே போன்றுதான் இஞ்சி இடுப்பழகி பாடல் இருக்குது அல்லவா, அந்த பாடலுக்கும் ஏதோ ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கிறது.
1: ஆமாம், பலரும் கூறியிருக்கிறார்கள் இசை இளையராஜாவிடம் பாடல்களை இசையமைத்து தரும்படி கேட்கின்ற பொழுது வேறொரு பாடலை அல்லது வேறொரு இசையமைப்பாளர் இசையமைத்த பாடல்களை குறியிட்டு காட்டுவது இளையராஜாவுக்கு பிடிக்காது, அது அவர் தேவை என்றால் அப்படியானால் அவரிடையே போய் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அவர் கூறுவதாக பலரும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அவரிடமே சில பாடல்களை கூறி இப்படி ஒரு பாடல் எனக்கு தாருங்கள் என்று கேட்கக்கூடிய மிகச்சிலரே இருக்கிறார்கள். அப்படித்தான் கமலஹாசன் போன்றவர்கள் இருக்கிறார்கள்.
0: புது மாப்பிள்ளைக்கு அந்த பாடலும் இளையராஜாவிடம் கமலஹாசன் இப்படியான ஒரு பாடல் எனக்கு வேண்டும் என்று சொன்னவுடன் அப்படித்தான் வேணும் அவர் இசையமைத்து கொடுத்ததாக கமலஹாசன் சொல்லியிருப்பார். சரி, இந்த பாடலும் கமலஹாசன் தான் கேட்டு.
1: ஆமாம், இந்த பாடலும் வந்து ஒரு இந்தி திரைப்படத்தின் ஒரு பாடலை கேட்டு இப்படியான ஒரு பாடல் தாருங்கள் என்று கேட்டதற்காக அப்படியான ஒரு பாடலை வைத்து கொண்டு இளையராஜா இசையமைத்ததாக கமலஹாசனே கூறியிருக்கிறார். அதையும் கேட்டு அந்த பாடலையும் கேட்கலாம்.
2: பாட்டு எப்படி வரணும் அப்படின்னு கேட்ட இஞ்சி எடுப்பழகாங்கிற லைனே கிடையாது.
3: ஏதில் திவானா ஹே தீவானா தில் ஹே யே தில் ஹே,
2: இது மாதிரியே வேணுமா அப்படின்னு அந்த மாதிரி வேற ஒன்று கொடுப்பாரு, அது ரொம்ப திருப்தியா இருக்கும். இப்ப இந்த பாட்டுல இருந்து அந்த பாட்டுக்கு போறதை நான் கிட்ட இருந்து பாத்துக்கிட்டே இருந்தேன். அப்படியா அப்படின்னு ஆறு மணி நேரத்துல இங்க சரி அதே மாதிரி ஏதோ போட போறாருன்னு அப்பவே அவருக்கு ஃபுல் டியூன் வந்து அப்படின்னாரு. டக்கு டக்கு டக்கு டுன்னு டக்கு டக்கு டக்கு டுன்னு இன்னும் யோசிச்சுட்டே தான் இருக்காரு. அவ்வளவுதான்.

0: The friendly radio for channels around the universe. CMR Tamil FM 101.3.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்றாரியம் முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA credit.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da. Tadikira nadik.
5: The customer you're trying to reach is not available.
2: Pradhi

0: தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS Realty Team Professional Agents CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் CK செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
2: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசரியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறேன் டீன் கலி
1: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
3: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
4: 905-270-8800
3: உதயம் சூப்பர் மார்க்கெட்
5: பன்மொழி கலாச்சாரம் மிக்க கனடிய வண்டிலிருந்து உலக தமிழர்களுக்காக CMR தமிழ் FM
6: நேரம் 10:45 நேர்கள் திரை செயல் சில நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் பார்த்தீர்களா இவ்வாறு பாடல்கள் எல்லாம் உருவாகிறது என்று சரி நல்லது நாங்கள் இன்று நிகழ்ச்சியின் நிறைவாக மலர்ந்தும் மலராதவை ஒரு பாடல் வித்தியாசமான பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம்
7: சரி மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் கலருவன் மீண்டும் பல சுவாரஸ்யமான தகவல்களோடு சுவாரஸ்யமான பாடல்களோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்
6: நன்றி மீண்டும் சந்திக்கலாம் இன்றைய மலர்ந்தும் மலராதவை பாடலாக ஒலிக்கிறது அன்புராஜா திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலா பாடியது

சங்கர் கணேசன் இசையில் பி பி சுன்னிவாஸ் மற்றும் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டீர்கள். அன்பு ராஜா அன்பு ரோஜா திரைப்படத்திற்காக. ஒலிக்கும் பாடல் தங்கத்திலே வைரம் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே ஜே ஜேசுதாஸ் பாடிய பாடல்.

0: நேரம் இரவு 11 மணி. சிஎம்ஆர் தமிழ்எஃப்எம் செய்திகள். வாசிப்பவர் கே வி கலரூபன். செய்தி ஆசிரியர் எஸ் ஜி ராம்பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். 1980களின் இறுதிப்பகுதியில் கொல்லப்பட்ட அல்லது காணாமலாக்கப்பட்ட 10,000 மேற்பட்ட ஈழத்தமிழர்களின் பெயர் விவரங்கள் அடங்கிய புதிய டிஜிட்டல் தரவுத்தளம் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான புதிய அமைச்சரவையில் அமைச்சர்களுக்கான துறை ஒதுக்கீடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கனடாவில் உற்பத்தியாகும் காளான் இறக்குமதிக்கு 1.6-5% வரை எதிர்விளைவு வரிகளை விதிக்கவுள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையிலான தற்காலிக போர் நிறுத்தம் மேலும் 45 நீடிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: 1980களின் இறுதிப்பகுதியில் இலங்கையில் இந்தியா அமைதிகாக்கும் படை நடவடிக்கைகள் நடைபெற்ற காலத்தில் கொல்லப்பட்ட அல்லது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட 10,000 மேற்பட்ட ஈழத்தமிழர்களின் பெயர் விவரங்கள் அடங்கிய புதிய டிஜிட்டல் தரவுத்தளம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஆவண காப்பகத்தை பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக இலங்கை இன்டர்நேஷனல் ட்ருத் அண்ட் ஜஸ்டிஸ் ப்ரொஜெக்ட் அறிமுகப்படுத்தியுள்ளது. 1987 அக்டோபர் முதல் 1990 மார்ச் வரை இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களால் பாதிக்கப்பட்டவர்களின் தகவல்கள் இதில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் தமிழ் ஆண்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் வரலாற்றிலிருந்து மறைக்கப்பட்ட மனித உயிர்களின் பதிவே இது என அது குறிப்பிட்டுள்ளது. அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ஜாஸ்மின் சூக்கா 30 கடந்தும் இந்த கொடூரங்களுக்கு இதுவரை யாரும் பொறுப்பு கூறவில்லை என கவலை வெளியிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் சாட்சியங்கள் மற்றும் சரிபார்க்கப்பட்ட ஊடக அறிக்கைகள் அடிப்படையில் சர்வதேச தரத்திற்கு ஏற்ப இந்த தரவுத்தளம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை கம்பஹா ஒஸ்மன் என்பவர் வழங்கியதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கு கொழும்பு மேலதிக நீதிவான் அசங்க எஸ் போதராமக தலைமையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கம்பஹா ஒஸ்மன் 44வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டார். ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்த அவர் 72 மணித்தியாள தடுப்பு காவலில் விசாரிக்கப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைக்காக மேலும் 90 தடுப்பு காவலில் வைக்க அனுமதி பெறப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். முதற்கட்ட விசாரணைகளின்படி கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை பிரதான துப்பாக்கிதாரிக்கு கம்பஹா ஒஸ்மன் வழங்கியுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் வலிவடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் உள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் 4வது வாரமாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடும் மழையையும் பொருட்படுத்தாது பலாலித்தற்கு தையீட்டி பகுதியிலுள்ள ராணுவ கொமாண்டோ பங்களாவிற்கு முன்பாக மக்கள் உணர்வு பூர்வமாக ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 1990 போர் சூழலினால் வெளியேற்றப்பட்ட மக்கள் 36 இன்னும் அகதிகளாகவும் வாடகை வீடுகளிலும் வாழ்ந்து வருகின்றனர். தையட்டி மற்றும் காங்கேசந்துறை பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 651 ஏக்கர் காணி இன்னும் உயர் பாதுகாப்பு வலயமாகவே உள்ளது. எமது நிலம் எமக்கு வேண்டும், எமது வீடுகளில் எம்மை வாழவிடு என்ற முழக்கங்களுடன் முதியவர்கள் மற்றும் பெண்கள் பெருமளவில் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி காணி விடுவிப்புக்கு உறுதியளித்திருந்தாலும் இதுவரை எவ்வித நடைமுறை முன்னேற்றமும் இல்லையென மக்கள் குற்றம் சாட்டினர். மே 25 பாதுகாப்பு அமைச்சு அதிகாரிகள் வடபகுதிக்கு செல்லவுள்ள நிலையில் அதற்கு முன்னர் காணிகள் தொடர்பில் தீர்மானம் எடுக்க வேண்டுமென மக்கள் வலியுறுத்தினர். இதேவேளை நெடுந்தீவு கடற்பரப்பில் இடம்பெற்ற கோரமான குமுதினி படகு படுகொலையின் 41வது நிறைவேந்த நிகழ்வுகள் நேற்று நெடுந்தீவு மாவெளி துறைமுக பகுதியில் கண்ணீர் மெல்க உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. இலங்கையில் உள்ள நீதிமன்றங்களில் ஒட்டுமொத்தமாக 11,00,000 அதிகமான வழக்குகள் தீர்க்கப்படாமல் தேங்கி கிடப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நீதி அமைச்சினால் வெளியிடப்பட்ட அண்மைக்கால அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த 2025 ஜூன் 30 வரையான தரவுகளின் அடிப்படையில் நாடளாவிய ரீதியிலுள்ள 293 நீதிமன்றங்களில் மொத்தம் 11,34,474 வழக்குகள் நிலுவையில் உள்ளமை தெரியவந்துள்ளது. நீதிமன்ற கட்டமைப்பில் நிலவும் இந்த வழக்கு தேக்கம் நீதியை நிலைநாட்டுவதில் பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானிய போர் மற்றும் உலகளாவிய பொருளாதார அழுத்தங்களில் பின்னணியிலும் கடந்த மார்ச் மாதத்தில் இலங்கையில் தனியார் துறைக்கான வங்கி கடன் பெறுதல் அதிவேகமாக உயர்ந்துள்ளதாக மத்திய வங்கி தரவுகள் தெரிவிக்கின்றன. மார்ச் மாதத்தில் மட்டும் வணிக வங்கிகள் 858.4 பில்லியன் ரூபாய் கடன்களை வழங்கியுள்ளன. இது பிப்ரவரியுடன் ஒப்பிடுகையில் இருமடங்கு அதிகரிப்பாகும். வட்டி வீதங்கள் மேலும் உயர்வதற்கு முன் கடன்களை பெறும் முயற்சியே இதற்கு காரணமாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது. ஈரானிய போர் காரணமாக மசகு எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதுடன் இலங்கையின் பணவீக்கமும் மீண்டும் அதிகரித்துள்ளது. ஏப்ரலில் கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டன் 5.4% உயர்ந்துள்ளது. அதேவேளை வணிக கடன்களுக்கான சராசரி வட்டி வீதம் 9.79% உயர்ந்துள்ளது. டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாயும் பலவீனமடைந்து விற்பனை விலை 330 ரூபாய் வரை வீழ்ச்சியடைந்துள்ளது. இதனால் இறக்குமதி செலவுகள் மேலும் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக கடன் திருப்பிச் செலுத்தலில் சிக்கல்கள் ஏற்படலாம் என்பதால் வணிக வங்கிகள் கடன் வழங்கலில் அதிக எச்சரிக்கையுடன் செயல்பட தொடங்கியுள்ளன. தமிழின அழிப்பை பிரதிபலிக்கும் வகையில் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி இன்று திறந்து வைக்கப்பட்டது. இன்று காலை நடைபெற்ற நிகழ்வில் கம்பலன் நகர முதல்வர் பங்கேற்று பெண்டில்ஹில் சிவிக் பார்க் பகுதியில் நினைவு தூபியை திறந்து வைத்தார். சிட்னியில் செயல்படும் பல தமிழர் அமைப்புகளின் ஒத்துழைப்புடன் இந்த நினைவு தூபி நிறுவப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
0: நடந்து முடிந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிந்தைய அரசியல் சூழலில் திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்கொண்ட பின்னடைவு குறித்து ஆய்வு செய்ய 36 பேர் கொண்ட கள ஆய்வுக் குழுவை அமைத்துள்ளதாக கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. தேர்தல் தோல்விக்கு தானே முழு பொறுப்பு ஏற்பதாக ஸ்டாலின் தெரிவித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கட்சியின் பின்னடைவுக்கான காரணங்களை ஆராய மாநிலம் முழுவதும் அனைத்து தொகுதிகளிலும் நேரடி கள ஆய்வு நடத்தும் வகையில் இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. 20 நாட்களுக்குள் விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தொகுதி நிலவரம், அடிமட்ட நிர்வாகிகளின் கருத்துக்கள் மற்றும் பொதுமக்கள் கருத்துக்கள் ஆகியவை இந்த ஆய்வில் சேகரிக்கப்பட உள்ளன. இந்த தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியலில் புதிய மாற்றத்தை உருவாக்கியுள்ள நிலையில் திமுக தனது அமைப்பை மீளமைக்க தீவிர நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான புதிய அமைச்சரவையில் அமைச்சர்களுக்கான துறை ஒதுக்கீடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதல்வர் விஜய் வசம் பொது நிர்வாகம், உள்துறை, காவல், மகளிர் நலன், இளைஞர் நலன், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் உள்ளிட்ட முக்கிய துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அமைச்சர் செங்கோட்டையனுக்கு நிதி மற்றும் ஓய்வூதியத்துறை வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சர் ஆனந்துக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சர் அருண்ராஜுக்கு சுகாதாரம், மருத்துவக் கல்வி மற்றும் குடும்ப நலத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் வெங்கட்ராமனுக்கு உணவு, பொது விநியோகம் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைகள் வழங்கப்பட்டுள்ளன. அமைச்சர் நிர்மல் குமாருக்கு மின்சாரம் மற்றும் சட்டத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் நீதிமன்றங்கள் மற்றும் ஊழல் தடுப்பு தொடர்பான பொறுப்புகளும் வழங்கப்பட்டுள்ளன. அமைச்சர் ராஜ்மோகனுக்கு பள்ளிக் கல்வி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் தகவல், விளம்பரம் மற்றும் திரைப்படத்துறைகளும் அவரின் பொறுப்பில் உள்ளன. அமைச்சர் டி கே பிரபு சுரங்கம் மற்றும் கனிமலைத்துறை அமைச்சராக பதவி பெற்றுள்ளார். கீர்த்தனாவுக்கு தொழில் மற்றும் முதலீட்டு மேம்பாட்டுத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் இம்மாத இறுதியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரதமர் மோடி தனது வெளிநாட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு May 21 நாடு திரும்பிய பின்னர் இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ளது. நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 ஆசனங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. பெரும்பான்மைக்கு 118 ஆசனங்கள் தேவைப்பட்ட நிலையில் ஏனைய கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் May 10 விஜய் தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றார். அதனைத் தொடர்ந்து கடந்த May 13 நடைபெற்ற சட்டசபை நம்பிக்கை வாக்கெடுப்பிலும் விஜய் தலைமையிலான அரசு 144 வாக்குகள் பெற்று தனது பெரும்பான்மையை நிரூபித்தது. இந்த நிலையில் முதலமைச்சராக பதவியேற்றதைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களையும் சந்தித்து விஜய் வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டார். இந்த நிலையில் நாட்டின் பிரதமரை அவர் உத்தியோகபூர்வமாக சந்திப்பது இதுவே முதல் முறையாகும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது CMR தமிழ் FM செய்திகள்.
1: கனேடிய செய்திகள்.
0: கனடாவின் உயரிய குடியுரிமை கௌரவங்களில் ஒன்றான ஆர்டர் ஆஃப் கனடா விருதை பெற்றிருந்த இரு நபர்களை தகுதி நீக்கம் செய்ய ஆளுநர் நாயகம் மேரி சைமன் அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளித்துள்ளார். குற்றச்சாட்டுகள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவர்களின் தேசிய விருது அந்தஸ்து முற்றாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. முன்னதாகவும் மோசடி, ஊழல் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள் காரணமாக பல முக்கிய நபர்களின் ஆர்டர் ஆஃப் கனடா விருதுகள் பறிக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நடவடிக்கை கனடாவின் உயரிய விருதுகள் ஒழுக்க நெறி மற்றும் சட்டப்பூர்வ தர நிலைகளுக்கு இணங்கவே வழங்கப்பட்டும் அவை மீறப்பட்டால் ரத்து செய்யப்படவும் முடியும் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. கனடாவில் உற்பத்தியாகும் காளான் இறக்குமதிக்கு 1.6-5% வரை எதிர்விளைவு வரிகளை விதிக்க உள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. அமெரிக்க வர்த்தகத்துறையின் பரிசீலனைக்கு பின்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடிய காளான் உற்பத்தியாளர்கள் அரசின் மானிய உதவிகளை பெறுகின்றனர் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த வரிகள் விதிக்கப்படுகின்றன. இந்த முடிவு கனடா மற்றும் அமெரிக்காவின் விவசாயத் துறைகளில் பரவலான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பும் கனடிய மென்மர ஏற்றுமதிகளுக்கு அமெரிக்கா இதுபோன்ற வரிகளை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1: உலகச் செய்திகள்.
0: காசா பகுதியில் போருக்கு பிந்தைய மறுசீரமைப்பு பணிகளை முன்னெடுக்க இஸ்ரேல் முடக்கி வைத்துள்ள பாலஸ்தீன வரிப்பணத்தை பயன்படுத்துவது குறித்து அமெரிக்கா ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்த போர்ட் ஆஃப் பீஸ் திட்டத்தின் கீழ் காசா மறுசீரமைப்புக்கு நிதி திரட்டு முயற்சியாக இந்த யோசனை பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் வசமுள்ள சுமார் $5 பில்லியன் பாலஸ்தீன வரிப்பணத்தின் ஒரு பகுதியை காசாவின் இடைக்கால நிர்வாகத்துக்கும் மறுசீரமைப்பு திட்டங்களுக்கும் பயன்படுத்தலாம் என அமெரிக்க அதிகாரிகள் பரிசீலித்து வருகின்றனர். மீதமுள்ள தொகை பாலஸ்தீன அதிகார சபை மேற்கொள்ளும் சீர்திருத்தங்களின் அடிப்படையில் விடுவிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. மொத்தமாக காசா மறுசீரமைப்புக்கு சுமார் $70 பில்லியன் தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக நீடிக்கும் மோதல்களால் அழிந்த கட்டமைப்புகளை மீண்டும் உருவாக்க இந்த திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது. எனினும் தங்களின் அனுமதி இல்லாமல் நிதியை பயன்படுத்துவது இறையாண்மை உரிமைகளை பாதிக்கும் என பாலஸ்தீன தரப்பு ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் கடுமையான நிதி நெருக்கடியால் சில ஒத்துழைப்பு ஏற்படலாம் எனவும் கூறப்படுகிறது. இந்த யோசனை இன்னும் ஆரம்ப கட்டத்தில் இருப்பதால் அமெரிக்க அரசு இறுதி முடிவை எடுக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் தொடரும் பதற்ற சூழ்நிலையில் இஸ்ரேல் லெபனான் இடையிலான தற்காலிக போர் நிறுத்தம் மேலும் 45 நீடிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்காவுடன் தீவிரமான பேச்சுவார்த்தைகளை நடத்த தயாராக இருப்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. பிராந்தியத்தில் நிலவும் பதற்றத்தை குறைக்கும் நோக்கில் இந்த முன்னேற்றம் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. போர் நிறுத்தம் நீடிக்கப்பட்டிருந்தாலும் லெபனானின் தெற்கு பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்த வான்வழி தாக்குதல்களில் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தளபதி ஒருவர் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதை ஹமாஸ் தரப்பு உறுதிப்படுத்தவில்லை. மேலும் பாலஸ்தீன நக்ஃபா தின நினைவு நாளில் காசாவில் இடம்பெற்ற தாக்குதல்களும் பதற்றத்தை அதிகரித்துள்ளன. சர்வதேச அரசியல் சூழலில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தைகள் சில நடுநிலை நாடுகளின் மத்தியஸ்தருடன் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. தாய்லாந்தின் தலைநகரான பாங்காக் நகரில் ஒரு சரக்கு ரயில் பொது பேருந்துடன் மோதிய விபத்தில் குறைந்தது 8 பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் 35 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். விமான நிலைய ரயில் இணைப்பு நிலையம் அருகே இன்று இடம்பெற்ற இந்த விபத்தில் பேருந்தும் அருகிலிருந்த சில வாகனங்களும் தீப்பிடித்தது எரிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் அவசர மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: இலங்கையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஏ அணிகளுக்கிடையிலான மும்முனை தொடரில் பங்கு பெற்ற இலங்கை செல்லவுள்ள இந்திய ஏ கிரிக்கெட் குழுமத்தில் 15 வயதுடைய இளம் வீரர் வைபவ் சூரியன்சி இடம்பெறுகிறார். இலங்கை, இந்தியா, ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளின் ஏ அணிகள் பங்கு பெற்றும் உத்தியோகப்பெற்ற மும்முனை ஒருநாள் கிரிக்கெட் தொடர் ராங்கிரி தமிழ்ல சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தனது ஏ குளாத்தில் இடம்பெறும் வீரர்களின் பெயர்களை வெளியிட்டுள்ளது. இந்திய ஏ அணிக்கு துடுப்பாட்ட சகலதுறை வீரர் திலக் வர்மா தலைவராகவும் ரயான் பரக் உபதலைவராகவும் பெயரிடப்பட்டுள்ளனர். செய்தியின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். 1980களின் இறுதிப்பகுதியில் கொல்லப்பட்ட அல்லது காணாமலாக்கப்பட்ட 10,000 மேற்பட்ட ஈழத்தமிழர்களின் பெயர் விவரங்கள் அடங்கிய புதிய டிஜிட்டல் தரவுத்தளம் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான புதிய அமைச்சரவையில் அமைச்சர்களுக்கான துறை ஒதுக்கீடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கனடாவில் உற்பத்தியாகும் காளான் இறக்குமதிக்கு 1.6-5% வரை எதிர்விளைவு வரிகளை விதிக்க உள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையிலான தற்காலிக போர் நிறுத்தம் மேலும் 45 நீட்டிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் CMR தமிழ் FM செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

0: பண்பலியின் நபர் செப்பியல் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நேரம் 11:19. கனடிய தமிழர் சமூகம் மற்றும் கனடிய தமிழர் மாணவர் சமூகம் விடுக்கும் அறிவித்தல். 2009 தமிழர் தாயகத்தின் முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆண் பெண் குழந்தைகள் என பாகுபாடின்றி கொல்லப்பட்டு 17 ஆண்டுகள் முடிவடைந்திருக்கின்றன. அக்காலகட்டத்தில் பலியான அப்பாவி பொதுமக்களுக்கான நினைவாகவும் இன அழிப்பிற்கான நீதி வேண்டியும் உலகெங்கும் இருக்கும் தமிழ் மக்கள் தவமிருக்கும் ஒரு நாளாக மே 18 அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றது. இம்முறை இந்நிகழ்வு 2 நிகழ்வுகளாக நடைபெறவிருக்கின்றன. முதல் நிகழ்வு மே 18 திங்கட்கிழமை காலை 11 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை இலக்கம் 90-50 பிரமலியா ரோட் சிங்குசி பார்க்கில் அமைந்திருக்கும் தமிழ் இனவழிப்பு நினைவு தூபி முன்றலிலும், 2 நிகழ்வு மாலை 6 மணிக்கு ஸ்காபரோ டவுன் சென்டர் அருகிலுள்ள அல்பர்ட் கேம்பல் சதுக்கத்திலும் நடைபெறவுள்ளது. அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு கனடிய தமிழர் சமூகமும் கனடிய தமிழர் மாணவர் சமூகமும் அழைக்கின்றார்கள். தொடர்புகளுக்கு 4374119303 அல்லது 6479142178. மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கங்கள் 4374319303 அல்லது 6479142178. கனடிய தமிழர் சமூகமும் கனடிய தமிழர் மாணவர் சமூகமும் விடுத்த அறிவித்தல் கேட்டீர்கள்.
2: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 8210462.
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
4: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
5: மார்க்க மக்களே, தாமோன் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
6: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
5: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
6: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம் 905-667-7200 9-6677-2
7: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
8: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
7: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
8: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
7: சுகந்தன் 416-540-6269
8: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
9: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
10: Working for you.
9: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள் 416-245-6555
10: Working for you. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
11: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
12: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757, 647-459-9757.
13: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarboroughville, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
14: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
15: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
16: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
1: நேரம் 11:26. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 12 மணிக்கு நீங்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 17°C, நாளை ஞாயிற்றுக்கிழமை 25°C.

0: என்னுடைய வரிகளிலே ஒலித்த முள்ளிவாய்க்கால் நினைவு பாடலை கேட்டீர்கள்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 16 அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜே துர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட், மிசிசாகா, hindumission.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
7: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய மண்ணிலிருந்து உலக தமிழர்களுக்காக CMR தமிழ் FM.
0: நேரம் 11:35.
7: பேசும் இதயங்கள் இன்று இதயங்கள் என்ன பேசிக் கொள்ளப் போகின்றன?
8: தாயே தமிழே, சேயா என்னையும் சேர்த்துட்ட மதியே, நீ அன்றே நான் பாட வேறு மொழி உள்ளதோ, என் உயிரை நான் தந்தேன், உனக்கே முதல் வணக்கம்.

புலம்பெயர்ந்து வந்தாலும் கலங்காது தமிழ் வளர்க்கும் கனம் படைத்த அனைவருக்கும் வணக்கம். தவளட்டும் தமிழ் பிள்ளை ஈழத்தில் சுதந்திரமாய், திக்கட்டும் கேட்கட்டும் செந்தமிழின் சங்கீதம், பக்கத்தில் இருக்கட்டும் பால் நிலவின் பரவசங்கள், வெட்கத்தில் ஓடட்டும் வீணர்களின் கூச்சல்கள், ஈக்கத்தில் இருந்த காலம் ஆகட்டும் இறந்த காலம், காயட்டும் கயவர்களால் கட்டி வைத்த கற்பனைகள், இணையட்டும் இதயங்கள் அந்த ஈழத்தின் இமயங்கள், அணியட்டும் இதுவரையில் நெறிந்திட்ட இனவரிகள்,

புண்பட்ட இதயங்கள் பண்பட்டு ஆறட்டும், மண்பட்ட வேதனைகள் அணியட்டும் மலர் கொட்டி, நகை கொண்ட நங்கையர்கள் வாழட்டும் வளமாக, தயை கண்ட தாயகத்தில் தமிழ் பேசி இனி மீண்டும், அச்சங்கள் போக்கிவிட முச்சங்கம் வர வேண்டும், ஒலிக்கட்டும் தமிழ்நாதம் தரணி புகழ் தனிகீதம், பலிக்கட்டும் பாரதியும் பாடி வைத்த பல்லவிகள், வளரட்டும் தமிழ் கலைகள் வளர்க்கட்டும் எங்கெங்கும், மலரட்டும் மலரட்டும் மகிழ்வோடு மக்கள் மனம், தவளட்டும் தமிழ் பிள்ளை ஈழத்தில் சுதந்திரமாக.

உண்மையே நீ உறங்காதே, உன் உன்னதம் இழந்து போகாதே. உன் கண் மைதான் கரைய அழுவாயோ, அன்றி காலத்தால் நின்று வெல்வாயோ. மண்ணிலே காயம் மறையுமோ, தமிழர் மனங்களின் துயரம்தான் தீருமோ. எம் புண்ணிலே வேலை நுழைத்திட நீயும் புன்னகை செய்து நிற்பதோ. கண்கள்

அன்னைவன் சொந்தம் இல்லையோ, மன வண்ணங்கள் பலவர்ணங்கள் ஆவதோ, எம்மானத்தின் மகுடங்கள் இனியும் ஈனமாவதோ, கண்ணனின் கீதையில் நீதி இல்லையோ, கர்ணனின் உவாதையின் நியாயம் நல்லமோ, தண்ணீரினுள் தீதான் நின்று எரியுமோ, தமிழன் கண்ணீரில் உப்பு ஏன் இல்லையோ, எம் கண்ணீரின் விலை என்னவோ, உலகில்

கொஞ்சம் கனவு, கொஞ்சம் ஆசைகள், நிறைவான அழகு, நிறைவில்லா மகிழ்ச்சி. முழிக்க துடிக்கும் மலர்களோ முனைகருகிய வண்ணம். வெக்கையில் வெடித்த மலட்டு நிலமங்கும் பிரண்டை கொடி புணர்ந்த நிலையில் தாமரை பூத்த தடாகங்களில் கொக்குமில்லை, நாரியமில்லை. நிலத்தின் வறட்சியிலும் வீச்சா எழுந்து நிற்கும் எருக்கலம் செடிகளும் இந்த மனித மனங்களை எள்ளி நகையாடுகின்றனவோ? எங்கள் போராட்டம் முடிந்து விட்டதோ என்றெண்ணிய மக்களின் விடை தெரியா கேள்விகள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பேசும் இதயங்கள். மீண்டும் மற்றொரு பேசும் இதயங்களில் உங்களை நாம் சந்திக்கின்றோம். பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3 101.3.
1: டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்காப்ரூ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
6: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
7: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வேக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
8: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.
9: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
10: நேரம் 11:49, நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 12 உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்கலாம்.

0: இதயத்தின் ஓசை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 www.cmr.fm இதயத்தில் துள்ளும் தமிழ்.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திச் சுருக்கம். 1980களின் இறுதிப்பகுதியில் கொல்லப்பட்ட அல்லது காணாமலாக்கப்பட்ட 10,000-க்கும் மேற்பட்ட ஈழத்தமிழர்களின் பெயர் விவரங்கள் அடங்கிய புதிய டிஜிட்டல் தரவுத்தளம் வெளியிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒழுங்கமைப்பில் நினைவாயுதம் தமிழின வழிகளின் ஈடு எனும் கண்காட்சி இன்று காலை 9 மணியளவில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய கட்டடத் தொகுதியில் ஆரம்பிக்கப்பட்டது. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான புதிய அமைச்சரவையில் அமைச்சர்களுக்கான துறை ஒதுக்கீடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கனடாவில் தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கிகள் ரஷ்யாவில் பயன்படுத்தப்பட்டதாக வெளியான தகவலை தொடர்ந்து ஆயுத உற்பத்தி நிறுவனமான கெடெக்ஸ் டிஃபென்ஸ் முக்கிய விளக்கம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. தாய்லாந்தின் தலைநகரான பாங்காக் நகரில் ஒரு சரக்கு ரயில் பொது பேருந்துடன் மோதிய விபத்தில் குறைந்தது 8 பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் பலர் காயமடைந்துள்ளனர். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நேரம் 12:03. இன்று 2026 மே மாதம் 17 ஞாயிற்றுக்கிழமை. புதிய நாளொன்று பிறந்திருக்கிறது. இன்றைய நாளிலே பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் நேர்கள் கலைஞர்கள் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். உங்களுக்கான நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள 4165930055. உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் முதலாவது நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
1: வணக்கம். வணக்கம் கலகவன், கண்ணன் பேசுவேன்.
0: கண்ணன் கூறுங்கள், வணக்கம். என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
1: முதல் பாடல் வந்து செந்தில்நாதன் அவரால் எழுதப்பட்ட பாடல் உண்டு, முள்ளிவாய்க்கால் நினைவாக. அந்த பாடலை கேட்டு வந்து உங்களுக்கு நீங்க இன்றைக்கு ஒரு பாட்டு உண்டு கொண்டு வந்திருந்தீங்க, முள்ளிவாய்க்கால் நினைவாக. அந்த பாடலுக்கு நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நேற்றியம் நடத்திருந்தீங்க, இழப்பு நினைவுகளாக அந்த நேற்றிய நினைவது போராட்டத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடலை கொண்டிருக்குமாறு கேட்டுக்கொள்வோம். நன்றி.
0: அந்த பாடல் விளம்பரங்களை தொடர்ந்து ஒலிபரப்பாகும்.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்.
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி. மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-5-6-6-7-2-0-0.
4: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
5: 416-700-2222. 416-700-2222. J.CA.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365, 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.

0: நேரம் 12:13 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 2 மணி வரை உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். நீங்களும் கலந்துவிட 416-593-0055 கலந்துகொள்ளும். அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
1: வணக்கம் கலைவன், நான் மதன் கலைக்கின்ற நலமா இருக்கிறேன்.
0: நலமாக இருக்கேன், நீங்கள்?
1: ஓ, நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறோம்.
0: என்ன பாடல் கேட்க போறீங்க நீங்கள்?
1: இன்றைக்கு இந்த பாட்டை கேட்போம், வந்தாளப்பா வந்தாள் வந்த பாட்டை கேட்போம்.
0: இது அந்த பாடல் அடிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
1: நன்றி கலைவன், பல நன்றி. மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி,
0: நன்றி, நன்றி.
2: வந்தாளப்பா வந்தாளப்பா, வந்து ஜன்னலில் நின்னாளப்பா, சொன்னாளப்பா சொன்னாளப்பா, சொக்கு பொடி போட்டு

0: உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களோடு சிஎம்ஆர் தமிழ்FM உங்களுக்காக.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: Everything okay? No problem, Dijinam.
6: Bar kalamu closing da, tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
9: வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார் ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ்.
10: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
11: வெர்கோ வெட்ஸ் லோ, 416-993-8443.
12: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ்சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது TVI HD, CMR FM 101.3.
13: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.
14: நேரம் 12:21, நேயர்கள் CMR தமிழ் FM-இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 2 மணி வரை நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
15: வணக்கம், செவந்தி கேட்கிறேன்.
14: வணக்கம் செவந்தி, என்ன பாடல் கேட்க பண்ணுங்கள் நீங்கள்?
15: முள்ளி வாய்க்கால் நாட்களை நினைவு கொண்டு வந்து வர்ண ராமேஸ்வரன் பாடிய குருதி வடிந்த பொழுதுகளே.
14: இது வந்து பாடல் இருக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
15: நன்றி, வணக்கம்.
14: நன்றி.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 2 மணி வரை உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்கலாம். உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர்
1: என்ன?
0: சிவானந்தன். கூறுங்கள், என்ன பாடல் கேட்க போறீர்கள்?
1: கமலாசன்
0: பாடிய பாட்டு. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
1: நன்றி, வணக்கம்.

0: உங்கள் மனதை மறுடும் இனிமையான பால்காண்டு 101.3.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம், 416-821-0462 416-821-0462.
3: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர், ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 647-713-6049.
4: CMR Tamil FM 101.3.
5: நேரம் 12:37. நேர்கள் CMR தமிழ் FM இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் கலந்து கொள்ள 416-593-0055. கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
6: என்ன
5: பாடல் கேட்க போனீர்கள்?
6: ஆமா ஆமா, அடுத்து முழுவாக்காளில் மக்களுக்கு ஆத்மாரே உடைகுடுங்கள் நாடே, அந்த பாடலை கேட்கிறேன்.
5: சரி, அனைவருக்காகவும் இந்த பாடல் ஒலிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு. நன்றி.

0: இது உங்கள் வானொலி CMR 101.3 FM.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த

0: வணக்கம் டொரண்டோ, திஸ் இஸ் சின்மயி. நான் உங்களை சந்திக்கிறதுக்கு வரேன், உங்களுக்காக பாட
1: இருக்கேன். ஒரு பாட்டி நைட் இருந்தால் சூப்பரா இருக்கும்.
2: வணக்கம் டொரண்டோ மக்களே, I have some exciting news for you. Magical musical night.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: முதியோர் பராமரிப்பு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677.
6: Dr. Sabhavathi Ravindran, Braces, Implant and Wisdom Tooth Extraction, பட்சிகிச்சைகள் அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844. Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000. Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002. மூன்று இடங்களில் Dr. Sabhavathi Ravindran.
7: நேரம் 12:47 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் உங்களுக்காக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் கலந்து கொள்ள 416-593-0055. கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
8: வணக்கம், மூர்த்தி ஐக்கிய
7: மூர்த்தி, கூறுங்கள், என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
8: நாங்கள் முள்ளிவாக்கல் நினைவேந்தி அதற்கு சில்லப்பாண்ட பாட்டு.
7: இதோ அவரின் பாடல் ஒன்று ஒலிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு. நன்றி, நன்றி.

0: GTA முழுவதும் அதிர்வெண் 101.3. நேரம் 12:54 நேர்கள் CMR தமிழ் FM-இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
1: வணக்கம், நான் கலியுகவர்தன் கேட்கிறேன்.
0: வணக்கம் கலியுகவர்தன், என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
1: நான் இன்றைக்கு கேட்கும் பாடல் எங்களோட CMR அறிவிப்பாளர் கலரூபன் அவர்களின் எழுத்தில் வெளிவந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சல் அருமையான வரிகள். அந்த பாட்டு ஆசையோடு கேட்டுக் கொள்கிறேன். நன்றி தம்பி.
0: சரி, இதோ அந்த பாடல் அடிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு. நன்றி.
1: நன்றி.

0: தமிழிசை நேரம் ஒரு மணி ஒரு நிமிடம் நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
1: வணக்கம் கலரோமன் செல்வி.
0: வணக்கம் செல்வி.
1: நலமா இருக்கிறீங்க சார்?
0: நலமா இருக்கிறேன்,
1: நீங்கள்? நன்றி
0: நன்றி.
1: முள்ளிவாய்க்கால் மண்ணை வணங்கி ஒரு ஏஐ பாடலை கேட்கலாம் நினைக்கிறேன்.
0: இது உங்களுக்காக பாடல் ஒலிக்கிறது. நன்றி கலந்து உணமைக்கு.
1: நன்றி
0: நன்றி. எஸ் டி செந்தநாதனின் வரிகளில் ஒலிக்கிறது பாடல்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
1: Real Estate-ல் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் Remax Community Realty, AKS Realty Team, Professional Agents, CK Sindhuran மற்றும் குணா குணராஜா. Residential, Commercial Properties, வாங்க, விற்க, லீஸ் செய்ய, Market Knowledge, Strategy, Experience உடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். Call CK Sindhuran, 416-220-8888. Guna Gunaraja, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
2: Hi darling, காசு அனுப்பினா வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
6: மனது மறக்கா இனிய பாடல்களுடன் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
7: நேரம் 1:10 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மில் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் கலந்து கொள்ள 416-593-0055. கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
8: வணக்கம், வெண்பா.
7: வெண்பா கூறுங்கள், வணக்கம். என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
8: எனக்கு முள்ளி வாய்க்கால் இது முடிவெல்லாம் நம்ம பாட்டு தாங்க.
7: இது வந்து பாடல் அடிக்கிறது. நன்றி கலந்து உண்மைக்கு.
8: நன்றி
7: நன்றி நன்றி.

0: கனடிய வானொலிகளில் தமிழின் உள்ளக்கம். வானொலிகளின் முதல்வன் CMR தமிழ் FM 101.3. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 4162 அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழ திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம், காலை 10 மணி தொடக்கம், 11:30 வரை மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜே துர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட், மிசிசாகா, hindumission.ca. Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-vil, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ மற்றும் Airbrake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்குத் தயாராக்கவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
0: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
2: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
0: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
2: 416-271-5992.
0: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
4: நேரம் 1:19 நிமிடம். நேர்கள் CMR தமிழ் FM-இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
5: வணக்கம், காந்தி.
4: காந்தி கூறுங்கள், வணக்கம். என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
5: எனக்கு தாய்நாடு படத்தில் இருந்து நான் முதல் பாடிய பாட்டு
4: இது. அந்த பாடல் ஒடிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
5: நன்றி.

0: CMR Tamil FM 101.3. நேரம் 1:25 டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 20°C. உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்துகொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
1: வணக்கம், நான் கோகிலன் கலெக்டர்.
0: கோகிலன், வணக்கம். என்ன பாடல் கேட்க போறீர்கள்?
1: ராஜகோபுர மங்கள் தலைவன். சும்மா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கு, நீங்கள்?
1: நான்
0: சரி. இதோ அந்த பாடல் அடிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு. நன்றி.

0: உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்ல உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
1: வணக்கம், அரியாலை. வணக்கம், உங்களுக்கு நஞ்சலோடியா பேசுறேன்.
0: வணக்கம் வணக்கம். என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
1: எப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறேன். நீங்கள்?
1: ஓ, நலமா இருக்கிறேன். நான் என்று கேட்கும் பாடல், இன்று தாய்நாட்டில் முல்லைத்தீவிற்காக அனுப்பி கொண்டு இருக்கும் நடந்த உறவுகளுக்காகவும் அனைத்து மக்கள் அனுதாபம் செலுத்தி இந்த பாடல் தலைவாபலத்துல தலைவார்ந்த பாடலை கேட்க விரும்புகிறேன். அனைத்து மக்களும் கேட்கட்டும். இந்த வாய்ப்பு தந்த உங்களுக்கு நன்றி.
0: நன்றி நன்றி. இது அந்த பாடல் ஒலிக்கிறது.

0: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3 101.3.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
4: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. Elite.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரோ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
6: CMR Tamil FM. இனிக்கும் இனிய பாடல்களும் CMR Tamil FM 101.3 FM.
7: நேரம் 1:39. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். உங்களுக்காக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் என்ன?
8: வணக்கம், குமார்.
7: குமார், கூறுங்கள், என்ன பாடல் கேட்க போனீர்கள்?
8: அப்படி இருக்கீங்கள்,
7: நலமாக இருக்கிறேன். நீங்கள்?
8: நான் இருக்கிறேன். எனக்கு இந்த ஒத்தப்பணமாக கூட
7: இது அந்த பாடல் ஒடிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
8: நன்றி
7: நன்றி. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நேரம் 1:45 நேர்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர்
2: என்ன?
1: நலமாக இருக்கிறேன். நீங்கள் சரி, என்ன பாடல் கேட்க போனீங்க நீங்கள்?
2: பாடல்
1: சரி, இது ஒரு பாடல் நடிக்கிறது. நன்றி கலந்து கொண்டமைக்கு.
2: நன்றி
1: நன்றி நன்றி.

0: காலத்தில் கூரை ஒழுக்கா இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: Everything okay, no problem indigenam.
2: Bar kalamu closing da tadikira nadik.
3: The customer you're trying to reach is not available.
4: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selutti kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatchavum. Call Pradeep Selvam 416-268-0155 416-268
1: மலரும்
5: மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
6: என்ன பபடி இயக்கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
7: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறோம். டீன்கலி
6: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
5: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
8: 905-270-8800 905-270-8800
5: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
9: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775

0: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை

நல்லது நேர்களை ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது உங்களுக்காக நிகழ்ச்சி. கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த பாடலோடு நானும் விடைபெற்றுச் செல்ல போன்றேன். தொடர்ந்து நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கழகத்தில் எஸ் டி சந்திரநாதன். மீண்டும் மற்றொரு ஒலிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் கே வி கலரூபன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: நேரம் 2:01.
1: CMR
0: தமிழகம் செய்தி சுருக்கம். ஈரானிய போர் மற்றும் உலகளாவிய பொருளாதார அழுத்தங்களின் காரணமாக இலங்கையில் தனியார் துறைக்கான வங்கிக் கடன் பெறுதல் அதிவேகமாக உயர்ந்துள்ளது. யாழ்ப்பாணம் வலிவடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் உள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் 4வது வாரமாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்கொண்ட பின்னடைவு குறித்து ஆய்வு செய்ய 36 பேர் கொண்ட கள ஆய்வுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஆர்டர் ஆஃப் கனடா விருதை பெற்றிருந்த 2 நபர்களை தகுதி நீக்கம் செய்ய ஆளுநர் நாயகம் மேரி சைமன் அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளித்துள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையிலான தற்காலிக போர் நிறுத்தம் மேலும் 45 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
2: உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக
3: மகிழ்ச்சியாக
4: சீமா.

0: நன்றி கே வி கலருபன். நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்பொழுது முதல் உங்களோடு என்றென்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்நாதன். இன்று மே மாதம் 17 தேதி 2026 ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியிருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். இன்று மே 17 பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சீமார் கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து பெரும்பாக்கத்தில் 16 பாகை சிறிதாக இருக்கிறது. முகில்மட்டம் இன்று காணப்படுகிறது. காற்று தெற்கு திசை நோக்கி மடக்கி 4 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 12 பாகை சிறிதாக இருக்கும். இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ் சூரிய ஒளி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். இரவு பொழுது 14 பாகை செல்சியஸாக குறைவடையும். சில இடங்களிலே இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 60% என்று தெரிவிக்கப்படுகிறது. திங்கட்கிழமை பகல் பொழுது 31 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்த நாளாக திங்கட்கிழமை பொழுது இருக்கப் போகிறது. விக்டோரியா விடுமுறை நாளை தினம். அத்தோடு முக்கியமாக மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நிகழ்வுகள் பிராம்டனிலும் ஸ்காப்ரோவிலும் நடைபெற இருக்கிறது என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். இரவு பொழுது 20 பாகை செல்சியஸாக குறைவடையும். முகில் மூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை 31 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரியோடியுடன் முகில் கூட்டம் இணைந்து காணப்படும் என்று இப்பொழுது வானிலை அவதார நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நேர்கள் விளம்பரங்களை தொடர்ந்து விடுமுறை கலக்கல் நிகழ்ச்சியினை கேட்கலாம். 3 மணிக்கு இதயநாதம் நிகழ்ச்சியினை கேட்கலாம். 4 மணிக்கு உங்களுக்கான நிகழ்ச்சியை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 5 மணிக்கு அதிகாலை செய்தி அறிக்கை, அதனை தொடர்ந்து இறையோசை நிகழ்ச்சியினையும் விடியல் நிகழ்ச்சியினையும் கேட்கலாம். 6 மணி வரை வைகரை வசந்த ஒளிபரப்பாகும். 6 மணிக்கு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஞாயிறு அதிகாலை ஒலிபரப்பு நிறைவுக்கு வந்து மீண்டும் 10:30 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் ஞாயிறு காலை ஒலிபரப்பு தொடங்கும். 6 மணியிலிருந்து 10:30 வரை பல்கலாச்சார நிகழ்ச்சியினை கேட்கலாம். 24 மணி நேரம் சிஎம்ஆர் HT2 தமிழ் ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்,
1: 9054176069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.
3: சம்மர்ல ஒரு சம்ம மியூசிக் ஷோ.
4: வணக்கம் டொரண்டோ, திஸ் இஸ் சின்மயி. நான் உங்களை சந்திக்கிறதுக்கு வரே, உங்களுக்காக பாட இருக்கேன்.
5: கிளுகிளுப்பான ஒரு பார்ட்டி நைட் இருந்தால் சூப்பரா இருக்கும்.
6: வணக்கம் டொரண்டோ மக்களே, I have some exciting news for you. Magical musical night. Grab your tickets and let's celebrate the 4th of July together.
2: Soul and Fire, star singers Chinmayi மற்றும் ஆண்ட்ரியா ஒரே மேடையில் ஜூலை 4 விட்பி இவெண்ட் சென்டரில். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். Soul and Fire.
7: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
7: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

நேரம் 2:08 நிமிடம் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொள்கிறீர்கள். இப்பொழுது முதல் நீங்கள் கேட்க இருப்பது விடுமுறை கலக்கல். விடுமுறை கலக்கல் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க எம்சி அருவன் இம்சை அரசன் 23 புலிகேசி திரைப்படத்திலிருந்து டி எல் மகராஜ் மற்றும் குழுவினர் பாடுகின்ற பாடல்

0: சூப்பர் ஹிட் ஹிட் பாடல்களை உங்களுக்கு வழங்குவது சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.
1: 101.3 FM 101.3. சங்கர் மகாதேவன் சரோஜா திரைப்பட பாடல்.

0: More music, more fun. Yeah.
1: விடுமுறை கலக்கல் தொடர்வதும் சங்கர் மகாதேவன்.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டும் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன்.com.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
1: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
3: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வெக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து LED டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
4: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
4: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
5: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
6: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
5: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 416-834-2266.
5: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
9: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
10: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
11: நேரம் 2:31 நிமிடம் சி மார்த்தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர் பெரும்பாகத்தில் 16 பாக செல்சியஸாக இருக்கிறது. முகில் மட்டும் அமைத்து காணப்படுகிறது. காற்று தெற்கு திசை நோக்கி மணிக்கு 4 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 12 பாக செல்சியஸாக குறைவடைந்து இன்றைய பகல் பொழுது 25 பாக செல்சியஸாக இருக்கும். சூரியொளி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். இடையே அங்காங்கே முகில் கூட்டம் காணப்படும். இரவு பொழுது 14 பாக செல்சியஸாக குறைவடையும். மழைக்குரிய வாய்ப்புகள் 60% என்று தெரிவிக்கப்படுகிறது. இடை முழுக்கத்தோடு இரவு பொழுது மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திங்கட்கிழமை பகல் பொழுது சூரியொளி நிறைந்திருக்கும். 31 பாக செல்சியஸாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரவு பொழுது 20 பாக செல்சியஸாக குறைவடைந்து செவ்வாய்க்கிழமை 31 பாக செல்சியஸாக உயர்வடையும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. கனடிய தமிழர் சமூகம் கனடிய தமிழர் மாணவர் சமூகம் விடுக்கும் அறிவித்தல். 2029 ஆண்டு தமிழர் சமூக தமிழர் தாயகத்தின் முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆண் பெண் குழந்தைகள் என பாகுபாடின்றி கொல்லப்பட்டு 17 ஆண்டுகள் முடிவடைந்திருக்கின்றன. அந்த காலகட்டத்தில் பலியான அப்பாவி பொதுமக்களுக்கான நினைவாகவும் இன அழிப்புக்கான நீதி வேண்டியும் உலகெங்கும் இருக்கும் தமிழ் மக்கள் தவம் இருக்கும் ஒரு நாளாக மே 18 அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றது. இம்முறை இந்த நிகழ்வு 2 நிகழ்வுகளாக நடைபெற இருக்கின்றன. முதல் நிகழ்வு மே 18 அதாவது நாளை திங்கட்கிழமை காலை 11 மணி முதல் 1 மணி வரை இலக்கம் 90-50 பிரிமில்லியா ரோட்டில் அமைந்திருக்கின்ற சிங்குசிபாக்கில் அமைந்துள்ள தமிழ் இன அழிப்பு நினைவு தொப்பி முன்றலிலே நடைபெற இருக்கின்றது. இரண்டாவது நிகழ்வு மாலை 6 மணிக்கு ஸ்காப்ரூ டவுன் சென்டர் அருகிலுள்ள அல்பர்ட் கம்பல் சதுக்கத்தில் நடைபெற உள்ளது. அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு கனடிய தமிழர் சமூகம் மற்றும் கனடிய தமிழர் மாணவர் சமூகம் அழைக்கின்றார்கள். தொடர்புகளுக்கு 4-3-7-4-3-1-9-3-0-3 4-3-7-4-3-1-9-3-0-3 அல்லது 6-4-7-9-1-4-2-1-7-8 6-4-7-9-1-4-2-1-7-8 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். நேரம் 2:33 நிமிடம்.

0: சூப்பர் ஹிட் பாடல்களை உங்களுக்கு வழங்குவது சிஎம்ஆர்
1: எழுந்து வா. 101.3 FM. தமிழா.

0: அதிர்வன் 101.3 CMR தமிழ் FM கலக்கல்.
1: மார்க்கம் மக்களே, காமோன் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677202.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
2: 416-700-2222 J.CA. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ .ca.

நேரம் 2:50 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிறைவுக்கு வர நேரம், விடுமுறை.

0: மேடை விடா இசை மழை விடுமுறை கலக்கல் விடுமுறை கலக்கல்
1: விடுமுறை கலக்கல் நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய மலேசியா வாசுதேவன்.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் வந்துச்சு. நாம்
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடிக்க
2: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
0: 416-268-0155.
2: நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661 4164-6661

0: நேரம் 3:01 சுயமார் தமிழ் எஃப்எம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். ரெண்டு பெரும்பாக்கத்திலே 16 பாக செல்சியஸாக இருக்கிறது. முகில் மூட்டம் இது காணப்படுகிறது. காற்று தெற்கு திசை நோக்கி மடிக்க 4 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 12 பாக செல்சியஸாக குறைவடைந்து இன்றைய பகல் பொழுது 25 பாக செல்சியஸாக இருக்கும். சூரியொளி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். இடையிடையே அங்காங்கே முகில் கூட்டம் தென்படலாம். இரவு பொழுது 14 பாக செல்சியஸாக குறைவடையும் வழியிலே சில இடங்களில் இடிமுழக்கத்தோடு மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 16-60% மழைக்குரிய வாய்ப்புகள். 14 பாக செல்சியஸாக இருக்கும். திங்கட்கிழமையும் விடுமுறை நாள். சூரியொளி நிறைந்திருக்கும். 31 பாக செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை விவகார நிலையம் தெரிவித்திருக்கின்றது. இரவு பொழுது 20 பாக செல்சியஸாக குறைவடையும். மழைக்குரிய வாய்ப்புகள் 30%. செவ்வாய்க்கிழமை சூரியொளியின் முகில் கூட்டம் இது காணப்படும். 31 பாக செல்சியஸாக இருக்கும் என்று வானிலை விவகார நிலையம் தெரிவித்திருக்கின்றது. விளம்பரங்களை தொடர்ந்து நேர்கள் இதயநாதம் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பினை கேட்கலாம்.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
2: பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ்.
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனான
2: வெர்கோ வெப்ஸ் லோ. 416-993-8443.
4: ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் இஸ் தி பெஸ்ட் ஃபார் தி டெம்பிள்.

இதய நாதம். இது ஒவ்வொரு இதயங்களிலும் உருவாகும் ஓசை. இதய நாதம். தூங்க மறுக்கும் கண்களுக்கும் ஏங்கி தவிக்கும் இதயங்களுக்கும் இதமான கீதம் இசைக்கு வருகிறது இதய நாதம். இது என் குரலானாலும் நான் இல்லை, இதயநாதத்தின் குரல் உங்கள் இதயங்களின் குரல்.

இன்றைய இதயநாதத்துடன் என்றென்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்லா. ஜனனம் முதல் மரணம் வரை எத்தனையோ பிரிவுகள் எம்மை வாட்டியிருக்கிறது. வாட்டி வதைத்த அத்தனை பிரிவு துயர்களையும் காற்றலையில் காவி வர முடியுமா? பிரிந்தும் பிரியாமல் எம்மோடு இருக்கும் பிரிவுகள்.

0: எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்க போறீர்?
1: என்னவோ தெரியல, அங்க இருந்து அவ்வளவு நாளும் இவ்வளவு சந்தோஷமா இருந்த நாங்கள்.
0: சரி, எனக்கு விளங்காமல் இல்லை. அவியோட இருந்த அந்த நாட்களை என்னாலையும் மறக்கலாதான். எங்களோட தலை எடுத்தபடி என்ன செய்யறது?
1: நாங்கள் கல்யாணம் கட்டி எத்தனை வருஷமா குழந்தை இல்ல. அபி எங்களோட இவ்வளவு சந்தோஷமா இருந்தவள். பிறகு
0: இங்க பாரு, அவளும் எங்களோட வாரண்டு தானே சொன்னவள்.
1: ஆறு மாசமா சுனாமில தாய் செத்துட்டாண்டு தானே நினைச்சு கொண்டு இருந்தது. நீங்கள எல்லா அலுவலும் பார்த்து கனடாவுக்கு என் அபிய கூட்டி கொண்டு வர விசாவும் எடுத்தா பிறகு ஏன் இப்படி நடந்தது?
0: பிள்ளை பெத்த தாயோட சேரணும்ன்ற விதி.
1: அங்க இருந்து அவ்வளவு நாளும் அபி என்ன அம்மா அம்மான்னு கூப்பிட்டு கொஞ்சவாள். நான் ஆசை ஆசையா சோறு தீத்த அவ்வளவு ஆசையா சாப்பிட்டவள்.
0: என்னோட எம்பளை ஆடி கொண்டிருப்பாள், என்ன செய்யறது?
1: இரவு என்னோடயே கட்டி பிடிச்சு கொண்டு நித்திர கொள்ளுவாள். இப்ப அவள் இல்லாமல் என்னால அவளை பிரிஞ்சு இருக்கவே இயலாது. எனக்கு எந்த புள்ள வேணும், எனக்கு எந்த அபி வேணும்.
0: சுனாமிக்கு பிறகு அந்த தாய் எவ்வளவு கவலையோட தன் பிள்ளையை தேடி திரிஞ்சிருப்பார். கொஞ்ச நாள் பழகின உமக்கே இந்த பிரிவை தாங்கிலாட்டி பித்த தாய் எப்படி வேதனைப்பட்டிருப்பா? கவலைப்படாதே, கடவுள் கட்டாயம் கண் திறப்பார்.

ஆழி பேரலை அள்ளிக்கொண்டது ஆயிரம் ஆயிரம் உயிர்களை. உயிராய் உறவாய் ஆழியால் என்னோடு இணைந்தது. அன்னையாய் நான் இருப்பேன் அரவணைத் துணை. பெற்றவள் வந்து தனதாக்கி என்னை தனியாக்கிச் சென்றாளே என எங்கும் தாய்மை இங்கே.

ஒன்றாய் உயிரோடு கலந்துறவாடி நன்றாய் நாம் நமக்கென மகிழ்வோடு அன்பாயிருந்தமை ஆளுக்கொரு திக்காய் பிரித்தது பிரிவுதானே. பிரிவின் கானங்களாய் கதைகளாய் கவிதைகளாய் இன்று எய்தியனாகும்.

0: செய்தி சுருக்கம். லண்டனில் சென்ற வாரம் இடம்பெற்ற குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களில் இலங்கையை பிறப்பிடமாகவும் லண்டனில் வசித்து வந்தவருமாகிய தமிழ் பெண்மணி ஒருவரும் அடக்கம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சந்தியா விஜயரத்னம் என அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற இவர் இரட்டையர்களில் ஒருவர் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
1: கூட்டிட்டு போவன்னு என்னையும் கூட்டிட்டு

காலமெல்லாம் நிலைத்திருக்கும் என நாம் கனவு கண்டது, கனப்பொழுது தன்னில் காணல் நீராய் காணாமல் போனது. மரணம் வரை நிலைத்து இங்கே நிற்கும் என மனம் சொன்ன போதும் மாறாக தனி வழியே தவிக்க விட்டு போனது என்ன.

0: என்னப்பா
1: நடந்து கூட்டிக்கொண்டு வா, ஓடுவோம் ஓடுவோம்
0: ஓடுவோம்.

கூடி வாழ்ந்த எங்கள் இல்லத்தை விட்டு, பாடி பாத சுவடு பதித்த எங்கள் மணல் புலத்தை விட்டு, உற்றார் உறவினரை துறந்து கால் போற போக்கில் போகிறோம் நாம். மண்ணோடு வாழ்ந்த வாழ்வை மனங்களில் சுமந்து கொண்டு பிரிகிறோம் தாய்மண்ணே.

0: என்னடா சுகமா இருக்கிற ஏதாவது பிரச்சனையே?
1: 4 வருஷமா இஞ்சோண்டா படிச்சோம், இப்ப நாங்கள் எல்லாம் பிரிஞ்சு போறோம். அதான்
0: நாங்கள் என்ன நிரந்தரமாக பிரிஞ்சு போறோம்? நினைச்ச நேரம் சந்திக்கலாம் தானே?
1: அப்படி நான் நினைக்கல. கொஞ்ச நாளைக்கு சந்திப்போம், பிறகு கொஞ்ச நாள் ஃபோன் கேட்போம், பிறகு
0: டோன்ட் சே லைக் தட்.
1: எவ்வளோ சந்தோஷமாக படித்தோம், பிரியிற அன்னைக்கு தாங்க முடியாமல் இருக்கு.
0: நீ இருந்து பார், எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தொடரும். 4 வருஷமாக இருந்த நாங்கள் தொடர்ந்து இருப்போம்.
1: எனக்கு ஆயமிச்சோம், நாங்கள் இனி புது பாதை, புது தொழில், கல்யாணம், அது இதண்டு பாதை மாறி எனக்கண்டா.
0: டேடே சும்மா அண்ட பாட்டுக்கு யோசிக்காத. ஓகே
1: ஓகே மச்சான், பின்னேறம் ஃபேவல் பார்ட்டியில் சந்திப்போம்.
0: ஓகே. அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டேன், நாங்கள் இன்னைக்கு பிரியத்தான் போகிறோம். இந்த இரவு நடக்கிற பார்ட்டியோட எவ்வளவு சந்தோஷமான பள்ளிக்கூட வாழ்க்கை. இனி இனி அது எங்களுக்கு திரும்ப கிடைக்குமே. எங்களோட டீச்சர்ஸ், இந்த கட்டிடங்கள், நாங்கள் ஓடி விளையாடி நாங்கள் சுற்றி திரிஞ்ச இந்த இடங்கள் எல்லாம், இதெல்லாம் எங்களை விட்டு பிரிஞ்சு போகுது. இல்லை இல்லை, நாங்கள் அதை விட்டுட்டு பிரிஞ்சு போகிறோம். திரும்ப நாங்கள் எப்போ சந்திக்க போகிறோம்? பிரிவுன்றது தாங்கிலாவது தான்.

பள்ளி தோழன் தோழியாய் சொல்லி மகிழ்ந்திருந்தோம். வெள்ளி நிலவிலே வேடிக்கையாய் பேசியிருந்தோம். அடுத்தவரின் வருகைக்காக எம்மை வழி அனுப்பி வைக்கிறதே பள்ளி. இன்னும் ஒருமுறை வருமா இனிதான இந்த காலம்? எண்ணியே நாம் விடைபெறுகின்றோம் பிரியா மனமுடன்.

0: ஆளுக்கு ஒரு பிரிவு, ஆறாத துயரம். பிரிவால் பிரிந்த இதயங்களின் சோகத்தை சுமந்து வந்தது இன்றைய இதயநாதம். பிரிவுகள் நிரந்தரமானதல்ல, நிஜமானதுமல்ல. என்று ஒரு நாள் மீண்டும் இணைந்து கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு எம் பிரியமான பிரிவை நாம் ஏற்றுக்கொள்வோம். நாளைய தேதியில் நிச்சயம் நாம் இணைவோம். இதயநாதம், உங்கள் இதயநாதமாய் செந்தூரன் சூரியகுமார், உதயன், சாமந்தி கனகராஜா, நீரா சிற்சபை ஈசன், ஒலிச்சேக்கு டிஜே ரிதமிக்ஸ் வி சுதா. மீண்டும் மற்றொரு இதயநாதமாய் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்நாதன். வணக்கம் நேர்களே.
1: நேரம் 3:30. நேர்கள் இதுவரை கேட்டது இதயநாதம்.
2: காற்றலையில் உங்களோடு உங்கள் சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.

0: மற்றும் உங்களின் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்
1: தொடர்ந்து பெரும்பாகத்தில் 15 பாக செலுத்ததாக இருக்கிறது. முகில் மட்டம் இது காணப்படுகிறது. காற்று தற்பொழுது தெற்கு தென் மேற்கு திசை நோக்கி மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 12 பாகை செல்சியஸாக குறையடையும் வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய பகலில் 25 பாகை செல்சியஸ் சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கும். இடையிடையே அங்காங்கே முகில் கூட்டம் காணப்படும். இரவு பொழுது 14 பாகை செல்சியஸாக குறைவடையும். இரவு பொழுது மழைக்குரிய வாய்ப்புகள் 60% முடிவிலக்கத்தோடு மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை திங்கட்கிழமை 31 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கும். இரவு பொழுது 20 பாகை செல்சியஸாக குறைபடையும். லேசான மழைத்தூரலுக்கான வாய்ப்புகள் 30%. செவ்வாய்க்கிழமை 31 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரியொளியுடன் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும் என்று வானிலை விதான நிலையம் தற்பொழுது தெரிவித்திருக்கின்றது. நாளை விடுமுறை நாள். அதோடு மே 18 கனடிய தமிழர் சமூகம், கனடிய தமிழர் மாணவர் சமூகம் 2009 தமிழர் தாயகத்தில் முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆண் பெண் குழந்தைகள் என பாகுபாடு கொல்லப்பட்டு 17 ஆண்டுகள் முடிவடைந்திருக்கின்றன. அந்த காலகட்டத்தில் பலியான அப்பாவி பொதுமக்களுக்கான நினைவாகவும் இன அழிப்புக்கான நீதிவண்டியும் உலகெங்கும் இருக்கும் தமிழர்கள் தவம் இருக்கும் ஒரு நாளாக மே 18 அடையாளப்பட்டு வருகிறது. இந்த முறை இந்த நிகழ்வு 2 நிகழ்வுகளாக நடைபெற இருக்கின்றன. முதல் நிகழ்வு 18 திங்கட்கிழமை காலை 11 மணி முதல் 1 மணி வரை பிற்பகல். இலக்கம் 90-50 பிரம்மிரலியா ரோட், சிங்கோசி பாக்கில் அமைந்திருக்கின்ற தமிழ் இன அழிப்பு நினைவு தொப்பி முன்றலையும். 2வது நிகழ்வு மாலை 6 மணிக்கு ஸ்காப்ரூ டவுன் சென்டரில் அருகிலுள்ள அல்பர்ட் கம்பல் சதுக்கத்திலும் நடைபெற உள்ளது. அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு கனடிய தமிழர் சமூகம் மற்றும் கனடிய தமிழர் மாணவர் சமூகம் அழைக்கின்றார்கள். தொடர்புகளுக்கு 4374193 9303 அல்லது 6479914217 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைத்து விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம்.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 4168888044 4168888044. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் 130,000 டாலர் வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம், 416-821-0462 416-821-0462.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000 4162 4 7000.
5: CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CMR, CM

0: லட்சியமே மற்றும் ஹரணி பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 3:39.
1: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
2: சம்மர்ல ஒரு சம்ம மியூசிக் ஷோ.
3: வணக்கம் டொராண்டோ, திஸ் இஸ் சின்மயி. நான் உங்களை சந்திக்கிறதுக்கு வர உங்களுக்காக பாட இருக்கேன்.
4: கிளுகிளுப்பான ஒரு பார்ட்டி நைட் இருந்தால் சூப்பரா இருக்கும்.
5: வணக்கம் டொராண்டோ மக்களே, ஐ ஹேவ் சம் எக்ஸைட்டிங் நியூஸ் ஃபார் யூ. மேஜிக்கல் மியூசிக்கல் நைட். Grab your tickets and let's celebrate the 4th of July together.
6: Soul and Fire, star singers Chinmayi மற்றும் Andrea ஒரே மேடையில் ஜூலை 4 Whitby Event Centerல். Book now to get attractive discounts. Soul and Fire.
7: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
8: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
9: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
10: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.

3:41 4 மணிக்கு உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 416-593-0055 சமுத்திரம் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் ஹரணி பாடுகின்ற பாடல்

0: தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
1: மாஜா சூப்பர் பாடி மாஜா. ஹே தி சுமார் மை கார் மை பெட்ரோல் மை லார்ட் நாதா ரூல்ஸ் தெரியாம காரோட்டு.
2: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
3: If we know it's wrong, why do we still do it?
4: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
5: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம். ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
6: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
7: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27இல் 121 City View Drive, Etobicoke-இல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. Lotus Funeral and Cremation.
8: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
9: வெயில் பாடு 4 மணிக்கு உங்களுக்காக

0: நேரம் 4:02 நிமிடம்.
1: CMR
0: CMR தமிழ் FM செய்தி சுருக்கம். ஒற்றுமை இல்லை என்றால் தேசிய மக்கள் சக்தி அரசை மாகாண சபைகளை கைப்பற்றும் சூழல் உருவாகும் என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வன் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். ஈரானிய போர் மற்றும் உலகளாவிய பொருளாதார அழுத்தங்களின் காரணமாக இலங்கையில் தனியார் துறைக்கான வங்கிக் கடன் பெறுதல் அதிவேகமாக உயர்ந்துள்ளது. விமான எரிபொருள் மீதான மதிப்பு கூட்டலை வரியை 25%லிருந்து 7% குறைப்பதாக இந்திய மத்திய அரசு அறிவித்துள்ளது. கனடாவின் குடியுறவுத்துறையில் பணியாற்றும் சில ஊழியர்கள் தொடர்பான பல்வேறு ஒழுங்கினங்கள் வெளியிடப்படுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் போயிங் நிறுவனத்திடமிருந்து 200 விமானங்களை சீனா வாங்க ஒப்புதல் அளித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: திரைப்படத்து முதல் உங்களுக்கான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 416-593-0055 தொடர்ந்த பெரும்பாகத்தில் 14 பாக செல்சியஸாக இருக்கிறது. இப்பொழுது புகை மூட்டமாக காணப்படுகிறது சில இடங்களிலே. எனவே வாகன சாரதிகள் அவதாரமாக வாகனத்தை செலுத்துங்கள். அருகில் செல்கின்ற வாகனங்களை மிக அருகில் வந்தால்தான் வாகனங்கள் தென்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பெரும்பாலும் இந்த பெருந்தெருக்களிலே வாகனம் செலுத்துபவர்கள் அவதாரமாக வாகனத்தை செலுத்துங்கள். காற்றின் வேகம் வடகிழக்கு திசை நோக்கி மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 14-12 பாக செல்சியஸாக குறையும் வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 25 பாக செல்சியஸ். சூரியோடு நிறைந்திருக்கும். இடையிடையே அங்காங்கே முகில் கூட்டம் தென்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு பொழுது இடிமுழக்கத்தோடு மழை பெய்யலாம். 60% என்று சொல்லியிருக்கிறார்கள். 14 பாக செல்சியஸாக இருக்கும். மீண்டும் திங்கட்கிழமை 31 பாக செல்சியஸாக இருக்கும். சூரியோடு நிறைந்த நாளாக இருக்கும். இரவு பொழுது 20 பாக செல்சியஸாக குறைவடைந்து மழைக்குரிய வாய்ப்புகள் 30%. செவ்வாய்க்கிழமை 31 பாக செல்சியஸாக இருக்கும். சூரியோடியுடன் முகில் கூட்டம் இணைந்து காணப்படும். இரவு பொழுது 18 பாக செல்சியஸாக குறைவடைந்து புதன்கிழமை 22 பாக செல்சியஸாக இருக்கும். இப்பொழுது முதல் உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்க
1: 416-593-0055
0: நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள பெற முதல் நேர சந்திப்போம். வணக்கம், வளைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நன்றி. என்ன பாடலை கேட்க போறீர்கள்?
2: கண்ணா நிலமா என்ற படத்துல பெற்றெடுத்த உள்ளம் என்னும் தெய்வம் தெய்வம் என்ற பாடல சிஎம்ஆர் நேரில் சிஎம்ஆவை சிஎம்ஆ உடம்பர் பத்திரிகள் கேர உறவுகள் கேர விபுல் மற்றது சுவாரி சுந்தரியும் உங்களுடன் சேர்ந்து இந்த அழகான பாடலுக்கு அம்மா வந்து
0: சாரி அனைவருக்காக அந்த பாடல் ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கையும்
2: நன்றி. வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.
0: ஆமாம், டி எம் சௌந்தரராஜன் பாடுகின்ற பாடல்

அன்றொரு நாள் மன்னன் சாலமனுடைய சபையில் ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது. ஒரு பிள்ளை, இரண்டு தாய்மார்கள், இரண்டு பேரும் அது தன்னுடைய பிள்ளை என்கிறார்கள். பிள்ளைக்கோ தன் தாய் யார் என்று சொல்ல தெரியவில்லை. மன்னன் சாலமன் யோசித்தார்.

0: பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம், அது பேசுகின்ற வார்த்தை என்றும் மௌனம் மௌனம்.
1: உங்கள் சிறிய வருடி இதயத்தை நிறைக்கும் பழைய பாடல்களோடு இது உங்கள்
2: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
4: Nissan Head to Head Event. இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஓயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
5: 20 தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
6: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
5: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
6: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
5: 416-271-5992.
6: Markham in Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
7: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
8: நேரம் 4:14. உங்களுக்கு ஆனிச்சு கேட்டுக் கொடுக்கிறீர்கள். 5 வரை பாடல்களை கேட்கலாம். 4165930005 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம், வந்தா.
8: வெண்பா சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
9: எனக்கு ஏழில் உருவான முள்ளி வாக்கள் வழிகளை சுமந்து வாரேன், உங்களோட வரிகளில் உருவான நெஞ்சுக்குள்ளே முள்ளொன்று.
8: சரி, அந்த பாடல் ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடலை தெரிவு செய்தமைக்கு நன்றி. இதோ பாடல்.
9: நன்றி.

0: சேவையில் நாங்கள் பாடும் சிந்து சிஎம்ஆர் தமிழகம் 101.3. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: அசத்தும் அலைவரிசை சிஎம்ஆர் தமிழ் FM.
2: நேரம் 4:24 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொடுக்கிறீர்கள். உங்களுக்கு அலர்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர் சந்திப்போம். அடக்க வளைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம். நான் சீலன் கிடைக்கிறேன்.
2: சீலன் சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
3: மாவீரன் கட்டுப்படத்திலிருந்து நினைவோம் நினைவோம்.
2: சரி, இதோ உங்களுக்கு பிரதீப் விஜய் பாடுகின்ற பாடல் ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
3: நன்றி.

0: அட்டகாசமான பாடலுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: மிசிசாகா ஜெய துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் மே 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெய துர்கா தேவஸ்தானம், 18 ட்ரூ ரோட் மிசிசாகா hindumission.ca.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
6: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
7: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
6: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
7: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
6: சுகந்தன், 416-540-6269.
7: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்

0: நேரம் 4:30 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து விரும்பாகத்திலே இப்பொழுது வெப்பநிலை 14 பாக செல்சியஸாக இருக்கிறது. தொடர்ந்தும் புகைமூட்டமாக காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாகன சாரதிகள் அவதானமாக வாகனத்தில் செலுத்துங்கள். காற்று தற்பொழுது தென்கிழக்கு திசை நோக்கி மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது கூடிய வெப்பநிலை 25 பாக செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்திருக்கும் இடையிலே அங்கங்கே முகில் கூட்டம் காணப்படும். இரவு பொழுது மழைக்குரிய வாய்ப்புகள் 60%. இடிமுழக்கத்தோடு மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 14 பாக செல்சியஸாக இருக்கும். திங்கட்கிழமை 32 பாக செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளி நிறைந்த நாளாக திங்கட்கிழமை பொழுது இருக்கப் போகிறது. திங்கட்கிழமை மறந்து விடாதீர்கள். கனடிய தமிழர் சமூகம், கனடிய தமிழர் மாணவர் சமூகம் எடுக்கின்ற அறிவித்தல், 2009 தமிழர் தாயகத்தில் முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆண் பெண் குழந்தைகளின பாகுபாடு கொல்லப்பட்டு 17 முடிவடைந்திருக்கின்றன. இந்த காலகட்டத்திலே பலியான அப்பாவி பொதுமக்களுக்கான நினைவாகவும் இன அழிப்புக்கான நீதி வேண்டியும் உலகெங்கும் இருக்கும் தமிழ் மக்கள் தவம் இருக்கும் ஒரு நாளாக மே 18 அடையாளப்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே இந்த நாளில் நடைபெற இருக்கின்ற நிகழ்வுகள் 2 நிகழ்வுகளாக நடைபெற இருக்கின்றன. முதலாவது நிகழ்வு நாளை திங்கட்கிழமை 18 காலை 11 முதல் பிற்பகல் 1 வரை இலக்கம் 90-50 பிரிமலையா ரோடு சிங்கூசிப்பாக்கில் அமைந்துள்ள தமிழின இன அழிப்பு நினைவு தூவி முன்றலிலும், இரண்டாவது நிகழ்வு மாலை 6 ஸ்காப்ரோ டவுன் சென்டருக்கு அருகில் உள்ள அல்பர்ட் கம்பல் சதுக்கத்திலும் நடைபெற இருக்கின்றது. அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு கனடிய தமிழர் சமூகம் மற்றும் கனடிய தமிழர் மாணவர் சமூகம் அழைக்கின்றார்கள். தொடர்புகளுக்கு 4374193 அல்லது 6479142178 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளவரும் அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம்.
0: ஆமாம், வணக்கம், சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
1: நான் இன்று கேட்கும் பாடல் எங்களை சிஎம்ஆர் அறிவிப்பாளர் அன்புக்குரிய செந்தில்நாதன் அவர்கள் தயாரிப்பின் எழுத்தில் வந்த மறக்குமா இந்த நாளை.
0: சரி, நன்றி. இதோ உங்களுக்காக அந்த பாடல் ஒலிக்கிறது. பாடலை தெரிவு செய்வதற்கு நன்றி. இதோ பாடல்.

0: சோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் தேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3 101.3
1: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஹாஃப் சாரீஸ் பிளவுசஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ் ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ் லெகிங்ஸ் நைட் வேர் மென்ஸ் கலெக்ஷன் குர்தி $2 for $10 $90 for $10 சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப் கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139 ஃபேன்சி ஜுவல்லரி 60 வீத கழிவில் மார்க்கமென் லோரன்ஸ் 36 01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ ஏசியன்ஸ் மெகா சேல்.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
3: வொர்க்கிங் ஃபார் யூ.
2: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்கார்ப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
4: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.
5: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
6: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
7: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
8: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
9: நேரம் 4:41. உங்களுக்கு அனர்ச்சினை கேட்டுக் கொடுக்கிறீர்கள். 5 மணிக்கு செய்தி அறிக்கை நிகழ்த்தலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பு வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம்.
9: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
10: உங்களுக்காக
9: ஒலிக்கிறது. இதோ
10: நன்றி.
9: விளங்கவில்லை.
10: எல்லாரும் நலமா இருக்கிறீங்களா?
9: ஆமா, நலமாகவே இருக்கிறோம். அந்த பாடல் தான் இந்த பாடல். சரி,
10: Thank you.

0: சுந்தர தமிழில் சுகமான ராகம் வழங்கும் CMR 101.3.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
2: KM Business Solutions, Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
3: Can Smile Dentum, orthodontics, implants, oral surgeries, emergency dental care. Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில். மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸியன் டண்டாஸ், இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. Can Smile Dental,
4: the friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
5: நேரம் 4:48.

0: fun or a party night irundal super ah irukku
1: manakam toronto makale I have some exciting news for you magical musical night grab your tickets and let's celebrate the 4th of july together
2: soul and fire star singers chinmayi matum andrea ore madil july 4 vidbi event center il book now to get attractive discounts soul and fire
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா பிரைஸ் பெஸ்டா டெலிவரி ஃபாஸ்டா ஆன்சர் என்ன தெரியுமா மேப்பிள் க்ரோசரி தான் உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா மேப்பிள் க்ரோசரி
4: 9 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
3: 905-417-6069
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம் டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069
5: பொன்னின் மதிப்பை காலத்தால் மாறாதே மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் சில்வர் கோல்ட் காயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள் மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 எலைட்கோ
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3
7: நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய வர நேரம் சந்திப்போம் வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள் யார் பேசுகிறீர்கள்
8: வணக்கம் அலோசியஸ் கேட்கின்றேன்
7: அலோசியஸ் சொல்லுங்கள் என்ன பாடல்
8: இரவும் ஒரு நாள் விடி
7: சரி மதுரக்கார தம்பி திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது நன்றி
8: நன்றிகள்
7: கே ஜே ஜெசுதாஸ் பாடும் இந்த பாடலோடு நின்று வருகிறது உங்களுக்காக நிகழ்ச்சி நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி

0: நேரம் அதிகாலை 5 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள். வாசிப்பவர் எஸ் டி செந்தில்நாதன். செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராம்பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானிய போர் மற்றும் உலகளாவிய பொருளாதார அழுத்தங்களின் காரணமாக இலங்கையில் தனியார் துறைக்கான வங்கிக் கடன் பெறுதல் அதிவேகமாக உயர்ந்துள்ளது. விமான எரிபொருள் மீதான மதிப்பு கூட்டல் வரியை 25%லிருந்து 7% குறைப்பதாக இந்திய அரசு அறிவித்துள்ளது. கனடாவின் குடியுறவுத்துறையில் பணியாற்றும் சில ஊழியர்கள் தொடர்பான பல்வேறு ஒழுங்கினங்கள் வெளியிடப்படுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்திடமிருந்து 200 விமானங்களை சீனா வாங்க ஒப்புதல் அளித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சேவுக்கு சொந்தமாக இருந்ததாக கூறப்படும் மல்சான பகுதியில் அமைந்துள்ள சர்ச்சைக்குரிய இல்லத்தில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இன்று 3வது நாளாக தங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்களின் வரிப்பணத்தில் முறைகேடாக பெற்ற சொத்துக்களை மீண்டும் மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கடந்த 14ஆம் தேதி மாணவர் குழு ஒன்று இந்த இல்லத்துக்குள் நுழைந்திருந்தது. சட்டப்பூர்வ உரிமையாளர் இதுவரை உறுதிப்படுத்தப்படாத நிலையில் குறித்த சொத்து தற்பொழுது நீதிமன்ற உத்தரவின் கீழ் அரசு உடைமையாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பல்கலைக்கழகங்களில் காணப்படும் பேராசிரியர் வசதி மற்றும் மாணவர் விடுதி பற்றாக்குறையை தீர்க்க இந்த இல்லத்தை கல்வி பயன்பாட்டுக்காக மாற்ற வேண்டும் என மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதற்கிடையில் கல்வி அமைச்சில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து மாணவர்கள் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுத்தத்தின் இறுதி காலம் மகிந்த ராஜபக்சே போன்றவர்களை தேசிய வீரர்களாக மாற்றுவதற்காக மாத்திரமே பயன்படுத்தப்பட்டது. இன்றும் இந்த யுத்தத்தினால் படுகொலை செய்யப்பட்ட வடக்கில் ஆயிரக்கணக்கான அப்பாவி தமிழ் மக்கள் குறித்து எந்தவித பேச்சுவார்த்தையும் இல்லை என சம உரிமை இயக்கத்தின் அழைப்பாளரும் முற்போக்கு சோசலிச கட்சியின் மத்திய குழு உறுப்பினருமான இந்திரானந்த டி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். முள்ளிவாய்க்கலுடன் வரலாறு முடிந்துவிட்டதா என்ற தலைப்பில் சம உரிமை இயக்கம் ஏற்பாடு செய்திருந்த சிறப்பு கருத்தரங்கு நேற்று கொழும்பில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்னிகா பிரேமச்சந்திரா உள்ளிட்ட இருவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு நீதவான் பசன் அமரசேன பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடி காலத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதன் காரணமாக இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. ஹர்னிகா பிரேமச்சந்திரா உள்ளிட்ட 12 பேருக்கு எதிராக காவல்துறையினர் வழக்கு தாக்கல் செய்திருந்த நிலையில் வழக்கு விசாரணையின்போது இருவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து குறித்த இருவரையும் உடனடியாக கைது செய்து அடுத்த வழக்கு தவணையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அறகலைய போராட்ட காலத்தில் ஜனாதிபதி மாளிகையின் முன்பாக நடைபெற்ற போராட்டங்களில் தீவிரமாக ஈடுபட்டவராக ஹர்னிகா பிரேமச்சந்திரா அறியப்படுகின்றார். ஈரானிய போர் மற்றும் உலகளாவிய பொருளாதார அழுத்தங்களின் பின்னணியிலும் கடந்த மார்ச் மாதத்தில் இலங்கையில் தனியார் துறைக்கான வங்கிக் கடன் பெறுதல் அதிவேகமாக உயர்ந்துள்ளதாக மத்திய வங்கி தரவுகள் தெரிவிக்கின்றன. மார்ச் மாதத்தில் மட்டும் வணிக வங்கிகள் 258.4 பில்லியன் ரூபாய் கடன்களை வழங்கியுள்ளன. இது பிப்ரவரியோடு ஒப்புகையில் 2 மடங்கு அதிகரிப்பாகும். வட்டி வீதங்கள் மேலும் உயர்வதற்கு முன் கடன்களை பெறும் முயற்சியே இதற்கு காரணமாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது. ஈரானிய போர் காரணமாக மசகு எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதுடன் இலங்கையின் பணவீக்கமும் மீண்டும் அதிகரித்துள்ளது. ஏப்ரலில் கொழும்பு நுகர்வோர் விலைச்சுற்றன் 5.4% உயர்ந்துள்ளது. அதேவேளை வணிக கடன்களுக்கான சராசரி வட்டி வீதம் 9.79% உயர்ந்துள்ளது. டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாயும் பலவீனமடைந்து விற்பனை விலை 330 ரூபாய் வரை வீழ்ச்சியடைந்துள்ளது. இதனால் இறக்குமதி செலவுகள் மேலும் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக கடனை திருப்பி செலுத்துதலில் சிக்கல்கள் ஏற்படலாம் என்பதால் வணிக வங்கிக் கடன்கள் வழங்கலில் அதிக எச்சரிக்கையுடன் செயல்பட தொடங்கியிருக்கின்றன வங்கிகள்.
1: இந்திய செய்திகள்.
0: விமான எரிபொருள் மீதான மதிப்பு கூட்டல் வரியை 25% 7% குறைப்பதாக இந்திய அரசு அறிவித்துள்ளது. 6 மாதங்களுக்கு அமலில் இருக்கும் இந்த வரி குறைப்பு விமான நிறுவனங்களின் செயற்பாட்டு செலவுகளை குறைத்து விமான கட்டண உயர்வை கட்டுப்படுத்த உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு ஆசிய பதட்டத்தால் உலகளவில் விமான எரிபொருள் விலை அதிகரித்துள்ள நிலையில் இந்திய விமானத்துறைக்கு நிவாரணம் அளிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய நாடாளுமன்ற நிலைக்குழு மற்றும் ஆலோசனைக் குழுக்களின் கூட்டங்களில் உறுப்பினர்களின் பங்கேற்பு குறைவாக இருப்பது குறித்து கவலை வெளியிடப்பட்டுள்ளது. அண்மையில் வெளியான தகவலின்படி கூட்டங்களில் சராசரியாக 53% உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சட்டமன்ற செயற்பாடுகள் மற்றும் கொள்கை விவாதங்களில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த குழுக்களின் உறுப்பினர்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என அரசியல் மற்றும் நிர்வாக வட்டாரங்களில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அமைச்சரவை துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் உயர்கல்வி உள்ளிட்ட பல முக்கிய துறைகளுக்கு இன்னும் அமைச்சர்கள் நியமிக்கப்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. இந்து சமய அறநிலைத்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலன், ஆதிதிராவிடர் நலன், தொழிலாளர் நலன், விவசாயம், பால்வளம், மீன்வளம் மற்றும் கால்நடைத்துறை உள்ளிட்ட பல துறைகள் தற்பொழுது அமைச்சர்கள் நியமிக்கப்படாமல் உள்ளன. அதேபோல கைத்தறி மற்றும் காதி, கூட்டுறவு, வணிக வரி மற்றும் பத்திரவரி, போக்குவரத்து வசதி, உயர்கல்வி மற்றும் தகவல் தொழில்நுட்பத் துறைகளுக்கு இதுவரை அமைச்சர்கள் அறிவிக்கப்படவில்லை. தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு அடுத்த கட்ட அமைச்சரவை விரிவாக்கத்தில் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்றும் இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் அதிகாலை செய்தி அறிக்கை.
1: கனேடிய செய்திகள்.
0: ஃபீஃபா வேர்ல்ட் கப் தொடரின் டொரண்டோவில் நடைபெறும் தொடக்கப் போட்டிக்கான 3000+ நுழைவுச் சீட்டுகள் இன்னும் விற்பனைக்கு கிடைப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. June 12 நடைபெறும் கனடா, போஸ்னியா மற்றும் ஹெர்சோனியாவுக்கான போட்டிக்கான டிக்கெட்டுகள் ஃபீஃபாவின் அதிகாரப்பூர்வ தளத்தில் லாஸ்ட் மினிட் சேல் பிரிவில் பட்டியலிடப்பட்டுள்ளன. டிக்கெட் விலைகள் 2,300 to 4,705 கனடிய டாலர் வரை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு உலகக்கிண்ண நுழைவுச்சீட்டு விலைகள் அதிகமாக இருப்பதாக ரசிகர்கள் கடும் எதிர்ப்பு வெளியிட்ட நிலையில் கடந்த டிசம்பரில் சில டிக்கெட்டுகளின் விலையை ஃபீஃபா குறைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அண்டார்டிகா சுற்றுலா கப்பல் பயணத்தின் பின்னர் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 4 கனடிகளில் ஒருவருக்கு அரிய வகை அண்டா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரிட்டிஷ் கொலம்பியா சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போனிகென்றி வெளியிட்ட தகவலின்படி யுகோன் பகுதியைச் சேர்ந்த நபருக்கு காய்ச்சல் மற்றும் தலைவலி உள்ளிட்ட லேசான அறிகுறிகள் தோன்றியதைத் தொடர்ந்து அவர் மற்றும் அவரது துணைவர் ஆகியோர் விக்டோரியா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். பின்னர் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் அந்த நபருக்கு ஹண்டா வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நால்வரும் அண்டார்டிகா சுற்றுலா கப்பலில் பயணம் செய்திருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கனடாவின் குடியுறவுத்துறையில் பணியாற்றும் சில ஊழியர்கள் தொடர்பான பல்வேறு ஒழுங்கீனங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. 2024-25 அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி மொத்தம் 105 உறுதி செய்யப்படாத குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் சில ஊழியர்கள் ஒரே நேரத்தில் 2 முழுநேர வேலைகளை செய்ததும், சிலர் தனிப்பட்ட காதல் உறவுகளுக்காக முடிவுகளை அவர்களுக்கு ஆதரவாக எடுத்ததும் அடங்குமென தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணைகள் கனடாவிலும் வெளிநாட்டு தூதரங்களிலும் நடத்தப்பட்டதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: அமெரிக்காவுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் நேரடி ராணுவ மோதலை மீண்டும் தொடங்க தயாராக இருப்பதாக ஈரானின் வெளிவிகார அமைச்சர் அபாஸ் அராகி தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையவில்லை என்றால் மோதலை மீண்டும் ஆரம்பிக்க ஈரான் தயார் என அவர் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக தொடர்ந்த மோதல் பிராந்தியத்தை மட்டுமல்ல அமெரிக்க பொதுமக்களின் பொருளாதாரத்தை பாதிக்கிறது எனவும் அவர் எச்சரித்துள்ளார். அவரின் இந்த கருத்துக்கள் இரு நாடுகளுக்கு இடையிலான பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் வகையில் உள்ளதாக சர்வதேச அரசியல் வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. ரஷ்யா போரில் இறந்ததாக கூறப்படும் 528 யுக்ரைன் வீரர்களின் உடல்களை யுக்ரைனிடம் ஒப்படைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. யுக்ரைன் போர் கைதிகளை ஒருங்கிணைப்பு தலைமையகம் வெளியிட்ட தகவலின்படி மீட்கப்பட்ட உடல்களை அடையாளம் காணும் பணிகளை சட்ட அமலாக்க அதிகாரிகள் மற்றும் தடவியல் நிபுணர்கள் முன்னெடுக்க உள்ளனர். ரஷ்யா யுக்ரைன் போரின் மத்தியில் கைதி பரிமாற்றம் மற்றும் உயிரிழந்த வீரர்களின் உடல் மீளளிப்பு ஆகியவை இரு நாடுகளுக்கும் இடையிலான அரிதான மனிதாபமான ஒத்துழைப்பாக கருதப்படுகிறது. அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்திடமிருந்து 200 விமானங்களை சீனா வாங்க ஒப்புதல் அளித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஒப்பந்தம் எதிர்காலத்தில் 780 விமானங்கள் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார். இது கடந்த ஒரு தசாப்தத்தில் சீன சந்தையில் போயிங் நிறுவனத்துக்கு கிடைக்கும் மிகப்பெரிய ஒப்பந்தங்களில் ஒன்றாகும் என கருதப்படுகிறது. எனினும் இந்த ஒப்பந்தம் இன்னும் ஆரம்பகட்ட உறுதிப்பாடாகவே உள்ளதாகவும் விமான வகைகள் மற்றும் விநியோக கால அட்டவணைகள் உள்ளிட்ட விவரங்கள் பின்னர் இறுதி செய்யப்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஈரானிய போர் மற்றும் உலகளாவிய பொருளாதார அழுத்தங்களின் காரணமாக இலங்கையில் தனியார் துறைக்கான வங்கிக் கடன் பெறுதல் அதிவேகமாக உயர்ந்துள்ளது. விமான எரிபொருள் மீதான மதிப்பு கூட்டல் வரியை 25%லிருந்து 7% குறைப்பதாக இந்திய அரசு அறிவித்துள்ளது. கனடாவின் குடிவரவுத்துறையில் பணியாற்றும் சில ஊழியர்கள் தொடர்பான பல்வேறு ஒழுங்கினங்கள் வெளியிடப்படுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்திடமிருந்து 200 விமானங்களை சீனா வாங்க ஒப்புதல் அளித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் CMR தமிழ் FM அதிகாலை செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

நேரம் 5:12.

0: கடப்பெரும்பாக்கத்தில் 14 பாகை சிறிதாக இருக்கிறது, புகை மூட்டமாக காணப்படுகிறது. எனவே பெருந்தெருக்களில் வாகனங்களை செலுத்துபவர்கள் அவதானமாக செலுத்தும்படி கேட்டுக் கொள்கிறார்கள். பிரதான தெருக்களிலும் இதே நிலைமைதான் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காற்று தற்பொழுது 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது மணிக்கு. இன்றைய பகல்பொழுது 25 பாகை சிறிதாக இருக்கும். சூரியொளியுடன் மகிழ் கூட்டம் இது காணப்படும். சில இடங்களிலே இடிமுழக்கத்தோடு பகல் பொழுது மழைக்குரிய வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 14 பாகை செலுத்ததாக குறைவடையும். இரவு பொழுது மழைக்குரிய வாய்ப்புகள் 40% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திங்கட்கிழமை பகல் பொழுது நாளை 29 பாகை செலுத்ததாக இருக்கும். சூரியொளி நிறைந்திருக்கும் இடையிலேயே ஆங்காங்கே முகில் கூட்டம் காணப்படும். இரவு பொழுது 20 பாகை செலுத்ததாக குறைவடையும். விலையிலே லேசான மழை துருளுக்கான வாய்ப்புகள் 30%. செவ்வாய்க்கிழமை 31 பாகை செலுத்ததாக இருக்கும். சூரியொளியுடன் முகில் கூட்டம் நினைந்து காணப்படும். சில இடங்களில் மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விளம்பரங்களை தொடர்ந்து நேர்கள் ரியோசி நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
1: என்ன பபடி இயக்கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்
2: உங்களுக்கு இப்பவும் அண்ட் ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்கு அத்தை சாப்பிட வர போய் வந்து கோசரியில் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன் டீன் கலி
3: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
5: 9052708800
4: உதயம் சூப்பர் மார்க்கெட்
6: Everything okay no problem undichinam
7: bar kalamu closing da adikira nadi
8: the customer you're trying to reach is not available
9: Prithi Selvam first and second mortgage refinance first home buyers debt consolidation adhiga vatti seluthikondirukkireergala ungal mortgage gulai vangikku maatavum call Prithi Selvam 416-268-0155 416-268-0155
6: last minute le closing cheyda Pradesh chellathukku thanks
7: chellam illa da selvam
6: sari sari
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா இதனை உடனே சரி செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம் இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம் உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்
10: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்
11: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும் 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்
10: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து
11: துபாய் சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்
7: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம் என்ன
11: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
10: 416-834-2266
4: காற்றலையில் உங்களோடு உங்கள் CMR தமிழகம் 101.3

நேரம் 5:17 நிமிடம். சிபார் தமிழ் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது முதல் எரியோசி நிகழ்ச்சியினை கேட்கலாம். எரியோசி நிகழ்ச்சியினை ஆரம்பிக்க பி சிங்கராஜ் மற்றும் பி சுசீலா பாடுகின்ற பாடல்

நேரம் 5:22 சீமார் தமிழகமில் ரியோசி நிகழ்ச்சியினை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ரியோசி நிகழ்ச்சியில் அடுத்து லபெண்டா அந்தோனி பிள்ளை பாடுகின்ற பாடல்

0: நேரம் 5:34 நிமிடம். நேர்கள் இதுவரை இரு யோசனை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். CMR தொடர்வது விடியல்.
1: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிதா உதயன். சென்றது நீ மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதை சிந்தி செய்து கொன்றளிக்கும் கவலையினும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணமதை தின்னுமுற செய்து தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீய விஷயங்கள் அழிந்தவை, திரும்பி வாரா, அவற்றிற்கு நாம்

பேரரசை பற்றி சூஃபி இலக்கியத்தில் ஒரு பிரபலமான கதை உண்டு. ஒரு முறை அரசர் ஒருவர் தனியாக நகர்வலம் போய்க் கொண்டிருந்தார். அப்போது பிச்சைக்காரன் ஒருவன் எதிர்பட்டு அரசரிடம் பிச்சை கேட்கின்றான். என் அமைதியை கெடுக்காதே என்று அரசர் விரட்ட பிச்சைக்காரன் சிரிக்கின்றான். அரசே, உங்கள் அமைதி கெடக்கூடிய நிலையில் இருந்தால் அதற்கு பெயர் அமைதியே கிடையாது. எதிரில் இருப்பவன் வெறும் பிச்சைக்காரன் இல்லை, யோகி என்பதை அரசர் உடனே புரிந்து கொண்டு, துறவியே, உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள், கொடுக்கின்றேன் என்று சொல்ல துறவி மீண்டும் சிரிக்கின்றார். அரசே, உங்களால் முடியாததை எல்லாம் கொடுக்க முடியும் என்று சத்தியம் செய்யாதீர்கள். இப்போது அரசருக்கு கோபம் வந்துவிட்டது. நகர்வலத்தை பாதையிலேயே நிறுத்திவிட்டு துறவியை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு வந்தார். துறவி தனது பிச்சை பாத்திரத்தை நீட்டி, இது நிறைய எனக்கு பொற்காசுகள் கொடுங்கள் என்று கேட்க, இவ்வளவு தானா என்று அரசர் கைதட்ட பெரிய தாம்பாள தட்டில் பொற்காசுகள் வந்தன. அரசர் அதை துறவியின் பிச்சை பாத்திரத்தில் எடுத்து போட போட பிச்சை பாத்திரம் அதை விழுங்கிக் கொண்டே இருந்தது. தனது கஜானாவில் இருந்த பல மூட்டை பொற்காசுகளை கொட்டிய பிறகும் அந்த பிச்சை பாத்திரம் நிரம்பவில்லை. கடைசியில் கர்வம் விட்டு அரசர் துறவியின் காலடியில் விழுந்தார். அப்போது துறவி சொன்னார், அரசே, இந்த பிச்சை பாத்திரத்தை உங்களால் மட்டுமல்ல எந்த சக்கராதிபதியாலும் நிரப்ப முடியாது. காரணம், இது சாதாரண பிச்சை பாத்திரம் அல்ல, பேராசைகளுடன் வாழ்ந்து செத்து போன ஒரு மனிதனின் மண்டியோடு. ஆகவேதான் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து பெருமூச்சு வீட்டுப்படி வாழ்வதை நிறுத்திவிட்டு உங்களுடைய சொந்த விருப்பங்களை பூர்த்தி செய்து கொண்டு சக்திக்கு உட்பட்ட வகையில் வாழ முயலுங்கள். குடும்பத்தில் பாதி சண்டிகள் காணாமல் போய்விடும். நீங்களும் சந்தோஷத்தின் உச்சியில் சென்று அமர்ந்து கொள்ளலாம். இக்காரணம் கொண்டும் உங்கள் குடும்பத்துக்கு என்ன வேண்டும் என்பதை உறவினர்களோ அக்கம்பக்கத்தில் வசிப்பவர்களோ தூண்டிவிடுவதற்கு இடம் கொடுக்காதீர்கள். குடும்ப வாழ்க்கையில் மட்டுமல்ல மற்ற வாழ்க்கையிலும் நாம் பேராசையை வெல்ல வேண்டியது அவசியம். பேராசையை பற்றிய ஒரு நகைச்சுவையான கதை ஒன்று இருக்கிறது. பேராசையின் மறு உருவம் என்று வர்ணிக்க தகுந்த ஒரு நபர், தனக்கு வாழ்க்கை பட போகின்றவளுக்கு அழகு, அறிவு, நல்ல குணம் என்று எதுவுமே தேவையில்லை. பணம் ஒன்று மட்டுமே இருந்தால் போதும் என்ற எண்ணம் கொண்டவன். இவன் குணம் அறிந்த ஊருக்காரர்கள் யாரும் பெண் தர முன்வரவில்லை. எனவே தனக்கு பெண் தேடி தொலைதூரத்தில் இருக்கும் வேறு ஊர் சென்றான். அங்கே ஒரு பணக்காரரின் அறிமுகம் கிடைத்தது. அவர் மகள்களில் ஒருத்தியை திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்பும் இவனுக்கு கிடைத்தது. அவர் சொன்னார், எனக்கு 20 வயதில் ஒரு பெண் இருக்கின்றாள். அவளை நீ திருமணம் செய்து கொண்டால் 5 லட்சம் ரூபாய் வரதட்சணையாக தருகின்றேன். 25 வயதில் ஒரு பெண் இருக்கின்றாள். அவளை திருமணம் செய்து கொண்டால் 10 லட்சம் ரூபாய் வரதட்சணையாக தருகின்றேன். 30 வயதில் இன்னும் ஒரு பெண் இருக்கின்றாள். அவளை திருமணம் செய்து கொண்டால் வரதட்சணை 15 லட்சம். வயதையும் தொகையையும் ஒரு சேர அந்த செல்வந்தரை ஏற்றிக்கொண்டே போக, உங்களுக்கு 50 வயதில் திருமணமாகாத பெண் இருக்கின்றாளா என்று கேட்கின்றான் இவன். பணம், பொருள், செல்வம் இதையெல்லாம் வெறும் கருவிகள்தான். பணம் என்பது சந்தோஷம் கிடையாது. பணத்துக்கு அர்த்தம் சந்தோஷம் என்றால் பணம் இருப்பவர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆனால் நிஜ வாழ்க்கையில் அப்படி இல்லையே. சரி, சந்தோஷம் எப்படி இருக்கும்? பணம், பதவி, செய்யும் வேலை முதலியவற்றுக்கும் நாம் கொடுக்கும் அர்த்தத்தில் தான் சந்தோஷம் இருக்கிறது. இதை விளக்க மற்றும் ஒரு சின்ன கதை. மும்பையின் கடற்கரை ஒன்றில் சன்னியாசி ஒருவர் சந்தோஷமாக கைகால் நீட்டி படுத்திருப்பதை வியாபாரி ஒருவன் பார்த்து, ஒவ்வொருவரும் காற்றாக பறந்து வேலை செய்து கொண்டிருக்க நீங்கள் மட்டும் ஏன் வெட்டியாக படுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்கின்றான். அதற்கு சன்னியாசி, வேலை செய்தால் என்ன பயன் என்று கேட்கின்றார். வேலை செய்தால் பணம் கிடைக்குமே, பணம் கிடைத்தால் வீடு மற்றும் வசதிகளை தேடிக்கொள்ளலாம். வீடு வசதிகள் கிடைத்தால் கைகால் நீட்டி நிம்மதியாக படுத்து தூங்கலாமே, சிரித்துக் கொண்டே சன்னியாசி சொன்னார். சரிதான், இப்போதும் நான் அதைத்தானே செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த கதையை நிறைய பேர் தப்பாக அர்த்தம் செய்து கொள்வார்கள். உழைக்காமல் சோம்பேறியாக இரு என்று போதிப்பதற்காக சொல்லப்பட்ட கதை இது அல்ல. சந்தோஷமும் நிம்மதியும் பணத்தாலும் வீடு வசதிகளாலும் மட்டும் கிடைப்பதில்லை. சந்தோஷம் என்பது நமது பார்வையில் தான் இருக்கிறது என்பதை விளக்கிச் சொல்வதுதான் இந்த கதை. நல்லது நேர்களே, நான் படித்ததில் இருந்து மிளர்ந்தது இன்றைய விடியல் நிகழ்ச்சி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா உதயன்.

0: அவசர உலகில் வேகம் விவேகம் சுவாரஸ்யம் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அதிர்வெண் 101.3.
1: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044-416-888-8044.
5: Brampton Grand Home Furniture வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல், 299 டாலருக்கு கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், 299 டாலருக்கு 6 கதரைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், 699 டாலருக்கு சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.
6: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
7: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம், 101.3.
8: நேரம் 5:46 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். என்று மே மாதம் 17 2026 ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை பாய்கறி பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வளர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக பேட்டும். இன்று மே 17 பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சீமார் கலைஞர்கள் நேர்கள் சார்பில்
9: Many more happy returns of the day. Baby. Let's bar

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்றாரியம் முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: CMR Kamalifer
5: இன்று மே மாதம் 17-ஆம் தேதி மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும் என்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
6: Many more happy returns of the day.
5: ஒலிக்கியிருக்கும் பாடலோடு நானும் விடைபெற்று செல்லும் நேரம். 6 மணியிலிருந்து 10:30 வரை பல்கலாச்சார நிகழ்ச்சியினை கேட்கலாம். 10:30 மீண்டும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் ஞாயிறு காலை ஒலிபரப்பினை கேட்கலாம். 24 மணி நேரமும் சிஎம்ஆர் HD2 தமிழ் ஒலிபரப்பினை கேட்கலாம். 6 மணியிலிருந்து 10:30 வரை நேரடி ஒலிபரப்போடு உங்களோடு இணைந்திருக்கின்றார் ஜோதி ஜெயக்குமார். சரணிகளை மீண்டும் மற்றொரு ஒளிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் என்றென்றும் அன்புடன் ST செந்தில்நாதன். வணக்கம் நேர்களே, மீண்டும் சந்திப்போம்.

ever been there.

தொலைபானா.

ராமை சம்பாத்தாய், ராமை சம்பாத்தாய், ராமை சம்பாத்தாய். திங்கு கோரியோ கராமை சம்பாத்தாய், கராமை சம்பாத்தாய்.

நற்செய்தி வாசகம். விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதிய திவ்ய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 28:16-20 இறைவார்த்தைகள். அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது, எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள், இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.

தவம் செய்துதான் வரம் கேட்க வேண்டும். இவ்வாரத்திற்கு என்ன வரம் வேண்டும் என்ற செய்தியை அருள்தந்தை அமிர்தாஸ் டென்சிங் அவர்கள் வழங்குகிறார்.

இயேசுவில் அன்புக்குரிய நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். பாஸ்கா காலம் நிறைவு வருகின்றது. ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்பு பெருவிழாவை திருச்சபை நம்மை சிறப்பிக்க அழைக்கின்றது. தவம் செய்து வரம் கேட்கும் நம்முடைய திருப்பயணத்தில் விண்ணேற்பு பெருவிழா கூறும் நற்செய்தியை இறைவார்த்தையின் ஒளியிலே சிந்தித்து நாம் தவமும் செய்து வரம் கேட்போம். அன்பு நண்பர்களே, பாஸ்கா காலம் என்பது இறை சமூக காலம். இயேசுவினுடைய உயிர்ப்பை மையமாக கொண்டு, விசுவாச பொருளாக கொண்டு புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு சமூகத்தினுடைய காலம். இயேசுவை போல நாமும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையை உரக்க பறைசாற்றி திருச்சமூகத்தை கட்டி எழுப்புகின்ற காலம். அதனுடைய நிறைவாக இயேசுவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை நாம் இன்று கொண்டாடுகிறோம். இயேசுவின் விண்ணேற்பை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இந்த நற்செய்தியில் அவர் அழகாக குறிப்பிட்டது, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது, எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள் என்பதுதான் அவர் விண்ணேற்புக்கு முன், அதாவது இந்த மண்ணுலகில் என்னுடைய அருள் பணி முழுமையாக நிறைவேற்றப்பட்டு விட்டது, நான் தந்தையின் சென்று அவருடைய வலப்பக்கம் வீற்றிருந்து தூய ஆவியானவரை அனுப்பி இந்த உலகம் முடியும் மட்டும் உங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருப்பேன் என்று சொல்வதுதான் இந்த விண்ணேற்பு பெருவிழா. எனவே அன்னை மரியிடமிருந்து பிறந்து அந்த பெத்லகேம் நகரிலே பிறந்து எருசலேம் சமூகத்திலே வாழ்ந்து இஸ்ரேல் மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியின் மகனாக, மெசியாவாக, மீட்பராக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த சமூகம் தன்னுடைய தலைமை கொடுக்கக்கூடிய அனைத்து துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு, மனித மீட்பே என்னுடைய நோக்கம், மனிதம் ஒட்டுமொத்த மனிதமும் விடுதலை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தை செயல்படுத்தி அதற்காக தன்னுடைய ஞானத்தை எல்லாம் வெளிப்படுத்தி தன்னுடைய திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கல்வி புகட்டி நிறைவாக இந்த சமூகம் கொடுத்த கொடையும் பெற்று கடவுளால் உயிர்த்தெழ பெற்றார். உயிர்த்தெழுந்த பின்பு இயேசுவின் உயிர்ப்பை, அதாவது கடவுளுடைய வல்லமையினுடைய மகத்துவத்தை முழுமையாக இந்த சமூகம் உணர்வதற்கு ஒரு சமூகம் வேண்டும், ஒரு அமைப்பு வேண்டும். எனவே அவர் ஒவ்வொரு மனிதர்களையும் உயிர்த்தெழுந்து சந்தித்து இறை சமூகத்தை உருவாக்கினார். இன்று இந்த விண்ணேற்பு பெருவிழா குறிப்பிடுவது, அவர் என்னுடைய பணி உலகத்தில் நிறைவேறிவிட்டது, எனவே இனிமேல் நீங்கள் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், நான் உங்களோடு தான் இருந்து கொண்டிருப்பேன், நீங்கள் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள் என்று அன்பு கட்டளை கொடுத்து தந்தையின் வலப்பக்க வீற்றிருக்கின்றார். அன்பு நண்பர்களே, இதை விசுவாச பொருளாகவும் வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையின் பொருளாகவும் எப்படி புரிந்து கொள்வது? முதலாவதாக சீடராக்குதல். அப்படி நாம் சீடராக்குகின்ற பணியிலே அவர் உடன் இருக்கிறார் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். அவரை சீடராக்குகின்ற பணியை செய்யும் போது உங்களோடு நான் இருக்கிறேன் என்றார். அவரை சீடராக்கு, அவருக்கான சீடர்களை உருவாக்குவது எல்லா மக்களினத்தாரையும். இந்த எல்லா மக்களினத்தாரை என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோமா? இந்த கனடா தேசமாக இருக்கலாம், இல்லை என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் எடுத்து பாருங்கள், மக்கள் எல்லா மக்களினத்தாரிடமும் இயேசு செல்ல வேண்டும், இயேசுனுடைய பார்வை இருக்க வேண்டும் என்ற புரிதலில் நாம் பணி செய்கிறோமா? அதற்கான ஒரு உந்துதலை இந்த நாள் தருகிறது. எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். அப்படி சீடராக்குவதிலே என்ன மகத்துவம் இருக்கிறது? இயேசுவுக்கும் இயேசுவினுடைய சீடராவது என்பது என்ன? அதை புரிந்து கொண்டால் நமக்கு நாம் ஏன் பிறரை, எல்லா மக்களினத்தாரையும் இயேசுவின் சீடராக்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம்.
நமக்கு நாம் நம்முடைய சீடர்களாக நம்முடைய உதவியாளர்களாக இருக்க வேண்டும் என்று பலரையும் தேடுகிறோமே வெளியே, இயேசுவின் சீடர்களாக ஒவ்வொருவரும் உருமாற வேண்டும். திருமுழுக்கு பெற்ற யாவரும் இயேசுவின் சீடர்களாக இருக்க வேண்டும் என்ற பார்வை நம்மிடம் மங்கி போய்விட்டது, மறைந்து போய்விட்டது. எனவே மீண்டும் நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம், நாம் திருமுழுக்கு பெற்றிருப்பது, நாம் இயேசுவின் சீடராக இருப்பதும், எல்லா மக்களினத்தாரையும் இயேசுவின் சீடராக மாற்றுவதும். இப்படி ஒரு அன்பு கட்டளையை விடுத்து அதை 2000 ஆண்டுகளாக திருச்சபையானது பல்வேறு முறைகளிலே முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. பார்வைகள் மாறுகின்றன, பாதைகள் மாறுகின்றன, பக்குவப்படக்கூடிய காலம் மாறுகின்றன, சமூகத்திற்கு சமூகம் மாறுபடுகின்றன. எனவே இயேசுவை சீடராக்கும் பணியிலே ஒரே பணி என்பது அல்ல, ஒரே நற்கருணை தான். ஆனால் சீடராதல் என்பது அந்தந்த சமூகங்களில் வேறு வேறு விதமாக பல்வேறு சூழலில் பல்வேறு வகையான வடிவங்களில் வெளிப்பட்டிருக்கிறது. அதற்காக நன்றி சொல்வோம். அப்படி என்றால் இயேசுவின் சீடராக மாறுவது என்பது என்ன? காரணம், கடவுள் விண்ணேற்பதற்கு முன்பாக கடைசியாக கொடுத்த கட்டளை, என்னுடைய சீடராக அவர்களை மாற்றுங்கள், மக்களை எல்லா மக்கள் இனத்தாரையும் மாற்றுங்கள். காரணம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சீடராதல் என்பது மக்களுக்கு விடுதலை தரவில்லை. இங்கே அடிமைத்தனமும் வந்துவிடுகின்றது. பிற சாதாரண மனிதர்களுடைய மனிதர்களை பின்பற்றுபவர்களாக சீடராக இருப்பதன் மூலம் அடிமைத்தனம் உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் திருச்சபை இயேசுவை பின்பற்றுங்கள் என்று சொல்வது எல்லோரும் விடுதலை பெற வேண்டும். நாம் கொண்டிருக்கக்கூடிய சுயநல வட்டங்களில் இருந்தும், நாம் கொண்டிருக்கக்கூடிய பொருள்களின் மீது அதீத பற்றுகளில் இருந்தும், அடுத்தவரை புகழ்ந்து புகழ்ந்து தங்களை இழிவுபடுத்தக்கூடிய அந்த மடமைத்தன்மையிலிருந்தும், பிறர் சமூகங்களை எப்பொழுதுமே வெறுப்போடு நோக்கக்கூடிய அந்த பண்பிலிருந்து விலகி விடுதலை பெற வேண்டும் என்று விடுதலையின் தத்துவத்தை இயேசுவை பின்பற்றுவதில் கொண்டிருக்க வேண்டும் என்று இயேசு பணிக்கின்றார். அதை அடிப்படையாக எப்படி புரிந்து கொள்வது? இயேசுவின் சீடர் என்றாலே கிரேக்க வார்த்தையிலே அது கற்றுக்கொள்பவர் முதலாவதாக. எனவே இயேசுவை கற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு இறைவார்த்தை பயன்பட வேண்டும், அதற்கு திருச்சபை பயன்பட வேண்டும். கற்றுக்கொள்பவர்தான் பின்பற்றுபவர் என்று திருச்சபை புரிந்து கொள்கிறது. நாம் கற்றுக்கொள்ள மீண்டும் மீண்டும் ஆசைப்படுகின்ற பொழுது இயேசுவின் சீடராக இருக்க விரும்புகின்றோம். எந்த ஒரு சூழலிலும், குறிப்பாக துன்ப சூழலில், நாம் அனுபவித்த துன்ப சூழலிலிருந்து என்ன நேர்மையானவற்றை கற்றிருக்கிறோம் என்பதை கேட்டு பார்த்தால் நமக்கு புரியும் இயேசுவினுடைய வாழ்க்கை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று. எனவே அன்றாடம் நடக்கக்கூடிய துன்பங்களில் இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? இயேசுவை போல கற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ வேண்டும். அவர் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு போதித்தார் என்பதல்ல, அன்றாடம் வாழ்ந்து வாழ்ந்து அந்தந்த சூழல்களில் அந்தந்த மனிதர்களுக்கு ஏற்ப அங்கே நடக்கக்கூடிய விஷயத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் என்ன தொடர்பு என்பதற்கு அதை புரிந்து அடிமை பார்வையை விலக்கி விடுதலை பார்வையை பறைசாற்றி வந்தார். அதற்கு காரணம், அவர் அன்றாடம் மக்களிடமிருந்து கற்றுக்கொண்டார். இரண்டாவதாக, இயேசுவின் சீடராக இருப்பது என்பது மாற்றம் பெறுவது. உள்ளத்திலே அகமாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழலிலும் பிறரை காயப்படுத்தாத மனம் வேண்டும். எந்த ஒரு சூழலிலும் நாம் பிறரை குறைவாக நினைக்கக்கூடிய தன்மையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். எந்த சூழலிலும் மனிதர்களை நேசிக்கக்கூடிய அந்த இறை பக்குவம் நமக்கு வேண்டும். எனவே மாற்றம் என்பது நம்மிலே நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி என்றால்தான் நாம் விசுவாசத்தில் வளர முடியும். மாற்றத்தை உணர்ந்து கொள்ள தவிர்க்கக்கூடிய சூழலிலும், மாற்றங்களை தவிர்க்கக்கூடிய மனநிலையும் விசுவாசத்தை விட்டு விலகி செல்ல வைத்து விடுகிறது. எனவே அன்பு நண்பர்களே, நம்முடைய அகமாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா ஒவ்வொரு சூழலிலும்? அப்படி என்றால் நாம் இயேசுவை பின்பற்றுகின்றோம். மூன்றாவதாக, இயேசுவின் பணியிலே நமக்கென்று ஒரு அர்ப்பணம் இருக்க வேண்டும். பணியில் அர்ப்பணம். இதற்கு முன்னதாக அகமாற்றம் என்பது நம்முடைய அன்றாட நிகழ்வுகளிலிருந்து உருவாகிறது. கற்றுக்கொள்வது என்பது நம்முடைய மனம் எப்பொழுதும் நம்முடைய சுயநலத்துக்காக இருப்பதை விட பல்வேறு மனிதர்களுடைய வாழக்கூடிய இந்த சமூகத்தில் கடைநிலை மனிதர்களுக்கு நாம்
செய்யக்கூடிய நற்பணியிலே நாம் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். எனவே கற்றுக்கொள்வது நம்மை உயர்த்துகின்றது. எனவே கற்றுக்கொள்வதிலும் மாற்றம் கொள்வதிலும் நம்மையே பண்படுத்தி கொண்டு வந்திருக்கின்ற பொழுது பணி என்பது கண்முன்னே நிற்கும். இயேசுவின் பணி என்பது என்ன? கடைநிலை மனிதர் முதல் நிலை மனிதராக வர வேண்டும். விளிம்பில் இருக்கின்றவர்கள் மையத்திற்கு வர வேண்டும். ஓரத்தில் இருக்கின்றவர்கள் நடுவில் வர வேண்டும். காரணம், இந்த இறையாட்சி என்பது எல்லோருக்குமான எல்லா மக்களினையும் சீடராக்குங்கள் என்பது. எனவே அதிலே நாம் தேர்ந்து கொள்ள வேண்டும். என்ன பணி செய்கிறோம்? கல்வியா, கலையா, பொருளாதார மேம்பாடா, விடுதலை தன்மையா, இல்லை என்றால் அடுத்தவர் பிறர் உதவி செய்யக்கூடிய பணிகளா? கோடிக்கணக்கான வகையிலே மக்கள் பணிகள் செய்கிறார்கள். அந்த பணி நமக்கானது. என்னுடைய அகமும் புறமும் இணைந்து செயல்படுவது என்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட தன்மையோடு நாம் இந்த இயேசுவை பின்பற்றக்கூடிய பணியிலே உறுதி இருக்கிறோம் என்றால் நாம் கொண்டாடுகின்ற இந்த விண்ணேற்பு பெருவிழா அர்த்தம் நிறைந்தது, பொருள் நிறைந்தது. எனவே அன்பு நண்பர்களே, ஆண்டவரே இந்த உலகத்தில் தன்னுடைய பணியை நிறைவேற்றி விட்டார், இனி தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார் என்ற அந்த விசுவாசமானது நம்மிலும் இருக்க வேண்டும். அன்றாடம் நான் இயேசுவின் பணியை நிறைவேற்றுகின்றேன், இயேசுவின் பணியை நிறைவேற்றுகின்றேன், இயேசுவின் சீடராக என்னை மாற்றுகின்றேன், என் அருகில் இருக்கக்கூடிய மனிதர்களை சீடராக மாற்றுவேன் என்ற பணியை மீண்டும் மீண்டும் துய்த்துணர்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.

மன்றாடுவோமாக. பாயும் தந்தையுமான இறைவா, பாஸ்கா காலத்தை கிறித்தவ சமூகத்திற்கு கொடையாக வழங்கியிருக்கின்றீர். இயேசுவை பின்பற்றுவதிலே இன்னும் அதிகமாக அக்கறை காட்டி நாங்கள் வாழ்கின்ற, நாங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த சமூகத்திலே அந்த உயிர்ப்பு தத்துவம் ஆளப்பெற வேண்டும் என்று நீர் விரும்புகின்றீர். கடவுளே, எங்கள் குடும்பங்களில் நாங்கள் பல்வேறு சூழல்களில் உறைந்து போய்விடுகின்றோம், தடுக்கி விழுந்து விடுகின்றோம், சஞ்சலங்களால் காணாமல் போய்விடுகின்றோம், தங்களையே மறைத்து கொண்டு வாழ்கின்றோம். இந்த மரண சூழல்களிலிருந்து விடுதலை பெற்று உயிர்த்தெழுந்து வாழ வேண்டும். அதன் மூலமாக நாங்கள் இயேசு கொடுத்த அந்த சீடராக்கும் பணியில் இணைந்து நிற்க வேண்டும். நாங்கள் எங்களையே உயிர்ப்பிக்காது, புதுப்பிக்காது எங்களோடு வாழும் எம் சக மனிதர்களை நாங்கள் உன் பாதையில் அழைத்து சென்று வர முடியாது. எனவே இறைவா, எங்களை உயிர்த்தெழச் செய்யும். எங்கள் பலவீனங்களிலிருந்தும் எங்களுடைய பாவங்களிலிருந்தும் உம்மை தேடாத அந்த மனநிலிருந்தும் எங்களை விடுவித்திரளும். எங்கள் உள்ளங்களில் உம்முடைய இறைவார்த்தை என்னும் வெளிச்சம் நிரம்ப கிடக்கட்டும். இதன் மூலமாக எங்களையும் எம் அயலவரையும் சீடராக்கும் பணியில் நாங்கள் தனியாத தாகம் கொண்டு வாழ வேண்டும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

You're listening to CMR FM 101.3. Around the universe, www.cmr.fm. பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

சுயமார தமிழகம் நேயர்கள் அனைவருக்கும் அருமையான காலை வணக்கம். மற்றும் ஒரு காலை நேர காற்றலையில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நலமாக இருப்பீங்க, உற்சாகமாக இந்த நாளை ஆரம்பிச்சிருப்பீங்க, இன்றைக்கு கொஞ்சம் மகிழியாகவே எழும்பியிருப்பீங்க. என்னென்னா, நாளைக்குமே எங்களுக்கு விடுமுறை தானே. ஆக எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த காலநிலையை, இந்த விடுமுறை நாளை சந்தோஷமாக கொண்டாட முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் எல்லாம் போட்டிருப்பீங்க. நிறைய பேர் டியூலிப் ஃபார்ம் போவீங்க, நிறைய பேர் நயாகரா ஆன் தி லேக் போயிருப்பீங்க, ஏற்கனவே பயணத்தில் இருப்பீங்க. எப்படியாக இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமாக நான் ஆழாக இருக்கட்டும். நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டே பயணிக்க போகிறோம். தொடர்ந்து மனைந்திரங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். பேசிக்கொண்டிருக்கிறேன் நான் பிரியா வின்சென்ட்.

0: என்ன, கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றி புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR-FM 101.3. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
4: Everything okay, no problem and jinam
5: bar kalam closing da tadikira nadi
6: the customer you're trying to reach is not available.
3: Pradeep Selvam, first and second mortgage refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala, ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam, 416-268-0155, 416-268-0155.
4: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
5: செல்லம் இல்லடா, செல்வம்.
4: சரி சரி.
7: மிஸ்ஸஸ் ஆகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை, தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர், ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை, தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 647-713-6049.
8: Listen to us around the universe. www.cmr.fm.
9: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 10:43. இது ஞாயிற்றுக்கிழமை ஒலிபரப்பு. சரி, இந்த நாள் வந்து நிறைய திட்டமெல்லாம் போட்டிருப்பீங்கன்னு சொன்னேன் தானே. நிறைய பேர் இந்த டியூலிப் ஃபார்ம் போக வேண்டும், டியூலிப் மலர்கள் பார்க்க வேண்டும், அதே மாதிரி இந்த மெக்னோலியா மலர்கள் பார்க்க வேண்டும், செரி பிளஸம் பார்க்க வேண்டும், அப்படியெல்லாம் யோசிச்சுருப்பீங்க. ஆக அதோட சேர்த்து நிறைய பேருக்கு வந்து வீட்டுக்கு பாத்திரம் வாங்கணும், பொருள் வாங்கணும், தளபாடம் வாங்கணும்ன்ற தேவையெல்லாம் இருந்திருக்கும். ஆக இன்றைக்கு அதுக்கு பொருத்தமான நாள். காரணம், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் மிக பிரம்மாண்டமான சலுகைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அது குறித்த விவரங்களோடு நாங்கள் சுதர்ஷினி மற்றும் வாசனை அடைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம் இருவருக்கும்.
10: வணக்கம் வணக்கம் பிரியா, வணக்கம் நேர்களை, எப்படி இருக்கிறீர்கள்?
9: நலமாக இருக்கிறேன், நீங்க நலமா இருக்கிறீங்களா?
10: நலமாக இருக்கின்றோம். ஆமாம், நீங்கள் சொன்னது போல கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் உங்களுடைய வீடுகளை அலங்கரிப்பதற்காக பல சலுகைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். முதலில் வர வேண்டிய இடத்தை சொல்லிவிடலாம். இலக்கம் 294 வோக்கர் டிரைவ், பிராம்ப்டனில் அமைந்திருக்கின்றது. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் குயின் மற்றும் கேட்வே சந்திப்புக்கு அருகாமையில் குயின் வேர்ல்மார்ட் பிளாசா அனைவருக்குமே தெரியும். அந்த வேர்ல்மார்ட் பிளாசாவிற்கு பின்புறத்திலேயே அமைந்திருக்கின்றது கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். நீங்கள் வருவதற்கான தகவல்கள் அல்லது டீல்ஸ், நேற்றைய தினம் கொடுக்கப்பட்ட டீல்ஸ், இன்றைய தினம் கொடுக்கப்பட இருக்கின்ற டீல்ஸ் பற்றிய தகவல்களை கேட்டறிவதற்காக அவர்களோடு தொலைபேசி ஊடாக பேசலாம். 905-302-9494.
11: வணக்கம் பிரியா மற்றும் நேர்களே, இன்றைய நாளினிய பொழுதாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று 17 May 2026 மற்றொரு நாள் பொழுதில் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சரிலிருந்து நாங்கள் பல்வேறு விதமான தளபாட வீட்பனை தொடர்பான தகவல்களை வழங்க இருக்கின்றோம். பிரியா, இன்றைய தினம் எப்படி இருக்கின்றது எங்களது ஒளித்தெளிவு? அவர் பேசுவதாக
9: ஒளித்தெளிவு பிரமாதமாக இருக்கிறது வாசன், குரல் போலவே நீரண்டு இருக்கு.
10: வாசன் கதைச்சாலே அப்படித்தான் இருக்கும் இல்லையா?
11: ஆமா, இன்றைய நாளிலும் நாங்கள் பல்வேறு விதமான தளபாடங்கள் தொடர்பான பல்வேறு தகவல்களை தொடர்ச்சியாக வழங்க இருக்கின்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு மிக நல்ல தளபாடங்களை நீங்கள் மிக மலிவான விலையில் பேரம் பேசல் மூலம் கொள்ளனம் செய்ய வேண்டும் என்றால் கிராண்ட் ஹோம் பர்னிச்சரை நாட வேண்டும். கிராண்ட் ஹோம் பர்னிச்சரில் நீங்கள் டைனிங் ரூம் பர்னிச்சர்ஸ் ஆக இருக்கலாம், பெட்ரூம் பர்னிச்சர்ஸ் ஆக இருக்கலாம், இன்னும் லிவிங் ரூம் பர்னிச்சர்ஸ் ஆக இருக்கலாம். இவற்றையெல்லாம் கொள்ளனம் செய்கின்ற போது விலை கழிவு பேரம் பேசல் இடம்பெறுவதுடன் உங்களுக்கு என்று பல்வேறு சிறப்பு பரிசுகளையும் அவர்கள் வழங்க காத்திருக்கின்றார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இலக்கம் 294 வாக்கர் டிரைவ் பிராம்டனில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் இப்பொழுது சூக் உங்களுடன் இணைந்து பல தகவல்களை வழங்க இருக்கின்றார். சூக்குடன் இணைந்திருக்கும்.
10: ஆமாம், வணக்கம் சூக்.
12: வணக்கம் வணக்கம் வணக்கம் டு எவ்ரிவன். இட்ஸ் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். விக்டோரியா டே, விக்டோரியா டே, விக்டோரியா டே லாங் வீக்கெண்ட் சேல் ஸ்பெஷல் பிரைசஸ் ஃபார் டுடே. இஃப் யூ பை எனி ஃபர்னிச்சர், பெட்ரூம் செட், சோஃபா செட், டைனிங் டேபிள், காஃபி டேபிள் டுடே, சோ யூ வில் கெட் பிக் பிக் கிஃப்ட் ஃபார் இட்ஸ் விக்டோரியா டே ஸ்பெஷல் அட் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். சோ யூ நோ அவர் அட்ரஸ், 294 Walker Drive, Grand Home Furniture, Grand Home Furniture. Today, buy any bedroom set, get a television LED TV free. Buy any dining table set, get a microwave free. Buy any sofa set, get a TV free. So, big gift, big discount waiting for you at 294 Walker Drive. Today's big Malibu, big sale is happening at Grand Home Furniture. So our address is 294 Walker Drive. For more information you will call us 905-302-9494. Grand Home Furniture, Victoria Day, long weekend sale. Bring your car fast at Grand Home Furniture, 294 Walker Drive. Glass modern coffee table, if you guys looking for glass modern coffee table, big size, the regular price was $700, $600, $500, $450, $350, glass modern coffee table, just for $299, big glass modern coffee table, $299, first five customer who will come right now at in store 294 Walker Drive, glass modern coffee table $299, and you will get L-shaped sofa free. First five customer who will come fast, glass modern coffee table $299, and you will get L-shaped sofa free at 294 Walker Drive, Grand Home Furniture, glass modern coffee table $299, and you will get L-shaped sofa free, first five customers, so come fast at Grand Home Furniture, 294 Walker Drive. Nandri to everyone.
10: ஆமாம், இன்று நாளுக்கான முதலாவது டீலை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். சோ கிளாஸ் மாடர்ன் காஃபி டேபிள், அதாவது $700 பெறுமதியான கிளாஸ் மாடர்ன் காஃபி டேபிளை நீங்க $299 பெற்றுக் கொள்வது மட்டுமன்றி எல் ஷேப் சோஃபாவை நீங்க இலவசமாக பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது எல்லோருக்கும் கிடைக்குமா அப்படி சொல்லி சொன்னால் இல்லவே இல்லை. முதலில் வருகின்ற 5 வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே இந்த சலுகை இருக்க போனது. ஆகவே முந்திக் கொண்டு வாருங்கள். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், இலக்கம் 294 வோக்கர் டிரைவ் பிராம்டனில் அமைந்திருக்கிறது கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திப்போம்.
9: நன்றி சுதர்ஷினி, நன்றி வாசன். இணைந்து கொண்டமைக்காக அந்த தகவல்களோடு மேலதிக விவரங்களுக்காக இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம்.

0: சுயமார்த்தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். இது திப்பு கார்த்திக் குரல்ல ஒலித்த பாடல். நேரம் 10:54 நிமிடம். ஏஷியன்ஸ் கவர்ச்சிகரமான சலுகைகளை வழங்கி கொண்டிருக்கிறாங்க. ஒரு டியூலப் பாமுக்கு இல்லாவிட்டால் ஒரு பூக்கள் பார்ப்பதுக்கு பூக்கள் பார்ப்பதுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஷிஃபான் சாரீ, ஒரு பிளெயின் கலரில், ஒரு பிங்க் கலரில், ஒரு எல்லோ கலரில், இல்லாட்டி ஒரு ப்ரௌன் கலரில் கட்டிட்டு போனால் அப்படி இருக்குமானு யோசிச்சு பாருங்கள். எப்போவுமே வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் இல்லாமல் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் போனீங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும். அதுக்கு தான் நேஷன்ஸ் நல்ல சலுகைகளை வழங்குறாங்க. அது குறித்த விவரங்களோடு செந்தில்நாதன். வணக்கம் செந்தில்நாதன்.
1: ஆமாம், வணக்கம் பிரியா, வணக்கம் நேர்களே. சரி, ஒரு பிரகாசமான நாளாக வெளியிலே இருக்கிறது, அதே போன்று இங்கும் பிரகாசமாக இருக்கிறது. என்னன்னு சொன்னால், நேற்று இங்கு குவிக்கப்பட்டிருந்த ஆடை தெரிவுகள் நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து போனார்கள். ஆனால் அதே விட கூடுதலான இந்த சாரி தெரிவுகள் இங்கே குவிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு டேபிள்களிலுமே. எனவே உங்கள் தெரிவுகளுக்கு குறைவில்லை, நீங்கள் குறிப்பிட்டது போன்று. ஆனால் பிளேன்ல எடுத்தா பறக்குமா?
0: பிளெயின்ல எடுத்தா பறக்குமா? என்ன ஒரு கேள்வி! பறக்கலாம், பறக்கிற மாதிரி
1: அணிந்தீர்கள், நீங்கள் பறப்பது மிதப்பது போன்ற ஒரு நினைப்பு வரும், உங்களது ஒரு கற்பனை அப்படி உருவாகும் என்று சொல்லுகிறார்கள். சரி, இலக்கம் 36 சைபர் 2 லோரன்ஸ் அவனி மாக்கமல் லோரன்ஸ் சந்திப்பிலாம். இதற்கு பேசியன் தருகின்ற இந்த மெகாசேல நீங்களும் கலந்து கொள்ளலாம். இந்த மெகாசேல் எதற்காக என்று சொன்னால், அதாவது சிறிய காலம் திருத்த வேலைகளுக்காக மூடப்பட்டிருந்து மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே வாடிக்கையாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாகவும், வாடிக்கையாளர் மகிழ்ச்சியை படுத்தும் முகமாகவும் இந்த மாபெரும் மெகாசேல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மே 28 தேதி இந்த மெகாசேல் தொடரும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதாவது இந்த என்ஜே ஃப்ளோரல் படி பார்த்தால் கிட்டத்தட்ட 80% தள்ளுபடியிலே நீங்கள் அனைத்தையும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒவ்வொரு ஃப்ளோரலும் ஒவ்வொரு விதமான தள்ளுபடிகள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த 40-70% தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை விட ஹாட்டன் சாரிகள், கல்யாணி ஹாட்டன் சாரிகள், மகேஸ்வரி ஹாட்டன் சாரிகள் இருக்கிறது, நயன்தாரா சில்க் ஹாட்டன் சாரிகள் இருக்கிறது, மைசூர் சில்க் இருக்கிறது, சில்க் ஹாட்டன் சாரிகள் இருக்கின்ற 60% தள்ளுபடியில் விற்பனை செய்கிறார்கள். ராஜ்குரு டிசைன் சாரிகள் புத்திய புதிய வரவுகள் வந்திருக்கின்றன, அனைத்துமே 50% தள்ளுபடியில் விற்பனை செய்கிறார்கள். இதுவிட ஹாப் சாரி மெட்டீரியல் இருக்கிறது 70% தள்ளுபடியில் பெற்றுக் கொள்ளலாம். அதோடு ஹாப் சாரி ஏற்கனவே ரெடிமேட் ஆக இருக்கிறது, தைக்கப்பட்டது, இது $200 பெற்றுக் கொள்ளலாம். இந்த சாரிகளின் தொடக்கம் என்று பார்க்க
0: நன்றி செந்தில்நாதன். இணைந்து கொண்ட அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக, மேலதிக விவரங்களுக்காக இணைந்து கொள்ள காத்திருக்கின்றோம்.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: முதியோர் பராமரிப்பு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் உங்கள்

0: முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
6: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
7: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
8: Listen to us around the universe. www.cmr.fm.

0: வணக்கம். சீமார் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் பிரியா வின்சென்ட், செய்தி ஆசிரியர் எஸ் ஜி ராம் பிரஷன்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
0: முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசநாய்க்கு எதிர்வரும் 20 மற்றும் 22 ஆகிய திகதிகளில் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களுக்கு உத்தியோகபூர்வ விஜயங்களை மேற்கொள்ள உள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நெதர்லாந்துக்கான தனது அதிகாரப்பூர்வ பயணத்தை நிறைவு செய்து இன்று ஸ்வீடன் நாட்டுக்கு புறப்பட்டார். அண்டார்டிகா சுற்றுலா கப்பல் பயணத்திற்கு பின்னர் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 4 கனேடியர்களில் ஒருவருக்கு அரிய வகை ஹாண்டா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஹொங்கோ ஜனநாயக குடியரசில் ஏற்பட்டுள்ள எபோலா பரவலை சர்வதேச பொது சுகாதார அவசர நிலை என உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் 5 மற்றும் 6 இருகட்ட மதிப்பாய்வுகள் குறித்த இறுதி தீர்மானத்தை மேற்கொள்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்றுக் குழு எதிர்வரும் 7 தேதியை முடிவு செய்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்குழுவினால் இந்த மதிப்பாய்வுகளுக்கு உத்தியோகபூர்வ அனுமதி வழங்கப்பட்ட பின்னர் இலங்கைக்கு அடுத்த கட்டமாக சுமார் 700 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை பெற்றுக் கொள்வதற்கான வழி திறக்கப்படும் என அந்த நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது. பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டு வரும் இலங்கைக்கு இந்த நிதி பங்கீடு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதேவேளை இந்த மதிப்பாய்வுகளுக்கான அனுமதியை நிறைவேற்றுக் குழுவிடமிருந்து பெற்றுக் கொள்வதற்கு இலங்கை அரசாங்கம் சில முக்கிய நிபந்தனைகளை நிறைவேற்றும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 27 வாஷிங்டனில் நடைபெறவுள்ள செயற்குழு கூட்டத்தின் முடிவுகள் இலங்கையின் அடுத்த கட்ட பொருளாதார நகர்வுகளில் தீர்மானமிக்க ஒன்றாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2009 முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற தமிழின இனப்படுகொலையை நினைவு கூர்ந்து அனுஷ்டிக்கப்படும் 18 தமிழின படுகொலை நாள் வாரத்தின் நினைவேந்தல் நிகழ்வுகளும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகளும் வடக்கு கிழக்கின் பல பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி 18 தமிழின படுகொலை நாள் வாரத்தின் 5 நாளான நேற்று வேலணை புளியங்கூடலில் பிரத்யேகமாக ஒழுங்கமைக்கப்பட்ட நினைவிடத்தில் இறந்த உறவுகளை நினைவு கூர்ந்து சுடரேற்றை அஞ்சலிக்கப்பட்டதுடன் முள்ளிவாய்க்கால் கஞ்சையும் வழங்கி வைக்கப்பட்டது. இதேவேளை திருக்கோயில் பிரதேச சபை, இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் சுயேட்சை குழு ஏற்பாட்டில் இன்று திருக்கோவில் வெட்டுக்குளத்து பிள்ளையார் கோவில் முன்பாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு, சுடரேற்றி அஞ்சலி நிகழ்வும் இடம்பெற்றது. அத்துடன் நாவிதன் வேளி கல்முனை பிரதான வீதியில் சவழக்கடை தபாலகத்திற்கு அருகில் முள்ளிவாய்க்கால் நினைவஞ்சலி நிகழ்வு நாவிதன் வேளி தவிசாளர் ஈ ரூபசாந்தன் தலைமையில் நேற்றைய தினம் நடைபெற்றதுடன் முள்ளிவாய்க்கால் கஞ்சையும் வழங்கி வைக்கப்பட்டது. இதேவேளை பரந்தாமன் விளையாட்டுக் கழகத்தின் ஏற்பாட்டில் முல்லைத்தீவு கட்சலை மடுவில் நேற்றைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஈகை சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தப்பட்டு மலர் தூவி உயிரிழந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்போது முள்ளிவாய்க்கால் கஞ்சையும் சமைத்து வழங்கப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசநாய்க்கு எதிர்வரும் 20 மற்றும் 22 ஆகிய திகதிகளில் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களுக்கு உத்தியோகபூர்வ விஜயங்களை மேற்கொள்ள உள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. விஜயத்தின் முதற்கட்டமாக 20 மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு செல்லும் ஜனாதிபதி பழைய மாவட்ட செயலுக்கு கேட்போர் கூட்டத்தில் நடைபெறவுள்ள மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளார். இதனைத் தொடர்ந்து போதைப்பொருள் ஒழிப்பை இலக்காக கொண்டு மட்டக்களப்பு விபர் விளையாட்டரங்கில் நடத்தப்படவுள்ள ரட்டம்ம எக்கட்ட தேசிய வேலை திட்டத்திலும் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து 22 அம்பாறை மாவட்டத்திற்கான விஜயத்தை மேற்கொள்ளும் ஜனாதிபதி நிந்தூர் கலாசார நிலையத்திற்கான அடிக்கல்லை நாட்டி வைக்கவுள்ளார். அத்துடன் அம்பாறை நகரில் அமையவுள்ள புதிய வர்த்தக தொகுதிக்கான கட்டுமான பணிகளையும் அவர் இதன்போது ஆரம்பித்து வைக்க உள்ளார். இந்த விஜயத்தின் இறுதி நிகழ்வாக அம்பாறை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெறவுள்ள மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பிராந்தியத்தின் அபிவிருத்தி பணிகள் குறித்து ஜனாதிபதி கலந்துரையாட உள்ளார். பலவீனமான அந்நிய செலாவணி கையிருப்பை பாதுகாப்பதற்காக வாகன இறக்குமதி வரிகள் மீது தற்காலிகமாக 50% கூடுதல் கட்டணத்தை விதிப்பதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் விவேகமான மற்றும் சரியான நேரத்திலான நடவடிக்கை என முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி ஆதரவு தெரிவித்துள்ளார். உலகளாவிய ரீதியில் அதிகரித்து வரும் நிச்சயமற்ற தன்மைகளுக்கு மத்தியில் இந்த நடவடிக்கை அவசியமானது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து சமூக ஊடகங்களில் அறிக்கை ஒன்றை பகிர்ந்துள்ள அலி சப்ரி, தற்போது சர்வதேச ரீதியில் நிலவி வரும் மோதல்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் எதிர்பார்த்ததை விட நீண்ட காலத்திற்கு தொடரக்கூடும் என்றும், இதனால் இலங்கை போர் ஒன்று இறக்குமதியை அதிகம் நம்பியிருக்கும் சிறிய பொருளாதாரங்களை கொண்ட நாடுகளுக்கு அழுத்தம் அதிகரிக்கும் என்றும் தான் ஆரம்பத்திலிருந்தே எச்சரித்து வந்ததாக கூறியுள்ளார். இதேவேளை கடந்த 15 அன்றோ அல்லது அதற்கு முன்னரோ திறக்கப்பட்ட நாணய கடிதங்களுக்கு இந்த கூடுதல் கட்டண விதிப்பிலிருந்து விலக்கு அளிக்க அரசாங்கம் எடுத்துள்ள முடிவையும் அவர் வரவேற்றுள்ளார். இதன் மூலம் இறக்குமதியாளர்கள் பின்னோக்கிய சிக்கல்களிலிருந்தும் தேவையற்ற நிர்வாக சுமைகளிலிருந்தும் பாதுகாக்கப்படுவர் என சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச மோதல்களால் எரிசக்தி சந்தைகள், வர்த்தக வழிகள், சுற்றுலாத்துறை, முதலீட்டாளர்களின் நம்பிக்கை மற்றும் வெளிநாட்டு நிதி உதவிகள் ஆகியவற்றில் ஏற்படும் பாதிப்புகள் இலங்கையின் பொருளாதார முயற்சியை இன்னும் பாதிக்கப்படக்கூடிய ஒன்றாகவே வைத்திருக்கிறது என்று அலி சப்ரி வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் மகாண சபை தேர்தலை இந்த ஆண்டுக்குள் நடத்துவது குறித்து அரசாங்கத்திற்குள் இடம்பெற்று வந்த ஆலோசனைகள் தற்போது தீர்மான கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தற்போதைய அரசியல் சூழலில் தேர்தலை நடத்துவது சாத்தியமற்றதாக பார்க்கப்படுகிறது. எனினும் தேர்தல் முறைமை தொடர்பான விசேட அறிக்கை எதிர்வரும் ஜூன் மாத இறுதியில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் இறுதி அறிவிப்பு வெளியாகும் என தகவல் தெரிவிக்கின்றன. தேர்தலை விரைவாக நடத்துவதா அல்லது 2027 வரை ஒத்திவைப்பதா என்பது குறித்து ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்குள் தீவிர விவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன. இதேவேளை தேர்தல் தாமதம் காரணமாக சர்வதேச ராஜதந்திரம் மற்றும் பொருளாதார அழுத்தங்கள் அதிகரிக்கக்கூடும் என வெளிவிவகார அமைச்சு கவலை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் மனதுரிமைகள் பேரவையின் பொறுப்புக்கூறல் விவகாரங்களும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP+ வரைச்சலுகை புதுப்பிப்பும் இலங்கைக்கு முக்கிய சவால்களாக உருவாகியுள்ளன. அத்துடன் புலம்பெயர் இலங்கையர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்குவது குறித்த பரிந்துரைகளும் தற்போது பரிசீலனையில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. யுத்தத்தின் இறுதிக்காலம் மஹிந்த ராஜபக்ஷ போன்றவர்களை தேசிய வீரர்களாக மாற்றுவதற்காக மாத்திரமே பயன்படுத்தப்பட்டது என்றும், இந்த யுத்தத்தினால் படுகொலை செய்யப்பட்ட வடக்கின் ஆயிரக்கணக்கான அப்பாவி தமிழ் மக்கள் குறித்து எவ்வித பேச்சுவார்த்தையும் இல்லை என சமூக உரிமை இயக்கத்தின் அமைப்பாளரும் முற்போக்கு சோசியலிச கட்சியின் மத்திய குழு உறுப்பினருமான இந்திரானந்த் டி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். மொழிவாய்க்காலுடன் வரலாறு முடிந்துவிட்டதா என்ற தலைப்பில் சமூக உரிமை இயக்கம் ஏற்பாடு செய்த சிறப்பு கருத்தரங்கு நேற்று கொழும்பில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
0: உள்ளாட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தற்போதைய அரசியல் சூழல் திமுக கூட்டணிக்கு சாதகமாக இருப்பதாக அவர் கூறியுள்ளார். மேலும் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளின் ஒருங்கிணைந்த செயற்பாடுகள் காரணமாக வரவிருக்கும் உள்ளூராட்சி தேர்தலில் கூட்டணி வலுவான வெற்றியை பெறும் என்றும் வைகோ நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். சென்னையில் உள்ள டாஸ்மாக் கடைகள் 10:00 கட்டாயமாக மூடப்பட வேண்டும் என சென்னை பெருநகர ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் சட்டம் மற்றும் ஒழுங்கை பேணும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட நேரத்துக்கு பின்னரும் மதுபான விற்பனை மேற்கொள்ளப்பட்டால் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் சாஸ்மா கடைகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் காவல் கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நெதர்லாந்துக்கான தனது அதிகாரப்பூர்வ பயணத்தை நிறைவு செய்து இன்று ஸ்வீடன் நாட்டுக்கு புறப்பட்டார். நெதர்லாந்து பயணத்தின் போது இருநாட்டு உறவுகள், வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் பசுமை எரிசக்தி ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. மேலும் அந்நாட்டில் வாழும் இந்திய வம்சாவளியினரையும் பிரதமர் மோடி சந்தித்து உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகளுடனான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் அவர் ஸ்வீடன் பயணத்தை ஆரம்பித்துள்ளார். இந்திய நாடாளுமன்ற நிலைக்குழுக்கள் மற்றும் ஆலோசனை குழுக்களின் கூட்டங்களில் உறுப்பினர்களின் பங்கேற்பு குறைவாக இருப்பது குறித்து கவலை வெளியிடப்பட்டுள்ளது. அண்மையில் வெளியான தகவலின்படி கூட்டங்களில் சராசரியாக 53% உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற செயல்பாடுகள் மற்றும் கொள்கை விவாதங்களில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த குழுக்களில் உறுப்பினர்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என அரசியல் மற்றும் நிர்வாக வட்டாரங்களில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் செய்திகள்.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: 416-700-2222 J.CA.
2: கனேடிய செய்திகள்.
0: அண்டார்டிகா சுற்றுலா கப்பல் பயணத்திற்கு பின்னர் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 4 கனேடியர்களில் ஒருவருக்கு அரிய வகை ஹாண்டா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரிட்டிஷ் கொலம்பியா சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போனி ஹென்றி வெளியிட்ட தகவலின்படி யூகோன் பகுதியைச் சேர்ந்த நபருக்கு காய்ச்சல் மற்றும் தலைவலி உள்ளிட்ட லேசான அறிகுறிகள் தோன்றியதைத் தொடர்ந்து அவர் மற்றும் அவரது துணைவர் ஆகியோர் விக்டோரியா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். பின்னர் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் அந்த நபருக்கு ஆண்டஸ் வகை ஹாண்டா வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நால்வரும் MV ஹாண்டியஸ் என்று அண்டார்டிகா சுற்றுலா கப்பலில் பயணம் செய்திருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த மார்ச் மாதம் டொரண்டோ நகர மையத்தில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்திற்கு வெளியே இடம்பெற்று துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடையதாக ஈராக் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் மீது அமெரிக்காவால் தீவிரவாத குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. முகமது பஹர் சாத் தாவூத் அல் சாதி மற்றும் அவரது நண்பர்கள் டொரண்டோ தாக்குதல் மற்றும் கனடாவில் உள்ள யூத ஆலயத்தை குறிவைத்த மற்றும் ஒரு தாக்குதலுக்கு பின்னால் இருந்ததாக அமெரிக்க வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் ஈரான் ஆதரவு பெற்று கட்டாய ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி அமைப்புகளுடன் இணைந்து ஐரோப்பா முழுவதும் சுமார் 18 தாக்குதல்களை ஒருங்கிணைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தேசிய பாதுகாப்பு விவகாரமாக கருதப்பட்ட நிலையில் RCMP தீவிர விசாரணைகளை முன்னெடுத்திருந்தது. அமெரிக்காவில் 6 தீவிரவாத குற்றச்சாட்டுகளின் கீழ் அல் சாதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். ஃபிஃபா வேர்ல்ட் கப் தொடரின் டொரண்டோவில் நடைபெறும் தொடக்க போட்டிக்கான 3,000 மேற்பட்ட நுழைவுச் சீட்டுகள் இன்னும் விற்பனைக்கு கிடைப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. June 12 நடைபெறும் கனடா, போஸ்னியா மற்றும் ஹெர்சகோவினா போட்டிக்கான டிக்கெட்டுகள் ஃபிஃபாவின் அதிகாரப்பூர்வ தளத்தில் லாஸ்ட் மினிட் சேல் பிரிவில் பட்டியலிடப்பட்டுள்ளன. டிக்கெட் விலைகள் 2,300 முதல் 4,705 கனேடிய $ வரை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு உலக கிண்ண நுழைவுச் சீட்டு விலைகள் அதிகமாக இருப்பதாக ரசிகர்கள் கடும் எதிர்ப்பு வெளியிட்ட நிலையில் கடந்த டிசம்பரில் சில டிக்கெட்டுகளின் விலையை ஃபிஃபா குறைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
2: உலகச் செய்திகள்.
0: ரஷ்ய போரில் உயிரிழந்ததாக கூறப்படும் 528 உக்ரைன் வீரர்களின் உடல்களை உக்ரைனிடம் ஒப்படைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைன் போர் கைதிகள் ஒருங்கிணைப்பு தலைமையகம் வெளியிட்ட தகவலின்படி மீட்கப்பட்ட உடல்களை அடையாளம் காணும் பணிகளை சட்ட அமலாக்க அதிகாரிகள் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் முன்னெடுக்க உள்ளனர். ரஷ்யா உக்ரைன் போரில் மத்தியில் கைதி பரிமாற்றம் மற்றும் உயிரிழந்த வீரர்களின் உடல் மீளழிப்பு ஆகியவை இரு நாடுகளுக்கும் இடையிலான அரிதான மனிதாபிமான ஒத்துழைப்பாக கருதப்படுகிறது. அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்திடமிருந்து 200 விமானங்களை சீனா வாங்க ஒப்புதல் அளித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஒப்பந்தம் எதிர்காலத்தில் 750 விமானங்கள் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார். இது கடந்த ஒரு தசாப்தத்தில் சீன சந்தையில் போயிங் நிறுவனத்துக்கு கிடைக்கும் மிகப்பெரிய ஒப்பந்தங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. எனினும் இந்த ஒப்பந்தம் இன்னும் ஆரம்பகட்ட உறுதிப்பாடாகவே உள்ளதாகவும் விமான வகைகள் மற்றும் விநியோக கால அட்டவணை உள்ளிட்ட விவரங்கள் பின்னர் இறுதி செய்யப்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொங்கோ ஜனநாயக குடியரசில் ஏற்பட்டுள்ள எபோலா பரவலை சர்வதேச பொது சுகாதார அவசர நிலை என உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. டாக்டர் கொங்கோவின் இத்தூரி மாகாணத்தில் இதுவரை சுமார் 246 தொற்றுக்கள் மற்றும் 80 மரணங்கள் பதிவாகியுள்ளன. அதில் 8 தொற்றுக்கள் ஆய்வகத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இந்த பரவலுக்கு காரணமானது பண்டிபகியோ இபோலோ வைரஸ் என அது தெரிவித்துள்ளது. இதற்கு தற்போது அங்கீகரிக்கப்பட்ட மருந்துகளோ அல்லது தடுப்பூசியோ இல்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. நோயின் ஆரம்ப அறிகுறிகள் காய்ச்சல், தலசை வலி, தலைவலி, சோர்வு மற்றும் தொண்டை வலி ஆகியவையாகும். பின்னர் வாந்தி, வயிற்றுப்போக்கு மற்றும் சில நேரங்களில் இரத்தப்போக்கு போன்ற கடுமையான அறிகுறிகள் ஏற்படலாம். இந்த வைரஸ் இத்தூரி மாகாணத்தின் தலைநகர் மற்றும் ரவாம்பரா போன்ற சுரங்க நகரங்களிலும் பரவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அருகில் உள்ள உகண்டா நாட்டிலும் 2 தொற்றுக்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன என்றும் அதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
2: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற IPL போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி குஜராத் டைட்டன்ஸ் அணியை 29 ஓட்டங்களால் வீழ்த்தியது. முதலில் துடுப்பெடுத்தாடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 20 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை இழந்து 247 ஓட்டங்களை குவித்தது. பின்னர் பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 218 ஓட்டங்களை பெற்றது. இதில் வெற்றி பெற்ற பொழுதிலும் கூட கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு இன்னும் உறுதியற்ற நிலையில் உள்ளது. குஜராத் டைட்டன்ஸ் 16 புள்ளிகளுடன் 2 இடத்திலும் கொல்கத்தா 11 புள்ளிகளுடன் 7 இடத்திலும் உள்ளது. இதேவேளை இன்று நடைபெற்ற மற்றைய போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன.
1: செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன் பயோ செல் கால் 416-700-2222 J.CA.
0: இலங்கை மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கு எதிர்வரும் 20 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களுக்கு உத்தியோகபூர்வ விஜயங்களை மேற்கொள்ள உள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நெதர்லாந்துக்கான தனது அதிகாரப்பூர்வ பயணத்தை நிறைவு செய்து இன்று ஸ்வீடன் நாட்டுக்கு புறப்பட்டார். அண்டார்டிகா சுற்றுலா கப்பல் பயணத்துக்கு பின்னர் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 4 கனேடியர்களில் ஒருவருக்கு அரிய வகை ஹாண்டா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஹொங்கோ ஜனநாயக குடியரசில் ஏற்பட்டுள்ள இபோலா பரவலை சர்வதேச பொது சுகாதார அவசர நிலை என உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. இத்துடன் சுயமார தமிழ் எஃப்எம்மின் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.
5: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சுயமார தமிழ் எஃப்எம்.
6: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.CA.
7: உங்களை சந்திக்கிறதுக்கு வரேன் உங்களுக்காக. நன்றாக பாடுறேன்.
8: கிளப்பான ஒரு பார்ட்டி நைட் இருந்தால் சூப்பரா இருக்கும்.
7: வணக்கம் டொராண்டோ மக்களே, I have some exciting news for you. Magical musical night. Grab your tickets and let's celebrate the 4th of July together.
9: Soul and Fire, star singers Chinmayi மற்றும் ஆண்ட்ரியா ஒரே மேடையில் ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில். Book now to get attractive discounts. Soul and Fire.
10: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு zero financial demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
11: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்
12: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது வீட்டு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன் டீன்கலி
11: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
13: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
14: 9052708800
13: உதயம் சூப்பர் மார்க்கெட்
15: மஜா சூப்பர் பாடி மஜா ஹே திஸ் சுமார் மை கார் மை பெட்ரோல் மை ரோட் நாதா ரூல்ஸ் தெரியாம காரோட்
16: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது
17: If we know it's wrong, why do we still do it?
18: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3
19: Listen to us around the universe. www.cmr.fm
0: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 11:28 இருக்கிறது. இந்த நேரம் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் வழங்கும் தகவல்களோடு சுதர்ஷினி மற்றும் வாசன். வணக்கம் இருவருக்கும்.
20: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். ஆமாம், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் விக்டோரியா டேயை முன்னிட்டு சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். வாடிக்கையாளர்களுக்காக வர வேண்டிய இடம் இலக்கம் 294 வோக்கர் டிரைவ் பிராம்டன் இல் அமைந்திருக்கின்றது கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். தொலைபேசி இலக்கத்தையும் தரப்போன்றோம் 905-302-9494 905-302-9494. முதலாவதாக ஒரு டீலை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். $700 பருமதியான கிளாஸ் மாடர்ன் காஃபி டேபிள் $299 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் எல் ஷேப் சோஃபா உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க இருக்கின்றது. இதை விக்டோரியா டே சேலாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். இப்பொழுது சுக் இணைந்து இருக்கிறார் எங்களோடு. வணக்கம் சுக்.
21: வணக்கம் வணக்கம் வணக்கம் டு எவ்ரிவன். இட்ஸ் எ கிராண்ட் கிராண்ட் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். விக்டோரியா டே விக்டோரியா டே விக்டோரியா டே விக்டோரியா டே லாங் வீக்கெண்ட் சேல் சேல் சேல் சேல் அட் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். யூ நோ அவர் அட்ரஸ் 294 Walker Drive, grand home furniture. All the CMR listeners, Wango, at Grand Home Furniture, 294 Walker Drive. Now I can give you deal on sofa cum bed, grey color sofa cum bed, sofa convert into bed. Regular price was $1200. Today, $1200, illa, $1000, illa, $800, illa, $600, illa, $500, illa, $400, illa, even $300, illa, illa, illa, illa, illa. Sofa cum bed, first 5 customers, $299, sofa cum bed, $299, sofa cum, sofa convert into bed, sofa cum bed, $299, dining table plus 6 chair glass, modern dining table, table plus 6 chair, first 5 customers, $299, glass modern dining table, table plus 6 chair, $299, microwave, இல்லை பசம், free, free, free. So you know where to come. 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive, Grand Home Furniture. So our main intersection is Queen and Gateway, Queen and Gateway. We are located backside of the Queen Walmart. Grand Home Furniture, Grand Home Furniture. 294 Walker Drive. Big Malibu, Big Malibu, Big Malibu. Big, big, big sale. Victoria Day, Victoria Day, Victoria Day long. We can sell at Grand Home Furniture. 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive. Okay, it's a Victoria Day, Victoria Day, Victoria Day long weekend sale. Buy any bedroom set today, get television TV free. Buy any sofa set today, get a big screen television TV free. Buy any dining table set, get microwave free. Gift with every purchase. Victoria Day, Victoria Day, Victoria Day long weekend, long weekend sale, sale, sale, sale, sale. Nandri to everyone.
20: ஆமாம், இப்பொழுது அடுத்த டீலை வழங்கியிருக்கின்றார். சோக் வந்து சோஃபா பெட், கிரே கலரினுடைய சோஃபா பெட், அதாவது சோஃபாவாகவும் பயன்படுத்தலாம், பெட்டாகவும் நீங்கள் பயன்படுத்தலாம். $1,200 பெறுமதியானது $299 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 6 கதிரைகளோடு கூடிய மாடர்ன் கிளாஸ் டைனிங் டேபிள், 6 கதிரைகளோடு கூடியது, $299. மைக்ரோவே உங்களுக்கு இலவசமாக கிடைக்க இருக்கிறது. இது அனைவருக்கும் கிடைக்குமா அப்படி சொல்லி சொன்னால் இல்லவே இல்லை. முதலில் வருகின்ற 5 வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே இது கிடைக்க இருக்கிறது. வாருங்கள், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், இலக்கம் 294 Walker Drive, Brampton.
3: ஆமாம், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ் உங்களது பிரம்மாண்ட இல்ல கனவுகளை நினைவாக்கி கொண்டிருக்கின்றது. இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். நீங்கள் தொலைபேசி மூலம் அழைத்து பேச வேண்டும் என்றால் 905-302-94-94 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் இணைந்து பேசலாம். விக்டோரியா டேயை முன்னிட்டு மிகப்பெரிய சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திப்போம் பிரியா.
0: நன்றி இணைந்து கொண்ட அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக. மேலதிக விவரங்களுக்காக உங்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம். நேரம் 11:33 ஆகி இருக்கின்றது.

0: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 11:38 நிமிடமாக இருக்கிறது. ஏசியன்ஸ் கவர்ச்சிகரமான சலுகைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். யாருக்கெல்லாம் விதவிதமான சீலைகள், சர்வாணிகள், அதே போல் லெஹெங்காக்கள், இவைகளெல்லாம் இப்போவே நீங்கள் வாங்கி கொண்டா தான் உண்டு. இல்லாட்டா கையிருப்பில் இருக்கிற புதிய டிசைன்கள் எல்லாம் இல்லாமல் போயிடும் இல்லையா? ஆக இப்போவே நீங்கள் உங்களுடைய தெரிவுகளுக்கு முந்திக் கொள்ளுங்க. அத்தோடு கூட குறைந்த விலையிலையும் கிடைக்கதாக இருந்தால் இன்னுமே அது கூடுதல் இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஏசியன் சலுகைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். போனால் வராது, பொழுது போனால் நிற்காது. இந்த நேரம் அந்த விவரங்களோடு நாங்கள் செந்தில்நாதனை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம் செந்தில்நாதன். வணக்கம் செந்தில்நாதன். வணக்கம் செந்தில்நாதன், இணைப்பில் இருக்கிறீர்களா? செந்தில்நாதன், உங்களை இணைத்துக் கொள்ளவிருக்கிறோம். அழைப்பில் இருக்கிறீர்களா? சரி, இன்னும் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு நான் தொடர்ந்து செந்தில்நாதனை இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றேன்.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
2: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
2: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
2: 416-271-5992.
1: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992. மிசிசாகா ஜெய துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழ திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெய துர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட், மிசிசாகா, hindumission.ca.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
4: ஜீவா.
6: Listen to us around the universe. www.cmr.fm.
0: தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்த நேரம் ஏசியன்ஸ் வழங்கும் தகவல்களோடு செந்தில்நாதன். வணக்கம் செந்தில்நாதன்.
7: ஆமா, மனிதர்கள் மடக்கம் 36
0: செந்தில்நாதன், உங்கள் இணைப்பு கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கிறது. நான் பேசுவது கேட்கிறதா?
7: நிச்சயமாக கேட்கிறது.
0: தொடர்ந்து பேசுங்க.
7: மீண்டும் இணைந்து கொள்ளப்படுகிறா?
0: இல்லை, பேசலாம், பேசுங்க. கொஞ்சம் தெளிவாக இருக்கிறது, பேசுங்க.
7: அமைந்திருக்கு தொடர்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இருந்தால் கூட இன்று வந்திருக்கிறேன்.
0: நீங்கள் பேசுவது எங்களுக்கு கேட்கவில்லை. மறுபடியும் நாங்கள் ஒலி அமைப்பை சரி பார்த்துவிட்டு திருப்பவும் இணைத்துக் கொள்கிறேன். நன்றி இப்பொழுது இணைந்து கொண்டமைக்காக. நேரம் 11:43.
8: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
9: Asian Textiles in Maabiram Mega Sale. Towide discount up to 80% off. Sarees collections, half sarees, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection, kurti $2 for $10, nighty $3 for $10, silver items 50% off, Kriti Blue Leaf Mixer $139, fancy jewelry 60 vida kalivil, Markham and Lawrence 36 cipher 1 Lawrence Avenue East, Scarborough, Asians Mega Sale.
10: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
11: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
10: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
11: 416-489-2000. செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
12: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
13: இல்லடா.
12: ஹலோ, காசு வந்ததாடா?
13: இன்னும் வரல காசு.
12: காசு வந்துச்சா?
13: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
14: What's happening? So sad.
15: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
6: Listen to us around the universe. www.cmr.fm.
0: Terrations வழங்கும் தகவல்களோடு நாங்கள் செந்தில் நாதனை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம்.
7: ஆமாம், அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இலக்கம் 36-02
0: லோரன்ஸ் இருக்கிறீர்கள், பேசலாம்.
7: ஆமாம், வணக்கம்,
0: பேசுங்கள் செந்தில் நாதன்.
7: ஆமாம், இலக்கம் 36-02 லோரன்ஸ் அவனியும் மாக்கமன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கும் ஏஷியன்ஸ் தருகின்ற இந்த மாபெரும் மலிவு விற்பனையில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். இந்த மலிவு விற்பனை May 28 வரை தொடர் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு புலோரிலுமே ஒவ்வொரு விதமான தள்ளுபடி விலைகளிலே அவர்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்டையர் ஃப்ளோர் என்று பார்க்கும் பொழுது பார்த்துக்கொண்டு சொன்னால் 80% தள்ளுபடியிலே இவர்கள் விற்பனை செய்கிறார்கள். ஃப்ளோர் வைட்டாக 80% தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ராஜ்குரு டிசைனர் சாரிகள் வந்திருக்கின்ற புதியவர்கள் அனைத்துமே 50% தள்ளுபடியில் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏராளமான தெரிவுகள் இங்கே வந்திருக்கின்றன. இதைவிட பார்த்துக்கொண்டு காஞ்சிபுரம் சாரிகள் 40% 70% தள்ளுபடியில் விற்பனை செய்கின்றார்கள். புதிய வரவுகள் அனைத்துமே 50% தள்ளுபடியில் பெற்றுக் கொள்ளலாம். அதோடு இந்த சாரிகளின் தொடக்க விலை என்று பார்க்கும் பொழுது $10 இருந்து தொடங்குகிறது. குறிப்பாக இந்த ஹாஃப் சாரி மெட்டீரியல் இருக்கிறது, நீங்கள் 70% தள்ளுபடியில் பெற்றுக்கொள்ளலாம். அதோடு ஏற்கனவே அதாவது ரெடிமேட் ஹாஃப் சாரிகள் இருக்கின்றன, $200 இருந்து பெற்றுக்கொள்ளலாம். சல்வார்கள் 50%-60% தள்ளுபடியிலும், பிரைடல் லெஹங்கா இருக்கிறது 50%-80% தள்ளுபடியிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கிட்ஸுக்கான சல்வார் அண்ட் லெஹங்கா இருக்கின்றது 50%-70% தள்ளுபடியிலும். பட்டுப்பாவாடைகள் 60% தள்ளுபடியில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதோடு காட்டன் பிளவுஸ் வித்தவுட் லைனிங் இருக்கிறது $3-10, ஃபேன்சி பிளவுசஸ் இருக்கிறது $15 பெற்றுக்கொள்ளலாம். கொட்டன் அண்டர்ஸ்கர்ட் இருக்குது $6.99, சட்டன் அண்டர்ஸ்கர்ட் இருக்கிறது $10. இதை விட லைனிங் துணி இருக்கிறது மீட்டர் $1.99 நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அதோடு ஜுவல்லரி ஐட்டம் நீங்கள் வாங்குகின்ற இந்த ஆடைகளுக்கு ஏற்றவாறு இமிட்டேஷன் நகைகள் இருக்கின்ற 60% தள்ளுபடியிலே பெற்றுக்கொள்ளலாம். ஆண்களுக்கான ஆடைகள் அனைத்துமே 60% தள்ளுபடியில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆண்களுக்கான சர்வாணி இருக்கின்றது, இது அனைத்து விதமான அளவுகளிலும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. வித்தியாசமான நிறங்களில் வித்தியாசமான டிசைன்களிலே விற்பனை ஆகிக்கொண்டிருக்கிறது. 60 வீத தள்ளுபடியிலே விற்பனை ஆகிக்கொண்டிருக்கிறது. அதோடு மணமகனுக்கு தேவையான ஆடைகள் மற்றும் மணமகனுடைய தோழனுக்கு தேவையான ஆடைகள் அனைத்துமே மிக மிக குறைந்த விலையிலே விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதைவிட பார்த்துக்கொண்டிருந்தால் சில்வர் ஐட்டம்ஸ் இருக்கிறது 50 to 60 வீத தள்ளுபடியில். இதைவிட ரொட்டி மேக்கர் $55, ப்ளூ லீஃப் மிக்சர் இருக்கிறது $139 விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான தெரிவுகள் இருக்கின்றன. அனைத்துமே மிக மிக குறைந்த விலையில விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருமுறை நீங்கள் வந்து பாருங்கள். குடும்பத்தோடு இங்கே வரும்பொழுது குடும்பத்தினருக்கான அனைத்து விதமான ஆடை தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். அத்தோடு சமையலறைக்கு தேவையான உபகரணங்கள் அனைத்துமே மிக மிக குறைந்த விலையிலே எவர் சில்வர் பாத்திரங்களாக இருக்கலாம், அல்லது எவர் சில்வர் குக் வேர்களாக இருக்கலாம், புட்டுப்பானையாக இருக்கலாம், அல்லது பிரஷர் குக்கராக இருக்கலாம், அனைத்துமே மிக மிக குறைந்த விலையிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதைவிட சுவாமி சிலைகள் இருக்கின்றன, அதாவது சிறிய சிறிய சுவாமி படங்கள் எல்லாம் இருக்கிறது, அல்லது விளக்குகள் இருக்கின்றன. இப்படி அனைத்தையுமே ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் வர வேண்டிய இடம் இலக்கம் 36/2 லோரன்ஸ் அவனியும் மாக்கம் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கும் ஏசியன்ஸுக்கு வாருங்கள். இந்த மலிவு விற்பனை இன்று இரவு 9 மணி வரை தொடரும். தினமுமே 11 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். வாரத்தில் 7 நாட்களுமே திறந்திருக்கும். May 28 இந்த மலிவு விற்பனை தொடரும் என்ற தகவலோடு நாங்கள் விடைபெற்று மீண்டும் சந்திக்க போகிறோம். நன்றி.
0: நன்றி செந்தில்நாதன், இணைந்து கொண்ட அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக. மேலதிக விவரங்களுக்காக இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம்.

0: எஸ்பிபி மற்றும் சித்ரா குரலில் அந்த பாடல் ஒலித்து கொண்டிருக்கிற நேரம் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு கவர்ச்சிகரமான சலுகைகளை வழங்குகிறார்கள். அது குறித்த விவரங்களோடு நாங்கள் சுதர்ஷினி மற்றும் வாசனை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
1: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். ஆமாம், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இலக்கம் 294 வோக்கர் டிரைவ் பிராம்ப்டனில் அமைந்திருக்கின்றது கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் மற்றும் கேட்பே சந்திப்பு கடற்காமையில். அதாவது குயின் வேர்ல்ட்மார்ட் பிளாசா அனைவருக்குமே தெரியும். அந்த வேர்ல்ட்மார்ட் பிளாசாவிற்கு பின்புறத்திலேயே அமைந்திருக்கின்றது கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். விக்டோரியா டே சேல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொலைபேசி இலக்கத்தை தரலாம்,

0: ఫర్నిచర్ ఫుల్ హౌస్ ఫర్నిచర్ ద రెగ్యులర్ ప్రైస్ వాట్ $10,000 $10,000 ఇల్లే $8,000 ఇల్లే $5,000 ఇల్లే $4,000 ఇల్లే $3,000 ఇల్లే ఫుల్ హౌస్ ఫర్నిచర్ జస్ట్ ఫర్ $1,800 yes guys full house furniture $1,800 you will buy a full house furniture just for $1,800 for bedroom set coffee table mattress dining table coffee table microwave full house furniture $1,800 first 5 customer who will come right now get big screen tv led tv free full house furniture you will buy today $1,800 full house furniture just for $1,800 less than $2,000 and get big screen tv free so you know where to come 294 Walker Drive queen and gateway the main intersection we are located back side of the walmart so our address is 294 Walker Drive, Grand Home Furniture, Victoria Day, long weekend, sale. நன்றி டு எவ்ரிவன்.
1: ஆமாம், அடுத்த டீலே அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். சோக் வந்து முழு வீட்டுக்கான பர்னிச்சரை நீங்கள் கொள்வனவு செய்ய போன்றீர்கள். அதாவது $10,000 பெறுமதியானது கிட்டத்தட்ட $1,800 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இருக்கின்றார். அதாவது கிங் சைஸ் பெட் பெற போனது, கிங் சைஸ் மெட்ரஸ் பெற போனது, குயின் சைஸ் ரெண்டு பெட் அண்ட் குயின் சைஸ் ரெண்டு மெட்ரஸ் பெற போனது, எல்ஷேப் சோஃபா, காஃபி டேபிள், டைனிங் டேபிள் 6 கதிரைகளோடு கூடியது, மைக்ரோவேவ் உங்களுக்கு கிடைக்க போனது. அதை விட முதலில் வருகின்ற 5 வாடிக்கையாளர்களுக்கு பிக் டிவி ஃப்ரீயாக இருக்க போனது. இவ்வளாத்தையுமே நீங்கள் $1,800 பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.
2: ஆமாம், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ் பல்வேறு விதமான சலுகைகளுடன் உங்களுக்கு மிகப்பெரிய பரிசு பொருட்களையும் வழங்கிய வண்ணம் இருக்கின்றார்கள். நீங்களும் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் பிரம்டனில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸை நாடலாம். இங்கே வருகின்ற போது நீங்கள் பல்வேறு விதமான தளபாடங்களை கொள்ளணும் செய்யும். அதேவேளை உங்களுக்கு இலவசமாக பல்வேறு பொருட்களை வழங்க காத்திருக்கின்றார்கள். நாங்கள் இங்கே இருந்து அவர்களது பல இலவச பொருட்களை எல்லாம் பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றோம். பெரிய ஸ்கிரீனில் இருக்கக்கூடிய எல்இடி டிவி உங்களுக்கு இலவசமாக வழங்கப்பட இருக்கின்றது என்ற வகையில் நீங்கள் அவற்றை பெற்றுக் கொள்ள வேண்டுமென்றால் வர வேண்டியது இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ் உங்களது இல்லத்தை பிரம்மாண்டமான மகிழ்ச்சிகரமான இல்லமாக மாற்றுகின்ற பல நடவடிக்கைகளை, பல்வேறு விதமான சலுகைகளை, பல்வேறு விதமான பரிசுகளை வழங்குவதற்காக தளபாட விற்பனையில் இப்போது டைனிங் பர்னிச்சர்ஸாக, டைனிங் ரூம் பர்னிச்சர்ஸாக இருக்கலாம், பெட்ரூம் பர்னிச்சர்ஸாக இருக்கலாம், அல்லது லிவிங் ரூம் பர்னிச்சர்ஸாக இருக்கலாம், அவற்றையெல்லாம் வழங்குகின்ற மிகப்பெரிய விற்பனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மறக்க வேண்டாம், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ் பிரம்டனில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ் உங்கள் இல்ல கனவுகளை நினைவாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திப்போம்.
3: நன்றி. இணைந்து கொண்டு அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக, மேலதிக விவரங்களுக்காக இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம்.
4: Listen to us around the universe. www.cmr.fm.

0: சரி, இந்த மாதிரி ஒரு டியூலிப் ஃபார்மில், ஒரு டியூலிப் ஃபெஸ்டிவலில், இல்லாட்டா எங்கேயாவது இந்த நயாகரா ஃபால்ஸில், இல்லாட்டா இந்த செரி பிளாசமில், இந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டு அழகாக ரீல் எடுக்க வேணுமா இருந்தால் அதுக்கு ஒரு நல்ல சாரி வேணும். நல்ல சாரி எங்கே கிடைக்கும்? புது ட்ரெண்டில் சிம்பிளாக எலிகண்ட்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாரி ஏஷியன்ஸில் கிடைக்கும். ஏஷியன்ஸ் இப்பொழுது இன்னுமே கூடுதல் மகிழ்ச்சியாக சலுகைகளை வழங்கி கொண்டு இருக்கிறாங்க. அது குறித்த விவரங்களோடு நாங்கள் செந்தில்நாதனை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம் செந்தில்நாதன்.
1: ஆமாம், அனைவருக்கும் வணக்கம் பிரியா வின்சன். நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த புதிய புதிய தெரிவுகள் இங்கே ஏராளமான தெரிவுகள் வந்திருக்கின்றன. அனைத்துமே 50% தள்ளுபடியில் விற்பனை செய்கின்ற சொல்லியிருக்கிறார்கள். அதோடு இப்போ ராஜ்குரு டிசைனர் சார்கள் கூட 50% தள்ளுபடியிலே நீங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இங்கே ஏராளமான தெரிவுகள் வந்திருக்கின்றன. ஒவ்வொரு பிரிவிலும் உள்ள சாரி தெரிவுகள் நிறையவே இருக்கின்றன. அதாவது நேற்று இங்கே இருந்த சாரிகள் அதைவிட இன்று அதிகமாக இருக்கிறது. நேற்று ஏராளமான வாடிக்கையாளர்கள் வந்து தங்களுக்கு தேவையான சாரிகளை வாங்கி சென்றிருந்தார்கள். அதே டேபிளிலே இன்று அதைவிட கூடுதலான சாரிகள் இங்கே குவித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அவற்றை கூட நீங்கள் தெரிவித்து செய்யலாம். சாரிகளின் விலை என்று பார்க்கும்பொழுது $10 இருந்து இந்த விலைகள் ஆரம்பமாகிறது. எனவே உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு வைபவத்துக்கும், ஒவ்வொரு விசேடத்திற்கும், அல்லது ஒரு வீட்டிலே ஒரு பேர்த்டே நடக்கிறது, அல்லது ஒரு ஹோலே நடக்கிறது, இப்படி ஒவ்வொரு விழாக்களுக்கும் தேவையான அந்த சாரிகளை நீங்கள் ஒவ்வொரு விலைகளிலும் இங்கே பெற்றுக் கொள்ளலாம். காஞ்சிபுரம் சாரிகள் என்று பார்க்கும்போது 40% 70% தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதைவிட 50% 60% தள்ளுபடியிலே செமி சில்கை வாங்கலாம், ஹோட்டன் சாரிகள் வாங்கலாம், சில்க் ஹோட்டன் வாங்கலாம், மைசூர் சில்க் மற்றும் கல்யாணி ஹோட்டன் சாரிகள் இருக்குது, நயன்தாரா சில்க் சாரிகள் இருக்கின்றன, மகேஸ்வரி ஹோட்டன் சாரிகள், இவை அனைத்துமே 50% 60% தள்ளுபடியிலே நீங்கள் வாங்கி செல்லலாம். அதோடு ஹாஃப் சாரி மெட்டீரியல் இருக்குது, 70% தள்ளுபடியிலே நீங்கள் வாங்கலாம். அந்த மெட்டீரியல் வாங்க அதோடு இங்கே இந்த உங்கள் ஆல்ட்ரேஷன் செய்வதாக இருந்தால் கூட நீங்கள் உடனடியாக செய்து கொள்ளலாம் என்ற தகவலையும் தருகின்றோம். அதோடு ஹாஃப் சாரி ரெடிமேட் ஆக இருக்கிறது, இது $200 இருந்து விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது இளம் யுவதிகள் அந்த ஹாஃப் சாரி அணிவதற்கு நீண்ட நேரம் எடுக்கும், அல்லது ஹாஃப் சாரி அணிவது சற்று சிரமமாக இருக்கும் என்று அவர்களுக்காகவே இது ரெடிமேட் ஆக வருகிறது. $200 இருந்து நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதோடு சல்வார் இருக்கிறது 50% 60% தள்ளுபடியிலே, பிரைடல் லெஹங்கா இருக்கிறது 50% 80% தள்ளுபடியிலே நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். பட்டுப்பாவாடைகள் எல்லாம் 60% தள்ளுபடியிலே, ஏராளமான தெரிவுகள், ஏராளமான வித்தியாசமான நிறங்கள் மற்றும் லெஹங்கா இருக்கிறது 50% 70% தள்ளுபடியிலே நீங்கள் வாங்கலாம். ஆண்களுக்கான ஆடைகள் என்று பார்க்கும் பொழுது 60% தள்ளுபடியில் இருக்கிறது. வேஸ்டியாக இருக்கலாம், சால்வையாக இருக்கலாம், அல்லது ஷர்ட் இருக்கலாம், பேண்ட்ஸ் ஆக இருக்கலாம், டை வித் ஷர்ட் ஆக இருக்கலாம், அல்லது பண்பாட்டு இருக்கலாம், அனைத்துமே 60% தள்ளுபடியிலே நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். கூடுதலாக இந்த ஆண்களுக்கான சர்வாணி இருக்கிறது 60% தள்ளுபடியில், சாரம் $2 விற்பனை செய்கின்றார்கள். அதோடு இந்த பெண்கள் வாங்குகின்ற ஆடைகளுக்கு ஏற்றவாறு இமிட்டேஷன் நகைகள் இருக்கின்றது, ஜுவல்ரிஸ் 60% விற்பனை செய்கின்றார்கள். எப்படி தான் நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம் நீங்கள் மேலதிகமாக கூடுதலான இவர்கள் தள்ளுபடி விலைகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு கிரவுண்ட் ஃபுளோர்லேயே பார்த்துக்கொள்ள சிறுமிகளுக்கான பட்டாடைகள் இருக்கின்றன, அதை விட பார்ட்டி ஃபிராக்ஸ் எல்லாம் இருக்கின்றன. அதே போல சிறுவர்களுக்கான ஆடைகள் இருக்குது, ஆண்கள் சிறிய சிறிய சிறுவர்களுக்கான ஆடைகள் எல்லாம் இருக்கின்றன. அதை விட ஆண்களுக்கான ஆடைகள் இருக்குது, கலாச்சார ஆடைகள் இருக்கின்றன. அதை விட பேண்ட் ஷர்ட், கோட் ஷூட், இவை அனைத்துமே மிக மிக குறைந்த விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அங்கே சமையல் பாத்திரங்கள் இருக்கிறது, அந்த ஃபுளோரில் சமையல் பாத்திரங்கள் இருக்கின்றன, சுவாமி சிலைகள், சுவாமி படங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது. இரண்டாவது ஃபுளோரில் பார்த்துக்கொண்டு சாரி வகைகள் மேல் புளோரில் என்று பார்த்தால் இமிட்டேஷன் நகைகள், பஞ்சாபிகள் அனைத்துமே மிக மிக சல்வார் எல்லாம் மிக குறைந்த விலையில் விற்பனை செய்து கொண்டார். எனவே இந்த 3 தளங்களிலே வட அமெரிக்காவிலே மிக பிரம்மாண்டமான ஒரு காட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பல்லாண்டு காலமாக தமிழ் மக்கள் மட்டுமல்லாது பல்லின மக்களின் அபிமானத்தை பெற்ற நிறுவனமாக ஏசியன்ஸ் நிறுவனம் எங்கே அமைந்திருக்கிறது என்று சொன்னால் 36 சைபர் ஒன்று லோரன்ஸ் அவென்யூ மார்க்கமன் லோரன்ஸ் சந்திப்புக்கரையிலே அமைந்திருக்கிறது. மார்க்கமன் லோரன்ஸ் சந்திப்புக்கரையிலே அமைந்திருக்கிறது. எனவே இன்று அதாவது தினமுமே 11 மணி முதல் இரவு 9 மணி வரை வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும். வருங்கவே வாருங்கள், வந்து பாருங்கள். இந்த மலிவிற்பனை May 28 வரை தொடரும் என்று தகவலோடு நாங்கள் விடைபெற்று மீண்டும் சந்திக்க போறோம். நன்றி பிரியா வில்சன்.
0: நன்றி செந்தில்நாதன், இணைந்து கொண்ட தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்காக. நேரம் 12:06.
2: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், புல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647 887 9358. 6478879358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
5: Listen to us around the universe. www.cmr.fm.

0: மஜா, சூப்பர் பாடி மஜா. ஹே தி சுமார், மை கார் மை பெட்ரோல் மை ராட், நாதா ரூல்ஸ் தெரியாம காரோட்டி.
1: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
2: If we know it's wrong, why do we still do it?
3: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
4: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
5: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262. LIKO.
6: Can Smile Dental Orthodontics Implants Oral Surgeries Emergency Dental Care Dr. Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்சியன் டண்டாஸ், இலக்கம் 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656.
7: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன்.
8: Listen to us around the universe. www.cmr.fm.
9: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் வழங்கும் தகவல்களோடு சுதர்ஷினி மற்றும் வாசன் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் இருவருக்கும்.
10: வணக்கம் அனைவருக்கும். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், இலக்கம் 294 வோக்கர் டிரைவ், பிராம்டனில் அமைந்திருக்கிறது. குயின் ஸ்ட்ரீட் மற்றும் கேட்வே சந்திப்புக்காருக்கு அமையில் குயின் வேர்ல்ட் மார்ட் பிளாசாவிற்கு பின்புறத்திலே அமைந்திருக்கிறது. கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் தொலைபேசி இலக்கம் 905-302-9494. விக்டோரியா டே சேல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது சோக் என்ன சேலோடு வந்திருக்கிறார் பார்க்கலாம். வணக்கம் சோக்.
11: வணக்கம், வணக்கம், வணக்கம் டு எவ்ரிவன். இட்ஸ் எ கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். விக்டோரியா டே, விக்டோரியா டே, விக்டோரியா டே லாங் வீக்கெண்ட் சேல் ஹேப்பனிங் அட் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். சோ ஆல் தி லிசனர்ஸ் CMR, ஆல் தி லிசனர்ஸ், வாங்கோ வாங்கோ வாங்கோ வாங்கோ வாங்கோ வாங்கோ டு கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் டு கிராப் த டீல்ஸ். To grab the gift at Grand Home Furniture, 294 Walker Drive. So our address, please note the address, 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive. It's Big Malibu, Big Malibu, Big Malibu, big, big, big, big sale happening at Grand Home Furniture, 294 Walker Drive. Buy any bedroom set today, get a big screen TV free. Buy any dining table set, get a microwave free. Buy any sofa set, get a big screen TV free. So a gift with every purchase at Grand Home Furniture, 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive, Grand Home Furniture, Grand Home Furniture, Victoria Day, long weekend, special, special, special sale at Grand Home Furniture. Now I can give you deal if you are looking for living room modern sofa set, leather sofa set, 3-seater sofa, 2-seater lapsed with single chair, 3-seater sofa, 2-seater lapsed with single chair, chrome legs. The regular price was $2,000, $2,000, $1,800, $1,500, $1,000, $1,000, $1,000. $800 இல்ல $700 இல்ல. லெதர் சோஃபா செட், 3 சீட்டர் சோஃபா, 2 சீட்டர் லப்சட் வித் சிங்கிள் சேர் குரோம் லெக்ஸ், ஆல் 3 பீசஸ் லெதர், பிளாக் கலர் லெதர் சோஃபா செட். யூ வில் கெட் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன், $699. மாடர்ன் சோஃபா செட், சோஃபா லப்சட் அண்ட் சேர் $699, ஆல் 3 பீசஸ் அண்ட் பிக் கிஃப்ட் ஓன்லி ஃபார் டுடே ஸ்பெஷல். பிக் ஸ்கிரீன் LED TV, television TV, absolutely free. Sofa set you will buy, $699 complete sofa set, sofa, lapsed and chair, $699, and you will get a big screen TV, television, absolutely free. If you guys are looking for a queen size platform bed, the regular price was $700-$800 for today. Queen size platform bed just for $299. Queen size platform bed just for $299, and you will get a queen size mattress free. So you know where to come, 294 Walker Drive, Grand Home Furniture, So our main intersection is Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Walmart, Grand Home Furniture, 294 Walker Drive, Grand Home Furniture, Victoria Day, long weekend, sale. Nandri to everyone. Wango at Grand Home Furniture, 294 Walker Drive.
10: ஆமா, இப்பொழுது அடுத்த டீலே அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். சோக் வந்து லிவிங் ரூம் மாடர்ன் லெதர் சோஃபா, 3 சீட்டருடைய சோஃபா, 2 சீட்டட் லவ் சீட் சேர் அப்படின்னு சொல்லி $2000 பெறுமதியானது $699 பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் பிக் ஸ்கிரீன் டிவி உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போனது. அதை விட குயின் பெட் $800 பெறுமதியான குயின் பெட் வந்து $299 பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு குயின் மெட்ரஸை நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். இதை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
12: ஆமாம், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் இலக்கம் 294 வாக்கர் டிரைவ் பிராம்டனில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் உங்கள் இல்லத்தின் பல்வேறு விதமான தளபாடங்களை இப்பொழுது மிக மலிவான பல்வேறு சலுகைகளுடன் கூடிய விற்பனை முறை மூலம் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். விக்டோரியா டேயை முன்னிட்டு இந்த மாதிரியான மிகப்பெரிய விலைக்கழிவுடன் இந்த விற்பனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் அதை தவறவிட வேண்டாம். நீங்களும் வந்து உங்கள் இல்லத்துக்கு நீண்ட காலமாக கொள்ளனவு செய்ய வேண்டும் என்று இருக்கின்ற பல்வேறு விதமான தளபாடங்களை நீங்கள் கொள்ளனவு செய்யலாம். புதிய பல தளபாடங்கள் இருக்கின்றன, கஸ்டம் மேட் தளபாடங்களும் இருக்கின்றன. ஆகவே அவற்றை நீங்கள் கொள்ளனவு செய்வதற்கு வர வேண்டிய இலக்கம் 294 வாக்கர் டிரைவ் பிராம்டனில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ். தொலைபேசி இலக்கம் 905-302-94-94. இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திப்போம்.
9: நன்றி இணைந்து கொண்ட அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக. மேலதிக விவரங்களுக்காக தொடர்ந்து மணித்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். சுயமர் தமிழ் FM-ஓடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 12:22.

0: சுயமார்த்தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நில்லாயோ பாடல் உரை ஓய்ந்திருக்கிறது. அதுவும் நீங்கள் அணிகிற புடவைகள், நீங்கள் கட்டுற சேலைகளை பொறுத்து தான் ஒரு கல்யாண வீடாக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு சடங்கு வீடாக இருக்கலாம், திருவிழாவாக இருக்கலாம். இதில் எல்லாம் இந்த பாட்டை நீங்கள் ரீக்ரியேட் பண்ணணுமா இருந்தால், இதே மாதிரியான ஒரு சூழல் உங்களுக்கு அமைய வேணுமா இருந்தால், நீங்கள் அணிகிற ஆடைகளில் அது இருக்குது. உங்களுக்கு ஏற்றாற் போல் நீங்கள் ஒரு சேலையை நீங்கள் கொண்டு நடக்கிற பொழுது அந்த அழகு ஒரு மாதிரி கூடுதல் அழகாகிவிடும். அதனால தான் நேஷன்ஸ் வழங்கும் இந்த சலுகைகளை இப்பொழுதே பயன்படுத்திக் கொள்ளுங்க. உங்கள்கிட்ட தான் சேலை இருக்கு, யாராவது சொன்னா உன்னிட்ட தான் வீட்டில் அவ்வளோ சாரி இருக்கு, அப்புறம் என்னது சாரி அப்படின்னு கேட்டால், சாரிக்கு யாராவது கணக்கு பார்ப்பாங்களா அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு சேட் வயலினை வாசிக்கணும். யாராவது சாரிக்கு போய் கணக்கு பார்ப்பாங்களா அப்படின்னு ஒரு சேட் வயலின் வாசித்து இப்போவே ஏஷியனுக்கு போய் நீங்கள் வந்து அந்த அந்த சேலைகளை கொள்வனவு செய்து கொள்ளுங்க. சரியா, இந்த நேரம் அது குறித்த விவரங்களோடு நாங்கள் செந்தில்நாதனை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம் செந்தில்நாதன்.
1: ஆமா ஆமா, அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் குறிப்பிட்டது போன்று சில வழிகளில் துணைக்கு வருபவர்கள், வாங்க வந்தவர்கள், அழைத்து வந்தவர்கள் கூடுதலான சாரிகளை தெரிவு செய்வார்கள். என்னால் இவர்களை விட அவர்களுக்கு நிறைய சாரிகள் பிடித்திருக்கும். அவர்கள் ஏற்கனவே வீட்டில் இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு வைபவத்துக்கு தேவைப்படுமே என்று முற்கூட்டியே அவர்கள் வாங்கி வைத்துக் கொள்வார். அதே போன்றுதான் நீங்க பலர் வந்து ஒரு சாரி, சில வழியில் மனதிலே ஒரு சாரி வாங்க வந்திருப்பார்கள். பல சாரிகளை எடுத்துச் செல்லுவதை காணக்கூடியதாக இருக்கிறார்கள். தங்களுக்கு பிடித்த டிசைன்களில் பின்பு கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு சந்தேகத்தில் கூடுதலான தெரிவுகளை தெரிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். காலை பொழுதிலே இந்த வாடிக்கையாளர்கள் வந்தவுடனே இருக்கிறார்கள். எனவே நீங்களும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். வாரத்தில் 2 நாட்கள் திறந்திருக்கும். காலை 11 மணி முதல் இரவு 9 மணி வரை. இது எங்கே அமைந்திருக்கிறார் சந்திப்பிக்கிறார்களே, இலக்கம் 36 லோரன்ஸ் அவெனியூல் அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட பல வருடங்களாக இவர்கள் தமிழ் மக்கள் பக்தட்டும் அல்லாமல் பல்லின மக்களின் அபிமானத்தையும் பெற்றமாக வட அமெரிக்காவிலே மிகப்பெரிய ஆடை அஞ்சியமாக திகழ்கிறது. ஏசியன்ஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. அதோடு குறிப்பாக உங்களுக்கு ஜுனிக்கான சாரி வகைகள் அணிந்து செல்லக்கூடியது என்ற அந்த வழிகாட்டியமாக வழங்கவும் காத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருந்தால் அப்படியான வழிகாட்டல் இருக்கிறார்கள். அந்த வகையில் சாரி தேர்வுகள் 50 வீத இவரது ராஜ்குரு டிசைனர் சாரிகள் தள்ளுபடியிலே விற்பனை செய்கின்றார்கள். இதை விட மரபுகள் வந்திருக்கிறது. ஏராளமான தெரிவுகள் இருக்கின்றன. இதை விட 50-60 வீத சாரிகள் இருக்கிறது. கல்யாணி காட்டன் சாரிகள் இருக்கிறது, சில்க் காட்டன் சாரிகள் இருக்கிறது, மைசூர் சில்க் இருக்கிறது, இதை விட மகேஸ்வரி காட்டன் சாரிகள் இருக்கிறது, நயன்தாரா சில்க் காட்டன் சாரிகள், இவை 50-60 வீத தள்ளுபடியில் வாங்கலாம். இதை விட ஹாப் சாரி மெட்டீரியல் 70 வீத தள்ளுபடியிலும் எண்ணிலடங்காத தெரிவுகள் இங்கே இருக்கின்றன. டிசைன்களிலும் நிறங்களிலும் இருக்கின்றன. இதை விட கிட் சல்வார் என்றும் லெஹங்கா இருக்கிறது 50-70 வீத தள்ளுபடியிலும். பட்டுப்பாவடைகள் சின்ன சின்ன சிட்டுகளுக்காக பட்டுப்பாவடைகள் விதவிதமான வடிவங்களிலே ஏராளமான நிறத்தெரிவுகள் இங்கு குவிந்திருக்கின்றன. இதை விட ஹோட்டல் பிளவுசஸ் இருக்கிறது வித்தவுட் லைனிங்கோடு 3 நீங்கள் பார்த்து வாங்கலாம். ஃபேன்சி பிளவுசஸ் இருக்கிறது $15 இருக்கும். ஹோட்டல் அண்டர்ஸ்கர்ட் இருக்கிறது 60 வீத தள்ளுபடியில் இருக்கிறது. நீங்கள் இப்படி சர்வாணி வாங்குவதாக இருந்தால் 60 வீத தள்ளுபடியில் வேட்டி சால்வை மற்றும் ஷர்ட் வகைகள் மற்றும் பேண்ட்ஸ் வகைகள் அனைத்துமே 60 வீத தள்ளுபடியில் பெற்றுக்கலாம். சாரவிருந்து 10 ரூபாய்க்கு பேசுகிறார்கள். இதுவிட கிச்சனுக்கு தேவையான இந்த உபகரணங்கள் எல்லாம் இருக்கின்றன. ரொட்டி மேக்கர் இருக்கிறது 55 ரூபாய் இருக்கும். ரைஸ் குக்கர் இருக்கிறது மிக குறைந்த விலையில் இல்ல அளவுகளை பேசுகிறார்கள். ப்ளூ லீஃப் மிக்சர் இருக்கிறது 139 நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். அப்படி ஏராளமான மிக்சர் வகைகளும் இங்கே மிக மிக குறைந்த விலையில் ஒவ்வொரு ஃபுளோரில் இதை விட மேலே 2வது தளத்திலே ஒரு பொருத்தம் பார்க்கப்படும் மூன்றாவது தளம் என்று வைத்துக் கொள்ளலாம். அங்கே பஞ்சாபி மற்றும் சுடிதார்கள் மற்றும் இமிட்டேஷன் நகைகள் எல்லாம் மிக மிக குறைந்த விலையிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒருமுறை வாருங்கள், உங்கள் குடும்பத்தோடு வந்து உங்கள் குடும்பத்தினருக்கான அனைத்து விதமான ஆடை தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு தந்திருக்கிறார்கள். ஏசியன்ஸ் நிறுவனம் ஸ்காப்ரூவிலே மாக்கமன் லோரன்ஸ் சந்திப்புக்கு அருகில் அமைந்திருக்கிறது. இலக்கம் 36-2 லோரன்ஸ் அவென்யூ விலை அமைந்திருக்கிறது. ஏசியன்ஸ் பல வருடங்களாக இவர்கள் மக்களின் தமிழ் மக்களின் மட்டுமல்லாது பல்லின மக்களுக்கும் சேவையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலை நாங்கள் விடைபெற்று மீண்டும் சந்திக்க போகிறோம். நன்றி பிரியா.
0: நன்றி செந்தில்நாதன், இணைந்து கொண்டமைக்காக அந்த தகவல்களுக்காகவும். நேரம் 12:31.
2: Everything okay? No problem and dinam.
3: Bar kalamu closing da adikira nadik.
4: The customer you're trying to reach is not available.
5: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 2-268-0155. 905-946-1000 Scarborough, Midland and Ellesmere 416-757-1000 mymechanicauto.ca
6: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $899 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து Vacuum இலவசமாகவும், $899 6 கதரைகளுடன் Dining Table கொள்வனம் செய்து Microwave இலவசமாகவும், $699 Sofa, Love Seat, Chair கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். Bramptonil Queen and Gateway சந்திப்பில், இலக்கம் 294 Walker Drive. Grand Home Furniture 905-302-9494. Grand Home Furniture.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாய் இரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
9: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
8: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
9: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383.
8: சுகந்தன் 416-540-6269.
9: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
10: Listen to us around the universe. www.cmr.fm.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
3: சம்மர்ல ஒரு சம்ம மியூசிக் ஷோ.
4: வணக்கம் டொரண்டோ, திஸ் இஸ் சின்மயி. நான் உங்களை சந்திக்கிறதுக்கு வரே, உங்களுக்காக பாட இருக்கேன்.
5: கிளுகிளுப்பான ஒரு பார்ட்டி நைட் இருந்தால் சூப்பரா இருக்கும்.
6: வணக்கம் டொரண்டோ மக்களே, I have some exciting news for you. Magical musical night. Grab your tickets and let's celebrate the 4th of July together.
7: Soul and Fire, Star Singers Chinmayi மற்றும் Andrea ஒரே மேடையில் ஜூலை 4 Whitby Event Centerல். Book now to get attractive discounts. Soul and Fire.
8: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் credit இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
7: 416-804-2365. அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம், காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜே துர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட், மிசிசாகா, hindumission.ca.
9: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
10: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
11: Listen to us around the universe. www.cmr.fm.
12: FM 102.3 அலைவரிசையில் சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். 12 மணி 44 நிமிடமாக இருக்கிறது. ஒரு நீண்ட லாங் வீக்கெண்ட் விடுமுறை நாளாக இந்த நாள் இருக்கிறது. அது எல்லாருமே வெளியில் காலநிலை, அற்புதமான காலநிலை. இன்றைக்கு வெளியில் போகிறதுக்கு இதை விடவும் நல்ல ஒரு காலநிலை கிடைக்காது. ஆக நிறைய குளிருக்கு பிறகு, என்னடா இன்னும் குளிருதே அப்படின்ற உணர்வுக்கு பிறகு, இன்றைக்கு தான் நல்ல வடிவாக காட்டு நடத்தி வெளியில் போகக்கூடிய ஒரு நாள். ஆக இன்றைக்கு எப்படி நீங்கள் வெளியில் போகணுமென்று தீர்மானம் வச்சுருக்கிறீங்களோ அதே மாதிரி ஷாப்பிங் மிக மிக முக்கியமானது. பிறகு அந்த கல்யாண வீடு விசேஷங்கள் எல்லாம் வரையக்குள்ளே உங்களுக்கு நேரம் இருக்காது. அதே நேரம் இருக்கும்போது இதே மாதிரி சலுகைகள் கிடைக்காது. அதனால் இந்த சலுகைகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நேரம் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் தகவல்களோடு உங்களோடு இணைந்திருப்பார்கள் சுதர்ஷினி மற்றும் வாசன். வணக்கம் இருவருக்கும்.
13: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். ஆமாம், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் இலக்கம் 294 ஓக்கு டிரைவ் பிராம்ப்டனில் அமைந்திருக்கிறது. விக்டோரியா டே முன்னிட்டு சலுகைகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அது உங்களுக்கு தேவையான, வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களுக்கான பேக்கேஜ் ஆக இருக்கலாம், அல்லது ஒரு லிவிங் ரூமுக்கு தேவையான ஒரு லிவிங் செட் ஆக இருக்கலாம், அல்லது டைனிங் செட் ஆக இருக்கலாம், என்ன உங்களுக்கு தேவையோ பெட்ரூம் செட் ஆக இருக்கலாம், அதற்கான டீல்ஸ்களை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஃப்ரீ கிஃப்ட்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இது விக்டோரியா உரையாடிய சேலை முன்னிட்டு இவற்றை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் வரவேண்டிய இடம் இலக்கம் 294 வோக்க டிரைவ் பிராம்டனில் அமைந்திருக்கிறது. இப்பொழுது சூக்கணைந்திருக்கிறார். வணக்கம் சார்.
14: வணக்கம் வணக்கம் வணக்கம் டு எவ்ரிவன். இட்ஸ் எ கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். சோ யூ நோ வேர் டு கம். 294 வோக்க டிரைவ் வாங்கோ வாங்கோ வாங்கோ எவ்ரிவன் டு கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் டு கிராப் யுவர் டீல்ஸ் பிகாஸ் இஸ் விக்டோரியா டே, விக்டோரியா டே, விக்டோரியா டே. லாங் வீக்கெண்ட் சேல் சேல் சேல். பிக் பிக் கிஃப்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ, பிக் பிக் டிஸ்கவுண்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அட் 294 வோக்க டிரைவ் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். விக்டோரியா டே, விக்டோரியா டே, லாங் வீக்கெண்ட் சேல், விக்டோரியா டே, லாங் வீக்கெண்ட் சேல். பிக் மலிபு, பிக் மலிபு, பிக் மலிபு, பிக் பிக் டிஸ்கவுண்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அட் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். இஃப் யூ கைஸ் லுக்கிங் ஃபார் பவர் ரிக்ளைனர் சோஃபா செட், பவர் ரிக்ளைனர், யூ நீட் பிளாக் கலர், யூ நீட் பிரவுன் கலர், டூ கலர் ஆப்ஷன், லெதர் லெதர் லெதர் ரிக்ளைனர் சோஃபா செட், ஃபுல்லி லோடட் பவர் ரிக்ளைனர், பவர் ஹெட்ரெஸ்ட், எல்இடி லைட்ஸ், வயர்லெஸ் சார்ஜர், ஆர்ம் ஆப் ஸ்டோரேஜ், கப் ஹோல்டர், ஃபுல்லி லோடட் பவர் பவர் பவர் ரிக்ளைனர் சோஃபா செட், சோஃபா அண்ட் லப்சிட், பவர் ரிக்ளைனர், பவர் ஹெட்ரெஸ்ட். ரெகுலர் பிரைஸ் வாஸ் $3,500, $2,500, $2,000, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500, $1,500 you will get 49.99. Who will come first? First 10 customers get big screen LED TV, television TV, free, free, free. You will buy power recliner sofa set 49.99, fully loaded sofa and luxury, and first 10 customer get big screen LED TV absolutely free. Now come fast, bring your car at 294 Walker Drive, Grand Home Furniture, Grand Home Furniture. If you guys looking for real marble dining table, real marble table, plus 6 chair, real marble table, plus 6 chair, regular price was $1,500 for today only, Victoria Day, long weekend special, real marble table, plus 6 chair, just for $499, real marble table, plus 6 chair, $499, and you will get microwave, free, free, free. Now you know where to come. 294 Walker Drive. So main intersection is Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Walmart. So it's a Grand Home Furniture. 294 Walker Drive. 294 Walker Drive. Grand Home Furniture. Buy any bedroom set, get a TV free. Buy any dining table set, get a microwave free. Buy any sofa set, get a big screen TV, television free. Gift with every purchase. Big, big discount. Up to 90% off. Most of the item up to 90% off. So bring your car fast at 294 Walker Drive. Real marble table plus 6 chair, $499, and you will get microwave free, free, free. Now you know where to come. 294 Walker Drive, Grand Home Furniture, Victoria Day, long weekend. Sale, sale, sale.
13: ஆமா, இப்பொழுது அடுத்த டீலை வழங்கி இருக்கின்றார். பவர் ரெக்ளைனர் சோஃபா செட் பிளாக் அண்ட் ப்ரவுன் கலர் தெரிவிக்க போனது. நீங்கள் பவர் ஹெட்ரஸ்ட் இருக்க போனது, ஹப் ஹோல்டர் எல்இடி லைட்டோடு கூடியது, $3,500 பெருமதியானது, $1,499 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. முதலில் வருகின்ற 10 வாடிக்கையாளர்களுக்கு பிக் எல்இடி டிவி ஃப்ரீயாக வழங்கப்பட இருக்கின்றது. அதே மாதிரி ரியல் மார்பிள் டேபிள் 6 கதிரைகளோடு கூடியது, $1,500 பெருமதியானதை நீங்கள் $499 பெற்றுக்கொள்ள சாப்பிடலாம். மைக்ரோவே அதற்கு ஃப்ரீயாக கிடைக்க போனது. இவை அனைத்தையுமே விக்டோரியா டே சேலாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.
15: ஆமாம், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ் பல்வேறு விதமான சலுகைகள் மற்றும் பரிசல்களுடன் இந்த விற்பனையை மேற்கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் உங்கள் இல்லத்தில் இருந்து கொண்டு பல்வேறு விதமான உலக விடயங்களை, அது கொங்கோவின் கின்சாசாவில் இருந்து வருகின்ற செய்திகள், உகண்டாவின் கம்பாலாவில் இருந்து வருகின்ற செய்திகள், அதே போல இலங்கையின் விக்டோரியா நீர்த்தேக்கத்தின் செய்திகள், அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் அடையாறு ஆற்றில் நிகழ்ந்த சம்பவங்கள் என்று பல செய்திகள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நீங்கள் வீட்டிற்குள்ளேயே இருந்து கொண்டு மிக சௌகரியமாக ஒரு நல்ல சோஃபாவில் இருந்து கொண்டு மிகப்பெரிய டிவியில் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம். அதுவும் ஐபிஎல்லில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டிகளை கண்டுகளிக்க வேண்டும். அதுவும் ஒரு சொகுசான ஒரு லெதர் ரிக்ளைனிங் சோபாவில் நீங்கள் இருந்து கொண்டு மிக பிரம்மாண்டமான டிவியில் பார்க்க வேண்டும் என்றால் அத்தனையையும் ஒரே இடத்தில் நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் நிறுவனம் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 294 வாக்கர் டிரைவ் பிரம்டனில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ் நிறுவனம் உங்களது வீடுகளில் காணப்படுகின்ற லிவிங் ரூம் பர்னிச்சர்ஸையும் டைனிங் ரூம் பர்னிச்சர்ஸையும் பெட்ரூம் பர்னிச்சர்ஸையும் மிக மலிவான விலைகளில் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல வாடிக்கையாளர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். பாரிய வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதுவும் விக்டோரியா டேயை முன்னிட்டு இந்த வியாபாரம் இப்போது களை கட்டி இருக்கின்றது. நீங்களும் ஒருமுறை வருகைதரலாம். இலக்கம் 294 வாக்கர் டிரைவ் பிராம்டனில் அமைந்திருக்கின்றது. நேரில் நீங்கள் வர முடியாவிட்டால் மேலதிக தகவல்களை பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம். அவ்வாறு தகவல்களை பெறுவதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 905-302-94-94. இன்று நாளை என்று அனைத்து நாட்களிலும் நீங்கள் வருகை தரலாம். இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திப்போம்.
12: நன்றி வாசன், நன்றி சுதர்ஷினி அந்த தகவல்களுக்காக.

0: சுயமார் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 12:57 நிமிடமாக இருக்கிறது. ஏஷியன்ஸ் வழங்கும் தகவல்களோடு செந்தில்நாதன் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் செந்தில்நாதன்.
1: ஆமாம், அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். ஏஷியன்ஸ் தருகின்ற இந்த மெகா சேலில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். இந்த மெகா சேல் ஏனென்று சொன்னால், சில நாட்களாக திருத்த விலைக்காக மூடப்பட்டிருந்தது மீண்டும் இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேலை திறப்பு விழாவை முன்னிட்டு இவ்வளவு காலம் வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு அந்த ஆதரவுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாகவும், வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்ற காரணத்துக்காகவும் இந்த மெகா சேல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மெகா சேல் மே 28 வரை தொடரும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஸ்டோர் வைடாக 80% தள்ளுபடியில் நீங்கள் அனைத்தையுமே பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதைவிட ஒவ்வொரு புளோர்லையும் இருக்கின்ற ஆடை வகைகள் மற்றும் சமையல் அறை உபகரணங்கள் அனைத்தையுமே ஒரு குறிப்பிடப்பட்ட பெர்சன்டேஜில் நீங்கள் வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காலையிலிருந்து வாடிக்கையாளர்கள் வந்தவுடனே இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த சேலை தேர்வுகள் தான், அது ஏராளமான தேர்வுகள் வந்திருக்கின்றன. புதிய புதிய வரவுகள் எல்லாம் வந்திருக்கின்றன. ஏராளமான புதிய 2026 புதிய வரவுகள் வந்து குவிந்திருக்கின்றன. இங்கே இந்த செயல்களுக்கான அந்த தளத்திலே டேபிள்கள் வைத்து அந்த டேபிள்களிலே ஒவ்வொரு குவியல் குவியலாக காணப்படுகிறது. வேறு விதமான சாரி வகைகள் அனைத்தையுமே புதிய வரவுகள் என்று பார்க்கும்பொழுது 50% தள்ளுபடியிலே, ராஜ்குரு டிசைனர் சாரிகளாக இருந்தாலும் சரி, ஏனைய புதிய சாரிகளாக இருந்தாலும் 50% தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதைவிட சில சாரி வகைகள் 50-60% அவையவை என்று சொன்னால், இப்பொழுது கொட்டன் சாரிகள் மற்றும் செமி சில்க் சாரிகள் மற்றும் கல்யாண சாரிகள், சில்க் கொட்டன் சாரிகள், மைசூர் சில்க் சாரிகள், இதைவிட மகேஸ்வரி சாரிகள் மற்றும் நயன்தாரா சில்க் கொட்டன் சாரிகள் அனைத்துமே 50-60% தள்ளுபடியிலே விற்பனை செய்கிறார்கள். இதோட காஞ்சிபுரம் சாரிகள் ஏராளமான தெரிவுகள் இருக்கின்றன. ஏராளமான நிறங்களிலே, புதிய புதிய டிசைன்களிலே, எங்குமே கிடைக்காத ஜுனிக்கான டிசைன்களில் கூட இங்கே இருக்கின்றன. அவை 40-70% தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது திருமண வைபவங்கள் எல்லாம் கோடி காலத்தில் வர இருக்கின்றது. அவற்றுக்கு தேவையான இந்த கூரைச்சேரிகளை நீங்கள் இப்பொழுது வாங்குவது மிக சிறப்பாக இருக்கும். என்று சொன்னால் பின்பு விலை கூடுதலாக இருக்கும். எனவே இந்த செயலிலே நீங்கள் வாங்கிக் கொண்டிருந்தால் நிறைய பணத்தை மிச்சம் பிடிக்கக்கூடிய இருக்கும். அதோடு புத்தம்புது டிசைன்களையும் நீங்கள் வாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்த செயல்களின் விலை $10 இருந்து தொடங்கும்.

0: தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை விட இந்த ஹாப்சாரி மெட்டீரியல் இருக்கிறது 70 வீத தள்ளுபடியிலும், ஹாப்சாரிகள் இருக்கின்றன, ஏற்கனவே இது தைக்கப்பட்ட ஹாப்சாரிகள் இருக்கின்றன, ரெடிமேட் ஹாப்சாரிகள் $200 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதை விட சல்வார் இருக்கிறது 50-60 வீத தள்ளுபடியில் விற்பனை செய்கின்றார்கள். பிரைடல் லெஹங்கா இருக்கிறது 50-80 வீத தள்ளுபடியிலும், கிட்ஸுக்கான சல்வார் லெஹங்கா இருக்கிறது 50-70 வீத தள்ளுபடியிலும், பட்டுப்பாவாடை இருக்கிறது 60 வீத தள்ளுபடியில் நீங்கள் வாங்கலாம். ஏராளமான தெரிவுகள் இருக்கின்றன. பட்டுப்பாவாடை பல நிறங்களிலே பலவிதமான டிசைன்களில் இங்கே இருக்கின்றன. அதைவிட அந்த 40 Pro இவற்றை கூட சிறுமிகளுக்காக நீங்கள் வாங்கி செல்லலாம். அதோடு ஹொட்டன் பிளவுசஸ் இருக்கிறது வித்தவுட் லைனிங்கோடு நீங்கள் 3-10 இருக்கும், ஃபேன்சி பிளவுசஸ் இருக்கிறது 15 இருக்கும், அதோடு ஹொட்டன் அண்டர் ஸ்கர்ட் இருக்கிறது 6-99 சட்டன் அண்டர் ஸ்கர்ட் இருக்கிறது 10 இருக்கும் நீங்கள் வாங்கலாம். லைனிங் மெட்டீரியல் இருக்கிறது 1m 199 நீங்கள் வாங்கலாம். நீங்கள் வாங்குகின்ற ஆடுகளை கேட்டவாறு இமிட்டேஷன் ஜுவல்லரிகள் இருக்கின்றன 60 வீத தள்ளுபடியில். அதற்கென்று ஒரு தளம் இருக்கிறது, அந்த தளத்திலும் கூட உங்களுக்கு உதவி செய்வதற்காக பல பணியாளர்கள் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதைவிட ஆண்களுக்கான ஆடைகள் 60 வீத தள்ளுபடியில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அனைத்து விதமான சிறப்பாக பார்க்க வேண்டும் சொன்னால் இந்த சர்வாணி 60 வீத தள்ளுபடியில் விற்பனை செய்துகின்றார்கள். மற்றது சரம் 2-10 இப்படி ஆண்களுக்கான வேட்டி சால்வை ஷர்ட் வகைகள் பேண்ட்ஸ் வகைகள் அனைத்துமே மிக மிக குறைந்த விலையிலே வாங்கிக் கொள்ளலாம். வரவண்டிய இடம் இலக்கு 36-2 லோரன்ஸ் அவனி மாக்கமல் லோரன்ஸ் தந்து விலை இருக்கும். ஏசியன்ஸுக்கு பாருங்கள், வந்து பாருங்கள். இன்றிரவு 9 வரை தொடரும். இந்த மலைவீட்டுடன் வருகின்ற 28 வரை தொடர இருக்கிறது. காலை 11 முதல் 9 வரை வாரத்தில் 7 திறந்திருக்கும் என்ற தகவலுடன் நாங்கள் விடைபெற்று மீண்டும் சந்திக்க போகிறோம். நன்றி பிரியா.
1: நன்றி செந்தில்நாதன். அந்த தகவல்களோடு இணைந்திருந்தமைக்காக நேரம் இப்பொழுது 1:01.
2: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்எல் செய்திகளுக்கு முதலிடம்.
1: தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். ஒற்றுமை இல்லையென்றால் தேசிய மக்கள் சக்தி அரசை மாகாண சபைகளை கைப்பற்றும் சூழல் உருவாகும் என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வன்னி பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடிக்கலநாதன் தெரிவித்துள்ளார். ஈரானிய போர் மற்றும் உலகளாவிய பொருளாதார அழுத்தங்களின் காரணமாக இலங்கையில் தனியார் துறைக்கான வங்கிக் கடன் பெறுதல் அதிவேகமாக உயர்ந்துள்ளது. விமான எரிபொருள் மீதான மதிப்பு கூட்டல் வரியை 25%-7% குறைப்பதாக இந்திய அரசு அறிவித்துள்ளது. கனடாவின் குடிவரவுத்துறையில் பணியாற்றும் சில ஊழியர்கள் தொடர்பான பல்வேறு ஒழுங்கீனங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்திடமிருந்து 200 விமானங்களை சீனா வாங்க ஒப்புதல் அளித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
3: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்
1: FM 101.3 அலைவரிசையில் சுயமார தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெளியில் ஒரு நல்ல காலநிலை இருக்கு. அப்பா, இப்படி சூரியனை பார்க்குறதே இவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஆனால் வீட்டு வாசலில் அந்த முற்றத்தில் இல்லாவிட்டால் அந்த போட்டிக்கோவில் எங்கேயாவது அந்த படிக்கட்டில் உட்கார்ந்து இந்த வெயிலை அனுபவிக்கிறதே அவ்வளோ நல்லா இருக்கு. சரி, டொரண்டோவினுடைய வெப்பநிலை எவ்வளோ தெரியுமா? 25 செல்சியஸாக பதிவாகி இருக்கிறது. இன்றைக்கு நாள் முழுக்கவுமே 27 செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் எதிர்பார்க்கலாம். இது என்ன பிரமாதம்? நாளைக்கு 30 செல்சியஸில் வெப்பநிலை இருக்க போகிறது. மகிழ்ச்சியாக அந்த வெப்பநிலையை நீங்கள் வந்து உணர வேணும். அதே நேரம் இந்த மனத்தில் அது கனசுரனை தந்து நம்மோடு கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் இணைந்திருக்க போகிறார்கள். அவர்கள் வழங்கும் தகவல்களோடு சுதர்ஷினி மற்றும் வாசு. வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் வாசன். வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் வாசன். இணைப்பில் இருக்கிறீர்கள், பேசலாம். அவர்கள் பேசுவதாக இல்லை, அழைப்பினை ஏற்படுத்துங்க. 4165930055க்கு யார் நிகழ்ச்சியினுடைய முதல் நேயர்? வணக்கம். வணக்கம் புருஷோத்தமன், நான் நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நன்றி. நான் பாடல் நினைப்பதெல்லாம் சேர்ப்படுத்த அன்பே கண்களாலே என்ற பாடல்,
1: அது ஒரு அழகான பாட்டு உங்களுக்காக வருது. நன்றி.
4: நீங்கள் இந்த கோடையை பற்றி வெயில பெட்டின்னு அதுக்கு கண்ணும் வேணும் தானே பதக்கம் அது பிறந்தது. நன்றி.
1: நன்றி இணைந்து கொண்டமைக்காக. மறுபடியும் ஒருமுறை சுதர்ஷினி மற்றும் வாசனை இணைத்துக் கொள்ள முயற்சி செய்யலாம். வணக்கம் இருவருக்கும்.
5: மேடம் வணக்கம். மேடம் ஆமாம், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இலக்கம் 294 வோக்கர் டிரைவ் பிராம்டனில் அமைந்திருக்கிறது. கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் விக்டோரியா டே சேல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த சேலில் நீங்களும் பயன்பெற வேண்டும் என்றால் அங்கே வேல்மார்ட் பிளாசா, குயின் வேல்மார்ட் பிளாசா, அதற்கு பின்புறத்திலே அமைந்திருக்கிறது கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். அங்கே வரும்பொழுது அந்த சலுகைகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொலைபேசி இலக்கம்
6: 294 Walker Drive, Grand Home Furniture, Grand Home Furniture. Today special, special, special. Victoria Day, Victoria Day, Victoria Day, Victoria Day. Long weekend, sale, sale, sale, sale, sale happening at Grand Home Furniture, 294 Walker Drive. Special gift, special gift, special discount is waiting for you at 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive. If you guys need Canadian made, customized Canadian made sofa set, fully customized, you make in leather, fabric, velvet, whatever you want to make it, fully customized Canadian made sofa and luxury choice of color, need hard foam, soft foam, fully customized Canadian made sofa and luxury. The regular price was $2,000 illa $1,500 illa $1,200 illa $1,000 illa $900 illa $800 illa. Canadian made sofa and luxury choice of color, fully customized, $799. Canadian made sofa set, $799. And you will get glass modern coffee table absolutely free. Coffee table free, free, free. So Canadian made customized sofa set, sofa and lapstead, $799. And you will get coffee table absolutely free. If you guys looking for solid wood dining table, solid wood dining table, table plus 6 chair, table plus 6 chair, just for $399. Solid wood table plus 6 chair, $399, and you will get air fryer free, free, free. It's a big showroom, big furniture showroom waiting for you. Victoria Day long weekend special gift discount is waiting for you at 294 Walker Drive. So our address is 294 Walker Drive, 294 Walker Drive, Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Walmart. If you need queen size mattress, queen size orthopedic deluxe mattress, regular price $500. Victoria Day long weekend special queen size mattress $99 only, queen size mattress $99 only. So you know where to come. 294 Walker Drive, Grand Home Furniture, Grand Home Furniture, Grand Home Furniture. Victoria Day, Victoria Day, Victoria Day, long weekend, long weekend, sale, sale, sale, sale. Nandri to everyone.
5: இப்பொழுது மூன்று விதமான சலுகைகளை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். கெனேடியன் மேட் சோஃபா, லெதராக இருக்கலாம் அல்லது ஃபேப்ரிக்காக இருக்கலாம். சோஃபா மற்றும் லவ் சீட் கிட்டத்தட்ட $2,000 பரமதியானது. நீங்கள் $799 பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் கிளாஸ் மோடர்ன் காஃபி டேபிள் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க போகிறது. அடுத்தது வந்து சொலிட் வுட் டைனிங் டேபிள், 6 கதிரைகளோடு கூடிய சொலிட் வுட் டைனிங் செட் $399 பெற்றுக்கொள்ளலாம். ஏர் ஃப்ரையர் ஃப்ரீயாக கிடைக்க போகிறது. குயின் ஆர்த்தோபெடிக் மேட்ரஸை $500 பெறுமதியானது. குயின் ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ் வந்து $500 பெறுமதியானதை நீங்கள் $99 பெற்றுக் கொள்ளலாம். அவற்றை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள்
7: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ். இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள பிராம்டன் வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ் உங்கள் இல்ல கனவுகளை நனவாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். விக்டோரியா டே முன்னிட்டு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சேல்ஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்களும் வரலாம். இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், பிரம்டனில் அமைந்திருக்கின்ற கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ். இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி. இணைந்து கொண்ட அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக ஒலிக்க ஆரம்பிக்கிறது உன்னி கிருஷ்ணன் மற்றும் சுனலதா குரலில் பாடல்.

0: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் ஒரு மணி 14 நிமிடமாக இருக்கிறது. இந்த நேரம் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் தகவல்களோடு சுதர்ஷினி மற்றும் வாசன். வணக்கம் இருவருக்கும்.
1: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். ஆமாம், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் விக்டோரியா சேலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த சலுகைகளில் நீங்களும் பயன்பெற வேண்டுமென்றால் உடனடியாக வாருங்கள். இலக்கம் 294 வோக்கர் டிரைவ், பிராம்டனில் அமைந்திருக்கின்ற கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு சில சலுகைகள் வந்து முதலில் வருகின்ற 10 வாடிக்கையாளர்கள், முதலில் வருகின்ற 5 வாடிக்கையாளர்கள் அப்படி சொல்லி சில சலுகைகள் இருப்பதனால் அதனை தவற விடுவீர்கள். ஆகவே நீங்கள் முந்திக் கொண்டு வர வேண்டும். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் இலக்கம் 294 வோக்கு டிரைவ், பிராம்டனில் அமைந்திருக்கிறது. குயின் வேல்மார்ட் பிளாசா இருக்கிறது. அந்த வேல்மார்ட் பிளாசாவிற்கு பின்புறத்திலேயே அமைந்திருக்கிறது கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். இவ்வளவு சுக்கணைந்திருக்கிறார். வணக்கம் சார்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் டு எவ்ரிவன். இட்ஸ் எ கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். விக்டோரியா டே, விக்டோரியா டே லாங் வீக்கெண்ட் சேல் ஹேப்பனிங் அட் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். சோ யூ கைஸ் நோ அவர் அட்ரஸ் நவ, 294 Walker Drive is our address. Grand Home Furniture, Victoria Day, Victoria Day, long weekend sale. So it's a big Malibu, big Malibu, big Malibu, big big sale, big big discount, big big gift is waiting for you. Now bring your car fast, fast, fast at Grand Home Furniture, 294 Walker Drive, 294 Walker Drive. If you guys looking for bedroom set, today is a special deal, special deal. Now I can give you a deal on master bedroom. Bedroom set, king size bedroom set with hydraulic storage. So king size bed, bed have LED light, bed have headboard in leather, hydraulic storage, king size bed, white color lacquer finish bed, dresser have soft close drawers, the LED light, mirror have LED light, nightstand have LED light, wireless charger. So king size lacquer finish bedroom set with hydraulic storage, dresser, mirror with side table, king size Italian bedroom set with hydraulic hydraulic storage. The regular price was $4,000, but Victoria Day long weekend special only for today, complete bedroom set $1,499, less than $1,500, you will get king size white color lacquer finish bedroom set with the hydraulic storage. Not only bed, king size bed with the hydraulic storage, dresser, mirror with side table, $1,499. And first 10 customer who will come right now, get big screen LED TV, television LED TV absolutely free. So king size complete bedroom set $1,499 with the hydraulic storage, and you will get big screen TV free. Now you know where to come. So the address is 294 Walker Drive. If you need any furniture, bedroom set, sofa set, dining table, coffee table, big, big discount, big, big gift is waiting for you. And bring your car fast, fast, fast and grab your deals, grab your gift at 294 Walker Drive, king size hydraulic bedroom set complete $1,499, and you will get big screen TV free. If you guys looking for real marble dining table plus 6 chair, velvet designer 6 chair, real marble table plus 6 chair, regular price was $1,500, only for today, real marble table plus 6 chair $499, real marble table plus 6 chair $499, and you will get today, only for today, you will get a microwave free. Real marble table plus 6 chair $499, and you will get microwave free. Now you know where to come. 294 Walker Drive. So main intersection is Queen and Gateway is the main intersection. We are located back side of the Queen Walmart, Grand Home Furniture, 294 Walker Drive, Brampton, 294 Walker Drive. For more information, direction, you will call us right now, 905-302-9494. So our address, 294 Walker Drive, Grand Home Furniture, Victoria Day, long weekend, sale, sale, sale. Nandri to every one.
1: இப்பொழுது இட்டாலியன் பெட்ரூம் செட்டுக்கான டீலே வழங்கி இருக்கின்றார். கிங் பெட் எல்இடி லைட்டோடு கூடியது, ஹெட்போர்ட் லெதரோடு கூடியது, லைட்ஸ் இருக்க போனது, ஸ்டோரேஜோடு கூடியது, கிட்டத்தட்ட 4000 டாலர்ஸ்கள் கிங் பெட் செட் இருக்க போது, அப்படியே பெட்ரூமுக்கான அந்த செட் ஆக இருக்க போனது. 4000 டாலர்ஸ்கள் பெருமதியானது. நீங்கள் 1499 டாலர்ஸ்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். முதலில் வருகின்ற 10 வாடிக்கையாளர்களுக்கு பெரிய டிவி ஃப்ரீயாக கிடைக்க இருக்கின்றது. அதே மாதிரி ரியல் மார்பிள் டைனிங் டேபிள் செட், 6 கதிரைகளோடு கூடிய ரியல் மார்பிள் டைனிங் டேபிள் செட், 1500 டாலர்ஸ்கள் பெருமதியானது. 499 டாலர்ஸ்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். மைக்ரோவே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க இருக்கு.
3: இவற்றையெல்லாம் நீங்கள் ஒரு இடத்திலேயே கொள்ளிடம் செய்யக்கூடிய வாய்ப்பை வழங்குகின்றது கிராண்ட் கோம் பர்னிச்சர். இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், பிரம்டனில் அமைந்திருக்கின்றது. விக்டோரியா டேயை முன்னிட்டு பல்வேறு விதமான சலுகைகள் மற்றும் பல்வேறு பரிசுகளுடன் இந்த விற்பனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது பல பிரதேசங்களிலிருந்தும் வாடிக்கையாளர்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கின்றார்கள். நீங்களும் ஒரு முறை வருகை தந்து இங்கு உங்கள் இல்லத்தில் நீங்கள் மிக நீண்ட நாட்களாக கொள்ளடம் செய்ய வேண்டும் என்று எண்ணி இருந்த பல்வேறு விதமான தளபாடங்கள், அது உங்களது தேவைகளை நிறைவேற்றக்கூடிய இந்த கோடைகால கொண்டாட்டங்களுக்கு வேண்டிய பல்வேறு தளபாடங்களை நீங்கள் கொள்ளடம் செய்யலாம். மறவாதீர்கள், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், பிராம்டனில் அமைந்துள்ள கிராண்ட் கோம் பர்னிச்சர் உங்கள் பிரம்மாண்டமான இல்லத்தின் அந்த கனவுகளை நினைவாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் கிராண்ட் கோம் பர்னிச்சர் நிறுவனம். இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி இணைந்து கொண்டு அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக. யார் இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்?
4: கண்ணன் பேசுறேன். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறேன் கண்ணன். எப்படி இருக்கிறீங்க நீங்க?
4: நாங்களும் நலமா இருக்கிறோம்.
0: என்ன பாடல் வேணும்?
4: பாடல் அந்த நெச்சுவனை முகந்தாய் திரைப்படத்தில இருந்து இருப்பாய் தமிழா நெருப்பாய் என்ற பாட்டு.
0: அந்த பாட்டு உங்களுக்காக வருது. டி மானன் இசையில் நன்றி இணைந்து கொண்டமைக்கு
4: நன்றி. நன்றி, வணக்கம்.

0: என்ற மே மாதம் 17 திகதி இந்த பாடல் மிக மிக நமக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய பாடல் இந்த நாளை பொறுத்த வரைக்கும். ஆக இந்த நேரம் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் வழங்கும் தகவல்களோடு சுதர்ஷினி மற்றும் வாசன் வணக்கம் இருவருக்கும்.
1: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். ஆமாம், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் இலக்கம் 294 வோக்கர் டிரைவ் பிராம்ப்டனில் அமைந்திருக்கின்றது. கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் குயின் மற்றும் கேட்பே சந்திப்புக்காரருக்கு அமையில் விக்டோரியா சீலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், அதாவது அவர்களுடைய இடத்தை கண்டுபிடிப்பதில் சந்தேகங்கள் இருக்கலாம், அல்லது அவர்கள் சொல்லுகின்ற தகவல்களில் சந்தேகங்கள் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு விருப்பமானது இங்கே இருக்குதா அப்படி சொல்லி நீங்கள் பார்க்க ஆசைப்படலாமா, கேட்க அதை கேட்டுவிட்டு வரலாம் அப்படி சொல்லி யோசிப்பீர்கள், அதற்கெல்லாம் தொலைபேசி இலக்கம் இருக்கின்றது. தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் அழைத்து பேசலாம். 905-302-9494 இப்பொழுது சூக்கடைந்து இருக்கிறார். அடுத்த டீல் என்ன சொல்ல போகின்றார்? வணக்கம் சார்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் டு everyone. It's a grand home furniture, grand home furniture, grand home furniture. No, you know guys, now you know the address 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive. So it's a Victoria Day, Victoria Day, Victoria Day. Long weekend sale, sale, sale, sale happening at Grand Home Furniture. Big, big discount is waiting for you. Big, big gift is waiting for you at 294 Walker Drive, 294 Walker Drive. Grand Home Furniture, Grand Home Furniture, Grand Home Furniture. If you guys looking for any bedroom set, sofa set, dining table, coffee table, mattress, then bring your car fast at 294 Walker Drive, because today big, big discount is waiting for you. Big, big gift is waiting for you at 294 Walker Drive, Grand Home Furniture. If you need any direction, if you need any information, just call us right now, 905-302-9494, 905-302-9494, or you will come at Grand Home Furniture, a sober address, 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive. If you guys looking for queen size mattress, queen size orthopedic deluxe mattress, the regular price was $500 for today only, Victoria Day long weekend special only for today. Queen size orthopedic deluxe mattress, regular price was $500, $500, $400, $300, even $200, queen size orthopedic deluxe mattress just for $99 only. You will get queen size orthopedic deluxe mattress, $99 only. If you guys looking for solid wood coffee table, solid wood coffee table, regular price was $500 for today only, solid wood coffee table regular price was $500 for today only, $99 solid wood coffee table, $99, and you will get both side table absolutely free. Buy coffee table $99 and you will get two side table free. So these are deals for you waiting at Grand Home Furniture, 294 Walker Drive, 294 Walker Drive. If you guys looking for solid wood dining table, table plus six chair, $399. Solid wood table plus six chair, $399. And you will get microwave free, free, free. If you guys looking for king size hydraulic bedroom set, king bed have LED light, king bed with hydraulic storage, dresser have LED light, dresser have soft closer drawers, mirror have LED light, nightstand have wireless charger. So king size bed, white color lacquer finish, hydraulic storage, LED light, dresser, mirror with side table, the regular price was $4,000 only for today, Victoria Day long weekend special, $14.99. You will get king size white color lacquer finish bedroom set, $14.99, less than $1,500. Guys, come grab your deals, $14.99, and you will get a big screen LED TV, television TV, free, free, free. Now you know where to come. 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive, Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Walmart, Grand Home Furniture, 294 Walker Drive, Brampton. For more information, you will call us right now, 905-302-9494. Grand Home Furniture, Grand Home Furniture, 294 Walker Drive, Victoria Day, Victoria Day, long weekend, sale, sale.
1: மைக்ரோவேவ் உங்களுக்கு இலவசமாக கிடைக்க போனது. அது போல கிங் பெட் முதலிலும் சொல்லியிருந்தோம், கிங் பெட் இட்டாலியன் ஸ்டைல் கிங் பெட் செட் வந்து $4,000 பரமதியானது. 1499 பெற்றுக் கொள்ளலாம். முதலில் வருகின்ற 10 வாடிக்கையாளர்களுக்கு பிக் ஸ்கிரீன் டிவி ஃப்ரீயாக கிடைக்க இருக்கின்றது. இவற்றை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள்
3: இலக்கம் 294 வாக்கர் டிரைவ் பிரம்ப்டனில் அமைந்துள்ள கிராண்ட் காம் ஃபர்னிச்சர் நிறுவனத்தினர். கிராண்ட் காம் ஃபர்னிச்சர் நிறுவனத்தினர் விக்டோரியா டேயை உங்களுடன் இணைந்து செலிபிரேட் பண்ணிக் கொண்டிருக்கின்றார்கள். எப்படி என்றால், இந்த மே மாதத்தின் 24 தேதி விக்டோரியா மகாராணியின் பிறந்த நாளை ஒட்டி கனடாவில் வருடாந்தம் இந்த விக்டோரியா டே மிக சிறப்பாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலும் இல்லாத அளவு விக்டோரியா டேயை கனேரிய நாட்டில் மே மாதத்தின் 3 திங்கட்கிழமை இவ்வாறு மிக பிரம்மாண்டமான விடுமுறை நாளாக கொண்டாடுவார்கள். கோடை காலத்தின் மிக ஆரம்பமான நாளாகவும் இந்த நாள் இருப்பதனால் நீங்கள் இந்த நாளிலே பல்வேறு விதமான புதுமைகளை, புதிய விடயங்களை உங்கள் வில்லங்களில் மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பீர்கள். கோடைகால கொண்டாட்டங்களில் மூழ்கியிருப்பீர்கள். ஆகவே உங்களது இல்லத்தின் கோடைகால கொண்டாட்டத்தை நீங்கள் மேலும் ஒருபடி பிரம்மாண்டமான முறையில் நீங்கள் மாற்ற வேண்டுமென்றால் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் வழங்குகின்ற இந்த தள்ளுபடி விலைகளுடனான தளபாடங்களும் உங்கள் இல்லத்தில் இருப்பது சிறப்பை தரும். ஆகவே நீங்கள் இலக்கம் 294 வாக்கர் டிரைவ் பிராம்டனில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸுக்கு வருகை தந்தால் உங்கள் இல்லத்தின் நிறம், இல்லத்தின் அளவு, உங்கள் இல்லத்திற்கு வேண்டிய தளபாடங்களை மிக இலகுவாக தெரிவு செய்து கொள்ள முடியும். கஸ்டம் மேட் தளபாடங்களும் இங்கே இருக்கின்றன. ஏற்கனவே பல்வேறு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பிராண்ட் சார்ந்த தளபாடங்களும் இருக்கின்றன. அவற்றை நீங்கள் கொள்ளளவு செய்கின்ற போது உங்களுக்கு பல்வேறு விலை சலுகைகளை வழங்குகின்றார்கள். பேரம் பேசல் முறைகள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, பரிசு பொதிகளும் உங்களுக்கு காத்திருக்கின்றன. ஆகவே இந்த நாளை நீங்கள் இனிமையான நாளாக மாற்றுவதற்கு கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் உங்களுக்கு வேண்டிய, உங்களது இல்லத்திற்கு வேண்டிய தளபாடங்களை மிக மலிவான விலைகளில் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ். இப்பொழுது விடைபெற்று பாடலை தொடர்ந்து சந்திப்போம்.
0: நன்றி இணைந்து கொண்ட தகவல்களை பகிர்ந்தமைக்காக. யார் இந்த நேரம் அழைப்பில்? வணக்கம்.
4: வணக்கம் மேடம், நான் திலகவதி அமுதராஜா பேசுறேன். மதிய வணக்கம் பிரியாவுக்கு. இப்படி நிலமா இருக்கிறீங்களாடா?
0: நலமாக இருக்கிறோம் திலகவதி அமுதராஜா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நலமா இருக்கிறேன்டா. உங்களோட நிகழ்ச்சிகளோட நேற்று கூட சந்திக்கல, கொஞ்சம் பிஸியா போச்சு. பிஸியா போயில வீட்டா நின்னா லேட்டா போச்சு. உங்களோட லைன் கிடைக்க கசப்பு.
0: சமைச்சிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா?
4: ஐயோ, சமையல் முடிஞ்சது. மட்டன் கறி, ரசம், கத்திரிக்காய் கறி, அதோட இன்னைக்கு அதையும் சமைச்சு கொண்டிருக்க இளையவள் அடிச்சா வர சொல்லி போடும். அதோட மூத்தவ பிள்ளைகளும் பெரியனும்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, இப்படியே கொண்டாடுங்க. என்ன பாடல் வேணுமம்மா?
4: இன்னைக்கு நான் அனைத்து மக்களுக்காகவும் இந்த லாங் வீக்கெண்ட், நாளைக்கு வேலை இல்லையா, இன்றைக்கு கொஞ்சம் நல்ல உசாரா சிறப்பா கொண்டாடுவோம் நினைக்கிற மக்களுக்காகவும் நான் கேட்கும் பாடல் புருஷலட்சணம் படத்துல செம்பட்டு பூவே பெண்பட்டு பூவே என்ற பாடலை
0: அனைத்து உங்களுக்காகவும் நீங்க விரும்பி கேட்டு எல்லாருக்காகவும் வருது. நன்றிமா இணைந்து கொண்டதுக்கு.
4: நன்றி, வணக்கம் மேடம். என்ஜாய் யுவர் லாங் வீக்கெண்ட் ஃப்ரீ ஆகும்.
0: நன்றிமா.

0: ஒரு பாட்டை எஸ்பிபி மற்றும் சித்ரா குரலில் ஒலித்தோய்ந்திருக்கிற நேரம் 1:39 நிமிடமாக இருக்கிறது. இந்த நேரம் கிராம் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் தகவல்களோடு சுதர்ஷினி மற்றும் வாசன். வணக்கம் இருவருக்கும்.
1: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். ஆமாம், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் விக்டோரியா டே சேல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெளியில் சென்று கொண்டிருப்பீர்கள், கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். இன்றைய தினம் வருபவர்களுக்கு, அதாவது சில சலுகைகள் வந்து முதலில் வருகின்ற 5 வாடிக்கையாளர்கள், சில சலுகைகள் முதலில் வருகின்ற 10 வாடிக்கையாளர்கள், அப்படி சொல்லி குறிப்பிட்ட அளவு வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே சலுகைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பாருங்கள், இலக்கம் 294 வோக்கர் டிரைவ் பிராம்டனில் அமைந்திருக்கின்ற கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் நிறுவனத்திற்கு தொலைபேசி இலக்கம் 905-302-9494. இவ்வளவு சோக்கணைந்திருக்கிறார். வணக்கம் சோக்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் டு எவ்ரிவன். இட்ஸ் a grand home furniture, grand home furniture, grand home furniture. So you know our address 294 Walker Drive, 294 Walker Drive, Victoria Day, Victoria Day, Victoria Day. Long weekend sale, long weekend sale. Big big discount is waiting for you. Big big discount, big big gift is waiting for you at 294 Walker Drive, 294 Walker Drive, grand home furniture, grand home furniture. Victoria Day, Victoria Day, Victoria Day. Long weekend sale, sale, sale. So you know where to come, 294 Walker Drive. If you guys looking for solid wood queen size bedroom set, now I can give you deal. Rustic artistic look, so rustic look bedroom set, solid wood bedroom set, queen size bed, dresser, mirror with side table, black handles. So queen size solid wood bedroom set, the regular price was $2,000. For today $2,000 illa, $1,500 illa, $1,300 illa, $1,000 illa, $900 illa, $800 illa, $700 illa. Queen size rustic look solid wood bedroom set, queen bed, dresser, mirror with side table, complete bedroom set, just for $599. You will get a solid wood bedroom set, rustic look, $599, and you will get queen size mattress free, and you will get queen mattress absolutely free. So queen size solid wood bedroom set, complete bedroom set, $599, and you will get queen size mattress absolutely free. If you guys are looking for leather, leather, leather recliner sofa set, fully loaded power recliner, power headrest, LED lights, wireless charger, cup holder, storage, fully loaded power recliner, power headrest, it's come in true color. You will take true color. You need brown color, black color, two color option. Power recliner sofa set, power headrest, LED lights, wireless charger, cup holder, arm map storage, fully loaded power, power, power recliner sofa set, brown and black color, leather, leather, leather recliner, recliner sofa set, sofa and luxury, fully loaded, regular price was $3,500, only for today, Victoria Day long weekend special, the regular price was $3,500 for today only. $1,299, you will get power recliner sofa set, fully loaded. You will google it, the model transformer, model number transformer, transformer, transformer power recliner sofa set, only for today, only for today, fully loaded power recliner sofa set, $1,299, power recliner, power headrest, fully loaded sofa and lapsed, $1,299. So you know where to come. So now you go, all guys know where to come. 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive. Queen and Gateway, Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Walmart. For more information, direction, you will call us right now, 905-302-9494. So address is 294 Walker Drive, 294 Walker Drive, grand home furniture, grand home furniture, grand home furniture. Victoria Day, Victoria Day, Victoria Day, long weekend sale, sale, sale, sale, sale. Nandri to every want all the listeners, CMR listeners, one go at Grand Home Furniture, 294 Walker Drive, Victoria Day, long weekend, sale.
1: ஆமாம், இப்பொழுது சொலிட் வுட் குயின் பெட்ரூம் செட்டுக்கான டீலை வழங்கியிருக்கின்றார். பிளாக் கலர் 2000 டாலர்ஸ்கள் பெறுமதியானது, 599 டாலர்ஸ்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். மெட்ரஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போனது. அதே மாதிரி லெதர் சோஃபா செட் பிரவுன் மற்றும் பிளாக் கலரில் இருக்கின்றது. எல்இடி லைட், வயர்லெஸ் சார்ஜர், கப் ஹோல்டர், ஸ்டோரேஜோடு கூடியது. சோஃபா லவ் சீட் 3500 டாலர்ஸ்கள் பெறுமதியானது, 1299 டாலர்ஸ்களுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
3: 294 வாக்கர் டிரைவ், பிராம்டனில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் உங்கள் இல்லத்தின் பிரம்மாண்டத்தை மீண்டும் ஒருமுறை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸின் தளபாடங்கள் மூலம் உங்கள் இல்லத்தை நிறைவுபடுத்துங்கள். விக்டோரியா டே முன்னிட்டு பல்வேறு விதமான சலுகை விலையில் இங்கே தளபாடங்கள் விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், பிராம்டனில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸின் தளபாடங்கள் மூலம் உங்கள் இல்லத்தின் பிரம்மாண்டத்தை மேலும் ஒருபடி மேலுயர்த்தலாம். இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி. இணைந்து கொண்ட தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக, மேலதிக விவரங்களுக்காக இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம். ஒலிக்க ஆரம்பிக்கிறது பாடல். இது ஹரிஹரன் மற்றும் ஹரிணி குரல். பாடல் கேட்டுக்கொண்டே அழைப்பை ஏற்படுத்துங்க. 4165935 4165935 க்கு.

0: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நிறைவு தகவலுக்காக நாங்கள் சுதர்ஷினி மற்றும் வாசனை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம்.
1: மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். மாமா, இன்றைய நாளுக்கான நிறைவு தகவலோடு இணைந்திருக்கின்றோம். நாங்கள் இருந்து விடைபெற்று சென்றாலும் உங்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் இருக்க போனது. அதைவிட நாளைய நாள் இந்த கிழமை முழுவதுமே நீங்கள் சலுகைகளை நீங்கள் பேரம் பேசலின் மூலமாக பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். வாருங்கள், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் இலக்கம் 294 வோக்கர் டிரைவ் பிராம்ப்டனில் அமைந்திருக்கின்றது. கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், தொலைபேசி இலக்கம் 905-302-9494. இப்பொழுது சூக் இணைந்திருக்கிறார். வணக்கம் சூக்.
2: வணக்கம், வணக்கம், வணக்கம் டு எவ்ரிவன். இட்ஸ் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். சோ யூ நோ அவர் அட்ரஸ், 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive. So it's a grand, grand, grand home furniture. It's a Victoria Day, Victoria Day, Victoria Day. Long weekend sale, sale, sale at Grand Home Furniture. If you like, if you guys looking for any furniture, you know, you guys need bedroom set, sofa set, dining table, coffee table. Big sale, big sale, big discount, big gift is waiting for you at 294 Walker Drive, 294. For Walker Drive, 294 Walker Drive, Grand Home Furniture. If you guys looking for real marble dining table, real marble table plus 6 chair, velvet 6 chair, real marble table plus 6 chair, 499. Real marble table plus 6 chair, 499, and you will get a microwave free. If you guys looking for queen size bed, queen size bed platform, 299, and you will get queen size mattress free. Queen bed, 299, and mattress free. If you guys looking for solid wood dining table, solid wood table plus 6 chair, 399, and you will get microwave free. If you guys looking for glass modern dining table, table plus 6 chair, 299, and get air fryer free. If you guys looking for solid wood rustic look bedroom set, queen bed, dresser, mirror with side table, 599. Solid wood bedroom set, 599, and you will get queen mattress free. So if you guys looking for solid wood coffee table, $99 only, and you will get both side tables free. Solid wood coffee table, $99, and you will get both side tables free. Now you know where to come. So our address is 294 Walker Drive, 294 Walker Drive, 294 294 294 Walker Drive, 294 Walker Drive. Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Walmart, Grand Home Furniture, 294 Walker Drive. Big Malibu, Big Malibu, Big Malibu, big saving, big saving, big saving waiting for you at 294 Walker Drive. All the CMR listeners, Wango, Wango, Wango, Wango, Wango at Grand Home Furniture, 294 Walker Drive, Victoria Day, long weekend sale, gift with every purchase, buy anything, big discount, big gift waiting for you at 294 Walker Drive, 294 Walker Drive. So our main intersection is Queen and Gateway, Queen and Gateway, Queen Street and Gateway is the main intersection. We are located backside of the Queen Walmart, Queen Walmart, we are located backside of the Queen Walmart. So our address is 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive. Grand Home Furniture, Grand Home Furniture, Grand Home Furniture, Grand Home Furniture. Victoria Day, Victoria Day, Victoria Day, long weekend sale, sale, sale, sale. Nandri to every one.
1: ஆமா, இன்றைய நாளுக்கான நிறைவு தகவல்களோடு இணைந்திருந்தோம். ரியல் மார்பிள் டைனிங் டேபிள் செட் 6 கதிரைகளோடு கூடியது, $499 மைக்ரோவேவ் ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்க போனது. குயின் பெட் $299 மெட்ரஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க போனது. சாலிட் வுட் டைனிங் டேபிள் செட் 6 கதிரைகளோடு கூடியது, $399 மைக்ரோவேவ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போனது. கிளாஸ் மாடர்ன் டைனிங் டேபிள் செட் 6 கதிரைகளோடு கூடியது, $699 ஏர் ஃப்ரையர் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போனது. அதே மாதிரி குயின் சாலிட் வுட் குயின் பெட் செட் $599 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது போல சாலிட் வுட் காஃபி டேபிள் $99 பெற்றுக் கொள்ளலாம். சைட் டேபிள்கள் இரண்டு உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க இருக்கின்றது. இவ்வாறாக சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். விக்டோரியா டேயை முன்னிட்டு இந்த சலுகைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. வாருங்கள், இலக்கம் 294 வோக்கர் டிரைவ் பிராம்ப்டனில் அமைந்திருக்கின்ற கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.

0: ஹோம் பர்னிச்சர் நிறுவனம். அந்த கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் நிறுவனம் இலக்கம் 294 வாக்கர் டிரைவ் பிராம்டனில் அமைந்திருக்கின்றது. விக்டோரியா டே நீங்கள் மிக இனிமையாக கொண்டாடுவதற்கு ஏற்ற வகையில் விக்டோரியா டே விசேட சலுகையில் இந்த பொருட்கள் இப்போது விற்பனையாகி கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, நாங்கள் நிறைவான பல்வேறு விதமான தகவல்களை தந்திருக்கின்றோம். சோக்கும் இணைந்து உங்களுக்கு பல தகவல்களை தந்திருக்கின்றார். மேலதிக விவரங்கள் அல்லது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அழைத்து பேச வேண்டிய தொலைபேசி இலக்கம் அதை ஒருமுறை மீண்டும் நினைவூட்டுகின்றோம். 905-3092-9494 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக நீங்கள் அழைத்து பேசினால் மேலும் தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும். தொடர்ச்சியாக இன்று மட்டுமல்ல, நாளை வருகின்ற வாரங்கள் முழுவதும் இவ்வாறான மிகப்பெரிய மலிவு விற்பனைகள் இங்கு இடம்பெற இருக்கின்றன. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாங்களும் இப்பொழுது விடைபெறுகின்ற நேரம் இல்லையா?
1: ஆமாம், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் நிறுவனத்திற்கும் சோக்குக்கும் பிரியா வின்சன் உங்களுக்கும் நேயர்களுக்கும் நன்றி கூறி விடை பெற்று செல்லலாம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம் பிரியா. நேயர்களே,
2: நன்றி சுதர்ஷினி, நன்றி வாசன், நன்றி சோக், நன்றி கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். இவ்வளவு நேரமும் அந்த தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக அழைப்புல யார் வணக்கம் சொல்ல வந்திருக்கிறார்? வணக்கம்.
3: வணக்கம், நான் ராஜ் இருக்கிறேன்.
2: வணக்கம் ராஜ், எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கிறோம்.
2: வீக்கெண்ட் பிளான் எல்லாம் என்ன மாதிரி போதும்?
3: இன்னொரு பிளானும் இல்லை, வேலை செய்யறேன். ஆனா இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் எந்த நாள் கொஞ்சம் கூடாது எனக்கு.
2: சரி, உங்க நாள் நல்லதா மாத்துறதுக்கு என்ன பாட்டு வேணும்?
3: பாட்டு
2: உங்களுக்காக அந்த பல்லவி பாட்டு வருது. நன்றி இணைந்து கொண்டமைக்காக.
3: நன்றி, தேங்க்யூ.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்.
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677202. டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்காப்ரூ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
2: Listen to us around the universe. www.cmr.fm.

0: சுயமார தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 2:11 இருக்கிறது. ஆக ஏசியன்ஸ் தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு மிகச்சிறந்த சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சேலைகள், ஹாஃப் சாரீஸ், அதே போல ஷர்வானிஸ், இவைகள் எல்லாமுமே கிடைக்கிறது புதிய ரக ட்ரெண்டி டிசைன்களில் பெற்றுக்கொள்ள முடியும். அது குறித்த விவரங்களோடு சிந்தல்நாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம்.
1: ஆமாம், அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். ஸ்காப்ரோவிலே மாக்கமில் லோரன்ஸ் சந்திப்புகிறீர்களே. இலக்கம் 36 லோரன்ஸ் அவெனிலே அமைந்திருக்கிறது ஏசியன்ஸ். இது பன்னெடுங்களமாக தமிழ் மக்கள் மட்டுமல்லாது பல்லின மக்களுக்கும் பரிச்சயமான ஒரு இடமாக இருக்கிறது. 3 தளங்களிலே இந்த காட்சியறை, வட அமெரிக்காவிலே மிக பிரபலமான காட்சியறை. இந்த காட்சியறையிலே உங்களுக்கு உங்கள் குடும்பத்தினருக்கு இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அங்கே இருக்காது, எல்லாமே இருக்குது. ஆமாம், ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமான ஆடை தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இங்கு ஆடை வகைகளை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆடைகள் மட்டுமல்ல, இமிடேஷன் நகைகள் இருக்கின்றன, பாதணிகள் இருக்கின்றன, ஹேண்ட்பேக்ஸ் இருக்கின்றன, இதை விட சமையல் உபகரணங்கள் இருக்கின்றன, மற்றும் எவர் சில்வர் பாத்திரங்கள், பித்தளை பாத்திரங்கள், மற்றும் சுவாமி சிலைகள், சிலைகள் என அனைத்தையுமே ஒரு இடத்தில் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. இந்த ஃபுளோர் ஒயிட் பார்க்கும்பொழுது அனைத்துமே 80% தள்ளுபடியில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்த சேலை வகைகள் தான் கூடுதலாக இம்பார்ட்டன்ட். அதாவது கூடுதலாக இந்த பண்டிகை காலத்தில் பெண்கள் தங்களுக்கு விரும்பிய சேலை வகைகளை தேர்வு செய்வதற்காக இங்கே ஏராளமாக திரண்டிருக்கின்றார்கள். எனவே காஞ்சிபுரம் சாரிகள் இருக்கின்றன, 40-70% தள்ளுபடியில் விற்பனை செய்கின்றார்கள். இதை விட புதிய வரவுகள் வந்திருக்கின்றன, ஏராளமான புதிய வரவுகள் சேலைகள் வந்திருக்கின்றன 50% தள்ளுபடியில். அதே போல ராஜ்குரு டிசைனர் சாரிகள் கூட புதிய வரவு வந்திருக்கிறது. உங்களுக்கான தெரிவுகள் நிறையவே இருக்கின்றன 50% தள்ளுபடியில். இதை விட சாரி ஒன்றின் விலை என்று பார்க்கும்போது தொடக்க விலை என்று பார்க்கும்போது $10 இருந்து தொடங்குகிறது. ஹொட்டன் சாரிகள் இருக்கிறது, மற்றும் கல்யாணி ஹொட்டன் சாரிகள் இருக்கின்றன, மைசூரி ஹொட்டன் சாரிகள் இருக்கிறது, நயன்தாரா சில்க் ஹொட்டன் சாரிகள் இருக்கின்றன, மைசூர் சில்க் இருக்கிறது, சில்க் ஹொட்டன் சாரிகள் இருக்கின்றன, செமி சில்க் சாரிகள். இவை 50-60% தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். சிறுமிகளுக்கான பட்டு பாவாடை இருக்கிறது 60%, சிறுமிகளுக்கான சல்வார் மற்றும் லெஹங்கா இருக்கிறது 50-70% தள்ளுபடியிலே விற்பனை செய்கின்றார்கள். இதை விட பிரைடல் லெஹங்கா இருக்கிறது 50-80% தளவிலே, சல்வார் இருக்கிறது 50-60% தள்ளுபடியில் விற்பனை. ஹாஃப் சாரி, ரெடிமேட் ஹாஃப் சாரி $200 விற்பனை செய்கின்றார்கள். ஹாஃப் சாரிக்கான மெட்டீரியல் 70% தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான தெரிவுகள் இங்கே இருக்கின்றன. குறிப்பாக நீங்கள் அதாவது ஒரு புடவை வேண்டும் பொழுது அதை கேட்டவாறு இமிட்டேஷன் ஆகிய எதிர்பார்ப்பீர்கள். அது இந்த 3வது தளத்திலே ஏராளமான தெரிவுகள் இருக்கின்றன. அதை எதை எடுப்பது, இதை தவிர்ப்பது என்று நீங்கள் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அங்கே தெரிவுகள் இருக்கின்றன. அதே புலோரிலே நீங்கள் பஞ்சாபி மற்றும் சுடிதார் வகைகளையும் ஏராளமான தேர்விலிருந்து உங்களுக்கு தேவையானவற்றை தேர்வு செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே குடும்பத்தோடு இங்கே வாருங்கள். குடும்பத்திலிருந்து ஒரு சிறு பிள்ளையிலிருந்து முதியவர் வரை அனைவருக்குமான ஆடைகள், ஆண் பெண் சிறுவர் சிறுமிகளுக்கான ஆடைகள், ஆண்களுக்கான ஆடைகள் எல்லாம் அனைத்துமே 60% தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். சர்வாணி பல அளவுகளிலும் இருக்கிறது, குறிப்பாக ஸ்மால் இருந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் வரை இருக்கிறது. இதுவும் 60% தள்ளுபடியிலே புதிய புதிய டிசைன்கள் வந்திருக்கின்றன. இதை விட ஆண்களுக்கான வேட்டி சால்வை இருக்கின்றன, பேண்ட்ஸ் இருக்கிறது, ஷர்ட் இருக்கிறது, தைவித்து ஷர்ட் இருக்குது, பாக்ஸ் ஷர்ட் இருக்குது, இப்படி அதை விட பண்பாட்டு ஆடைகள் இருக்கின்றன, பட்டுச்சட்டைகள் இவை எல்லாமே மிக மிக குறைந்த விலையில விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை விட சமையல் உபகரணங்கள் பார்க்கும்போது இது ப்ளூ லீஃப் மிக்சர் இருக்குது 139, ரொட்டி மேக்கர் இருக்குது $55 விற்பனை செய்ய, ரைஸ் குக்கர் எல்லா அளவுகளிலும் மிக குறைந்த விலையில் விற்பனை செய்கிறார்கள். புட்டு பானை இருக்கிறது, எவர் சில்வர் பாத்திரங்கள் அனைத்துமே சில்வர் ஐட்டம் எல்லாம் 50-60% தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதோட லைனிங் துணி இருக்கிறது 1.99 நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அண்டர்ஸ்கர்ட் வகைகளும் மிக மிக குறைந்த விலையில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்களுக்கான சாரம் $2-10 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்படி ஏராளமான தெரிவுகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நீங்கள் குடும்பத்தோடு இங்கே வாருங்கள், வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடித்தமான ஆடை வகைகள் மற்றும் சமையலுக்கு தேவையான பொருட்களையுமே நீங்கள், அதாவது பொருட்கள் உபகரணங்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்ற தகவலையும் தருகின்றோம். இந்த மலிவு விற்பனை மே 28 வரை தொடர்கிறது. வாரத்தில் 7 திறந்திருக்கும். காலை 11 இரவு 9 திறந்திருக்கும். உங்களுக்கு உதவி செய்வதற்காக நிறைய பணியாளர்கள் இங்கே கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலோடு நாங்கள் விடைபெற்று மீண்டும் சந்திக்க போறோம். நன்றி பிரியா, மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி. இணைந்து கொண்டு அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக தேவையானவர்கள் இந்த தகவல்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க. நேரம் 2:15. அப்படியே ஒரு பிங்க் கலர் சாரி, ஒரு மெல்லிய பிங்க் கலர் சாரி, எந்த ஒரு பூ வேலைப்பாடுகளோ எதுவுமே இல்லாத ஒரு பிங்க் கலர் சாரியில் நல்ல பேர்ல் வச்ச மாதிரி அதற்கேற்ற காதணிகள் இதெல்லாம் அணிஞ்சு நல்ல வடிவம் முடி விரிச்சு போட்டு இந்த டியூலிப் ஃபீல்டில் அந்த மாதிரி இந்த செரி பிளாசத்தில் இப்படியே ஓடி ஆடி பாடி இந்த மாதிரி ஃபோட்டோலாம் எடுக்கிறது இந்த பாட்டுற நேரம் நீங்கள் வந்து யோசிச்சு கொள்ளலாம்.

0: ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவமிக்கு ஒருவராய் திகழ்கின்றார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் இந்த
2: சிங்கராஜனால 416-993-8443.
3: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
4: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன். அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
5: Veggies fresh-a, price best-a, delivery fast-a. Answer என்ன தெரியுமா? மேப்பிள் கிரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் கிரோசரி
6: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
5: 905-417-6069.
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் groceries.ca 905-417-6069.
0: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
7: Listen to us around the universe. www.cmr.fm.
8: சரி, ஒலிகாரமிக்கும் பாடலோட நானுமே நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற போகிறேன். இந்த வார இறுதி எவ்வளவுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக கழிக்க முடியுமோ கழிங்க. நாளை நாளில் 30°C வெதர் இருக்க போகுது. நீங்கள் டியூலப் ஃபார்ம் போகலாம், பியானிஸ் பார்க்க போகலாம், இல்லாவிட்டால் செரி பிளாசம் பார்க்க போகலாம், இல்லாவிட்டால் ஒரு கண்ட்ரி சைட் ட்ரிப் போகலாம். நீங்கள் ஒருனோ போகலாம், கார்லிங்டன் போகலாம், கிளாரிங்டன் போகலாம், போமன்வெல் போகலாம், ஓக்வெல் போகலாம். நல்ல கேஃபேஸ் எல்லாம் இருக்குது. அப்படி இல்லாவிட்டால் எங்கே போகலாம்? டூர்ஹாம் ரீஜனுக்கு எங்கேயாவது ஒரு பக்கம் போகலாம். ஹாமில்டன் போகலாம். நீங்கள் நீர்வீழ்ச்சி, காடுகள், ஹைக்கிங் இந்த மாதிரி ஏதாவது தேடுகிறீர்களாக இருந்தால் ஹாமில்டன் போகலாம். ஒரு நல்ல ஹைக் போயிட்டு டண்டாஸ் பீக்கில் ஒரு நல்ல ஹைக் போயிட்டு அதுக்கு பிறகு அப்படியே அங்கிருந்து அன்காஸ்டமில்லுக்கு போனீங்கன்னா ஒரு நல்ல கஃபே இருந்துக்கும். அந்த நல்ல கஃபேயில் ஒரு வடிவான நல்ல வடிவாக டீ குடிச்சிட்டு அப்படியே திருப்ப வரலாம். அதே மாதிரி போமன்வெல் டவுன் டவுனில் சன்செட் பார்க்க போகலாம். இப்படி காலையிலிருந்து பின்னேரம் வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது அழகாக உங்களுடைய முழு நாளையும் திட்டமிடுற மாதிரி ஏதாவது செஞ்சுக்கோங்க. சரி, நாளைய நாள் நல்ல நாளாக இருக்கட்டும். அதே நேரம் மிக முக்கியமாக நாளைக்கு மே மாதம் 18ஆம் தேதி நாங்கள் வலி சுமந்த மாதம். எங்களுடைய வடுக்களை அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்து மரியாதை செலுத்தி நினைவு கூற வேண்டிய ஒரு மாதமும் கூட. நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி குறித்து சொல்லிக் கொடுங்கள். ஏன்னா அதை நாங்கள் பருகுகிறோம். அது எவ்வளவு தூரம் ஒரு கசப்பின், ஒரு துயரத்தின், ஒரு வடுவின், ஒரு இன அழிப்பினுடைய அடையாளமாக அது இருக்கிறது. அதை ஏன் நாங்கள் நினைவாயுதமாக சந்ததிகளுக்கு கடத்த வேண்டும்? எங்களுக்கான நியாயம் எவ்வளவு தூரம் தேவை? நீதி ஏன் தேவை? நாங்கள் ஏன் போராடுகிறோம்? இவைகளெல்லாம் மண்ணுக்குள்ளேயே புதைக்கப்பட்டு விடாமல் அந்த நாளுக்குரிய பெருமிதத்தோடு, அந்த நாளுக்குரிய தாற்பயத்தோடு அடுத்த சந்ததிக்கு கடத்தப்பட வேண்டும் என்பது நாளைய நாளிலே நமது கடமை என்பதையும் நாங்கள் மறக்காமல் இருத்தல் மிக மிக அவசியம் என்பதை சொல்லிக்கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடும் சுயமார் தமிழோடும் இணைந்திருங்கள். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது பிரியாவின் சிற்று. வணக்கம் நீர்களே.

நேரம் சரியாக 2:30. சீமார் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். ஒற்றுமை இல்லையென்றால் தேசிய மக்கள் சக்தி அரசை மாகாண சபைகளை கைப்பற்றும் சூழல் உருவாக்கும் என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வென்னி பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். ஈரானிய போர் மற்றும் உலகளாவிய பொருளாதார அழுத்தங்களின் காரணமாக இலங்கையில் தனியார் துறைக்கான வங்கி கடன் பெறுதல் அதிவேகமாக உயர்வடைந்துள்ளது. விமான எரிபொருள் மீதான மதிப்பு கூட்டல் வரியை 25%-லிருந்து 7% குறைப்பதாக இந்திய அரசு அறிவித்துள்ளது. கனடாவின் குடிவரவுத்துறையில் பணியாற்றும் சில ஊழியர்கள் தொடர்பான பல்வேறு ஒழுங்கீனங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் போவிங் நிறுவனமிருந்து 200 விமானங்களை சீனா வாங்க ஒப்புதல் அளித்துள்ளதாக அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சீமாள் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள். 1, 2, 3.

நன்றி பிரியா. வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆராதனி ராஜ்குமார். ஒளிபரப்பாகின்ற பாடல் சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து, திப்பு மாணிக்க விநாயகம், ஸ்ரேயா கோஷலின் குரலில்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4168345753.
1: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

www.cmr.fm. நேர்களை அடுத்ததாக ஒளிபரப்பாகின்ற பாடல் அனிருத் மற்றும் ஹுவானிதா காந்தி அவர்களின் குரலில் மற்றும் அனிருத்தின் இசையில்.

0: நேர்களே, ஏஷியன் டெக்ஸ்டைல் பற்றிய தகவல்களை வழங்குவதற்கு செந்தில்நாதனை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் ஆராதனை, எப்படி இருக்கிறீர்கள்?
0: நான் நலமாக இருக்கின்றேன், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். அவளியிலே நல்ல காலனியாக இருக்கிறது. நீ வாடிக்கையாளர்கள் ஒரு அறிய வாய்ப்பு தருகின்றார்கள். ஏசியன்ஸ் நிறுவனம் இலக்கம் 36-01 லோரன்ஸ் அவனியும் மாக்கமல் லோரன்ஸ் இந்த பில் அமைந்திருக்கும் ஏசியன்ஸின் இந்த மெகா சேலே நீங்களும் கலந்து கொள்ளலாம். இப்பொழுது இந்த ஸ்டோர் வைடில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 80% தள்ளுபடியிலே அனைத்தையுமே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த புதிய வரவுகள் எல்லாம் வந்திருக்கின்றன. ஏராளமான தெரிவுகள் ஆடை வகைகள் என்று பார்க்கும் பொழுது சாரி வகைகள் புதிய 2026 ஆண்டுக்கான புதிய வரவுகள் வந்திருக்கின்றன. அது குறிப்பாக ராஜ்குரு டிசைனர் சாரிகள் இருக்கின்றன. இது இவை அனைத்துமே 50% தள்ளுபடியிலேயே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். இதை விட வேறு ரகமான இந்த புதிய வரவுகள் எல்லாம் வந்திருக்கிறது. அவற்றை கூட நீங்கள் 50% தள்ளுபடியிலே பெற்றுக்கொள்ளலாம். சாரிகளின் விலை என்று பார்க்கும்பொழுது $10 இருந்து நீங்கள் சேரிகளை வாங்க ஆரம்பிக்கலாம். $10 இருந்து தொடக்க விலையாக இருக்கிறது. காஞ்சிபுரம் சாரிகள் 40% தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதைவிட ஹோட்டன் சாரிகள் இருக்கின்ற கல்யாணி ஹோட்டன் சாரி இருக்கிறது, மைசூரி ஹோட்டன் சாரி இருக்கிறது, நயன்தாரா செல்க் ஹோட்டன் சாரி இருக்கிறது, மைசூர் செல்க் சாரி இருக்கிறது, செல்க் ஹோட்டன் சாரிகள் இருக்கின்றன, செமி செல்க் சாரிகள் இருக்கின்றன. இவை அனைத்துமே 50% 60% தள்ளுபடியிலே நீங்கள் வாங்கிக்கலாம். குழந்தைகளுக்கான பட்டு பாவாடை செட் இருக்கிறது, இது 60% நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கிட்ஸுக்கான சல்வார் மற்றும் லெஹங்கா இருக்கிறது, 50% 70% தள்ளுபடியிலும். பிரைடல் லெஹங்கா இருக்கிறது, புது டிசைன்களில் இருக்கின்றது, அனைத்து அளவுகளிலும் இருக்கிறது, 50% 80% தள்ளுபடியில் விடலாம். இருக்கிறது 50% 60% தள்ளுபடியில் நீங்கள் வாங்கலாம். அதோடு ஹாஃப் சாரி ஏற்கனவே அதாவது ரெடிமேடாக உருவாக்கப்பட்ட ஹாஃப் சாரிகள் $200 இருந்து நீங்கள் பார்க்கலாம். ஹாஃப் சாரி மெட்டீரியல் 70% வாங்கிக் கொள்ளலாம். அதோடு நைட்டி 3 $10 விற்பனை செய்கிறார்கள். குர்த்தி டாப் இருக்கிறது, $2 $10 விற்பனை செய்கிறார்கள். இதைவிட சல்வார் இருக்கிறது 50% தள்ளுபடியிலும், லெஹங்கா 50% தள்ளுபடியிலும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதைவிட ஏராளமான தெரிவுகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஆண்களுக்கு என்று பார்க்கும் பொழுது ஆண்களுக்கான அனைத்து விதமான ஐட்டமே 60% தள்ளுபடியிலே விற்பனை செய்கிறார். குறிப்பாக இந்த ஆண்களுக்கான சர்வாணி இருக்கிறது, இது 60%. புதிய வரவுகள் வந்திருக்கின்றன, அனைத்து அளவுகளிலுமே இங்கு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது என்று நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இங்கே வந்து அனைத்து விதமான அளவுகளிலும் இருக்கிறது. இதைவிட பார்த்தீங்கன்னா சாரம் 2 $10 இருக்கிறது. ஆண்களுக்கான ஷர்ட் இருக்குது, தை வித் ஷர்ட் இருக்குது, பேண்ட்ஸ் இருக்கிறது. இதைவிட பிளாக்களுக்கு செல்லக்கூடிய இந்த பட்டு ஷர்ட்டுகள் இருக்கின்றன. இதைவிட கலாச்சார ஆடைகள், பண்பாட்டு ஆடைகள் எல்லாம் மிக மிக குறைந்த விலையில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு இந்த லைனிங் மெட்டீரியல் இருக்கிறது, இது மீட்டர் 199 வாங்கிக் கொள்ளலாம். அதோடு சட்டன் அண்டர்ஸ்கர்ட் இருக்கிறது $10 இருக்கும், ஹொட்டன் அண்டர்ஸ்கர்ட் இருக்கிறது $699 இருக்கும், ஃபேன்சி பிளவுசஸ் இருக்கிறது $15 இருக்கும், ஹொட்டன் பிளவுசஸ் இருக்கிறது வித்தவுட் லைனிங்கோடு $310 நீங்கள் வாங்கலாம். அதோடு இந்த ரொட்டி மேக்கர் வகைகள் இது $55 இருந்து தொடங்குகிறது. இதை விட ப்ளூ லீஃப் மிக்சர் இருக்கிறது $139 விற்பனை செய்கிறார்கள். இதை போன்று பித்தளை ஐட்டங்கள் இருக்கின்றன, சில்வர் பொருட்கள் இருக்கின்றன, 60% தள்ளுபடியிலே வாங்கிக் கொள்ளலாம். குத்து விளக்கு செட்டாக இருக்கலாம், அல்லது சில்வர்லேயே இருக்கின்றது. இந்த பாத்திர வகைகள் எப்படி சில்வர் பாத்திரங்கள் அனைத்தையுமே மிகவே குறைந்த விலையில் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இங்கே ஒவ்வொரு தளத்திலுமே ஒவ்வொரு விதமான மலிவு விற்பனை தள்ளுபடி விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சலுகை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் வர வேண்டிய இடம் இலக்கம் 36-02 லோரன்ஸ் அவென்யூ மாக்கமன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கும் ஏசியன்ஸ் நிறுவனத்துக்கு வாருங்கள். வரும்பொழுது நீங்கள் குடும்பத்தோடு இங்கே வந்தீர்கள் சொன்னால் குடும்பத்தில் இருக்கின்ற அனைத்து விதமான அனைவருக்குமான ஆடைவைகளையும் பூர்த்தி செய்துள்ளார். அதோடு குடும்பத்திலேயே பிரதானமாக இப்படிதான் அம்மா இருப்பார் அல்லது உங்கள் துணைவியார் இருப்பார். அவருக்கு தேவையான இந்த சமையல் உபகரண பொருட்களை வாங்கி கொடுப்பதும் அவரை கூட நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்தலாம். அதோடு அவர்களாகத்தான் கூடுதலான செயலை தேர்வுகள் எல்லாம் இருக்கின்றன. அதை அவற்றையும் நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம் என்ற தகவலோடு நாங்கள் விடைபெற்று மீண்டும் சந்திக்க போகிறோம். மறந்துவிடாதீர்கள், இன்று 9 வரை திறந்திருக்கும் இந்த வலி விற்பனை வருகின்ற 28 வரை தொடர இருக்கிறது என்ற செய்தியையும் உங்களுக்கு தருகின்றோம். இதோடு விடைபெற்று மீண்டும் சந்திப்போம். நன்றி ஆராதனை.
0: நன்றி செந்தல்நாதன், மீண்டும் சந்திக்கலாம். நேர்களே, நேரம் சரியாக 2:48. அடுத்ததாக ஒளிபரப்பாகின்ற பாடல் தெய்வா திருமகன் திரைப்படத்திலிருந்து சைந்தவி அவர்களுடைய குரலில் டிவி பிரகாஷின் இசையில்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: நேர்களை அடுத்ததாக ஒளிபரப்பாகின்ற பாடல் பொன்னியின் செல்வன் 2 திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரகுமானின் இசையில் சக்தி ஸ்ரீ கோபாலனின் குரலில்.

நேரம் சரியாக 3 மணி. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். இலங்கை ஜனாதிபதி அனிரு குமர திசநாயக்க எதிர்வரும் மே 20 மற்றும் 22 ஆகிய திகதிகளில் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களுக்கு உத்தியோகபூர்வ விஜயங்களை மேற்கொள்ளவுள்ளார். இலங்கையின் சிட்டிஷ்ட ஆங்கில ஊடகவியலாளரும் அரசியல் பத்தி எழுத்தாளருமான டிபிஎஸ் ஜெயராஜ் காலமானார். இலங்கை அரசியல், இனப்பிரச்சினை, புவிசார் அரசியல் மற்றும் தமிழ் சினிமா குறித்து பல தசாப்தங்களாக அரசியல் ஆய்வு கட்டுரைகளை எழுதி வந்த அவர் சர்வதேச அளவில் வாசகர்களை கொண்டவர் ஆவார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நெதர்லாந்துக்கு தனது அதிகாரப்பூர்வ பயணத்தை நிறைவு செய்து இன்று ஸ்வீடன் நாட்டுக்கு புறப்பட்டார். அண்டார்டிகா சுற்றுலா கப்பல் பயணத்திற்கு பின்னர் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 4 கனேடியர்களில் ஒருவருக்கு

0: இந்தியா வகை ஹண்டா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொங்கோ ஜனநாயக குடியரசில் ஏற்பட்டுள்ள இபோலா பரவலை சர்வதேச பொது சுகாதார அவசர நிலை என உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோ போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும்
4: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661-416-475-4661-4765-4661.
6: சம்மர்ல ஒரு சம்ம மியூசிக் ஷோ.
7: வணக்கம் டொரண்டோ, திஸ் இஸ் சின்மயி. நான் உங்களை சந்திக்கிறதுக்கு வரே, உங்களுக்காக பாட இருக்கேன்.
8: கிளுகிளுப்பான ஒரு பார்ட்டி நைட் இருந்தால் சூப்பரா இருக்கும்.
9: வணக்கம் டொரண்டோ மக்களே, I have some exciting news for you. Magical musical night. Grab your tickets and let's celebrate the 4th of July together.
4: Soul and Fire, Star Singers சின்மயி மற்றும் ஆண்ட்ரியா ஒரே மேடையில் ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில். Book now to get attractive discounts. Soul and Fire.
10: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
10: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: நேர்களை ஒளிபரப்பாகின்ற பாடல் மான் கராத்தே திரைப்படத்திலிருந்து அனிருத் ஸ்ருதி ஹாசனின் குரலில், அனிருத்தின் இசையில்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: தமிழ் FM 101.3.
4: நேர்களே, ஒளிபரப்பாகின்ற பாடல் அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து. SPP பாலசுப்ரமணியம் மற்றும் P. சுசீலாவின் குரலில், கே.வி. மகாதேவனின் இசையில்.

0: மீண்டும் ஏஷியன் டெக்ஸ்டைலில் இருந்து மலிவு விற்பனை தகவல்களுடன் செந்தில்நாதனை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: ஆமாம், அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இலக்கம் 36-02 லோரன்ஸ் அவென்யூ, லோரன்ஸின் மாக்கம் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற ஏஷியன்ஸின் இந்த மாபெரும் மலிவு விற்பனை மெகா சேலில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். ஏராளமான தெரிவுகள் உங்களுக்காக வந்திருக்கின்றன. புதிய புதிய வரவுகள் எல்லாம் இங்கே வந்து குவிந்திருக்கின்றன. அவற்றிலிருந்து நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தால் இந்த ஸ்டோர் வைட்டாக நீங்கள் 80% தள்ளுபடியிலே பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் ஒரு பக்கத்தால் வந்து கழிந்தால் முதலாவது புளோர் இந்த சேலைகளுக்கான தெளிவான புளோராக இருக்கும். மறுபக்கத்தால் வந்து கழிந்தால் முதலாவது புளோரில் கிட்ஸுக்கு அதாவது ஆடைவகைகள் இருக்கின்றன, சிறுமிகளுக்கான பட்டுப்பாவாடைகள் எல்லாம் இருக்கின்றன, ஆண்களுக்கான ஆடைகள் இருக்கின்றன. அந்த பக்கத்திலே அதாவது டென்ட் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த டென்ட்டிலே மிக மிக குறைந்த விலையிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கிட்ஸுக்கான சர்பானி 149, 159, 169 முன்பு விற்பனை செய்யப்பட்டது, இப்பொழுது $50 மட்டுமே. எனவே 149, 59, 69 விற்பனை செய்யப்பட்டது கிட்ஸுக்கான சர்பானி, இப்பொழுது $50 விற்பனை செய்கிறார். சில்க் ஷர்ட் இருக்கிறது ஆண்களுக்கு, சில்க் ஷர்ட் 89, 79 விற்பனை செய்யப்பட்டது, இப்பொழுது $15 விற்பனை செய்கின்றார்கள். இதை விட லேட்ஸுக்கான ஃப்ராக் இருக்கிறது 199, 159, 179 விற்பனை செய்யப்பட்டது, இப்பொழுது $10 விற்பனை செய்கின்றார். அதே போல் பாய்ஸுக்கான சில்க் ஷர்ட் இருக்கிறது 25, $35 விற்பனை செய்யப்பட்டது, இப்பொழுது $5 விற்பனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஏராளமான தெரிவுகள் அந்த டென்ட்டிலேயே விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் இந்த பக்கத்தால் வரும்பொழுது அங்கே கீழிறங்கி அந்த வெளியிலே அமைக்கப்பட்ட டென்ட்டுக்கு சென்றீர்கள் சொன்னால் அங்கு கூட உங்களுக்கு மலிவு விற்பனையை தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மலிவு விற்பனையும் வருகின்ற 28-ஆம் தேதி வரை தொடர் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதைவிட காஞ்சிபுரம் சாரிகள் 40% 70% தள்ளுபடியிலும், நியூ அரைவல் சாரிகள் இருக்கிறது ராஜ்குருடி சேர்ந்த சாரி உட்பட 50% தள்ளுபடியில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். செமி சில்க் இருக்கிறது, சில்க் கொட்டன் சாரிகள் இருக்கின்றன, மைசூர் சாரிகள் இருக்கின்றன, நயன்தாரா சில்க் கொட்டன் சாரி, கல்யாணி ஹோட்டன் சாரிகள் இருக்கின்றன, ஹோட்டன் சாரிகள் இருக்கின்றன, அல்லது மகேஸ்வரி ஹோட்டன் சாரிகள் இருக்கின்றன. இவை அனைத்துமே 50% தொடக்கம், 60% தள்ளுபடியிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஹாஃப் சாரி மெட்டீரியல் 70% தள்ளுபடியிலே விற்பனை செய்கின்றார்கள். இதை விட ஹாஃப் சாரிகள் ரெடிமேடாக இருக்கிறது, $200 நீங்கள் வாங்கலாம். அதோடு சல்வார் 50% 60% தள்ளுபடியிலே, அதோடு பிரைடல் லெஹங்கா இருக்கிறது 50% 80% தள்ளுபடியிலே, கிட்ஸுக்கான சல்வார் அண்ட் லெஹங்கா இருக்கிறது 50% 70% தள்ளுபடியில், பட்டுப்பாவாடை 60% தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதைவிட மணமகன் மணமகளுக்கு தேவையான பிரத்யேகமாக ஆடைகளை நீங்களே உங்களுடைய டிசைன்ல நீங்கள் விரும்புகின்ற டிசைன்ல அமைத்து தர வேண்டும் என்றால் கூட இந்தியாவிலிருந்து பெற்றுத்தர தயாராக இருக்கின்றார்கள். இவர்களிடம் தொழிலகம் இருக்கிறது, அந்த தொழிலகம் பெற்றுக் கொள்ளலாம். இதை விட ஜுனிக்கான டிசைன்ல காஞ்சிபுரம் செயல்கள் வேண்டும் என்றால் கூட அதை விட்டு கூட நீங்கள் ஓட செய்து பெற்றுக்கலாம். மணமகன் மணமகள் இருவருக்குமான தோழர் தோழிகள் இருப்பார்கள், அவர்களுக்கான ஆடைகள் ஒரே விதமான ஆடைகள் ஜுனிக்கான ஆடைகள் வேண்டுமாறு கூட அவற்றை கூட நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதோடு நீங்கள் வாங்குகின்ற ஆடைகளுக்கு ஏற்றவாறு இமிட்டேஷன் நகைகள் இங்கே ஏராளமான தெரிவுகள் இருக்கின்றன. அவை அனைத்துமே 60% தள்ளுபடியில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்களுக்கான ஐட்டமும் இப்பொழுது 60% தள்ளுபடியில் இருக்கிறது. குறிப்பாக பார்த்துக்கொண்டு சர்பானி இவை 60% தள்ளுபடியில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பல அளவுகளிலே இருக்கின்றன, பல நிறங்களிலே இருக்கின்றன. இதைவிட சாரம் $2-10 வாங்கலாம். அல்லது ஷர்ட் இருக்கிறது, அதாவது டை வித் ஷர்ட் இருக்கிறது, பாக்ஸ் ஷர்ட் இருக்கிறது, பேண்ட்ஸ் இருக்கிறது, அதோட பட்டு சட்டைகள் இருக்கிறது, மற்றும் இப்பொழுது நீங்கள் ஒரு கலை விழாக்கு செல்வதாக இருந்தால் அதற்கான ஷேட் வகைகள் என்று அனைத்துமே 60% தள்ளுபடியில் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஜுவல்லரி ஐட்டம் 60% தள்ளுபடியில் இருக்கிறது. இதைவிட இந்த சமையல் உபகரண பொருட்கள் அவற்றை கூட மிக மிக இப்பொழுது புட்டுப்பானையாக இருக்கலாம், அல்லது பாய்லர் ஆக இருக்கலாம், அல்லது பிரஷர் குக்கராக இருக்கலாம், அனைத்தையுமே மலிவு விற்பனை செய்கிறார்கள். ரொட்டி மேக்கர் $55 விற்பனை செய்கிறார்கள். ப்ளூ லீஃப் மிக்சர் இருக்கிறது $139 விற்பனை செய்கிறார்கள். படி ஏராளமான தெரிவுகள் இருக்கின்றன. ஏற்கனவே இந்த மலிவு விற்பனை பற்றி அறிந்திருப்பீர்கள். 9 மணி வரை இந்த மலிவு விற்பனை தொடர் இருக்கிறது. வாரத்தில் 2 நாட்களுமே திறந்திருக்கும். காலை 11 மணியில் 9 மணி இப்பொழுது டென்ட்டிலே கூட செயல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் அந்த விவரங்களை தருகிறோம். கிட்ஸ் சர்பானி இருக்கிறது 149, 59, 69 விற்பனை செய்யப்பட்டது $50. சில்க் ஷர்ட்டுகள் இருக்குது ஆண்களுக்கான 89, 79 விற்பனை செய்யப்பட்டது $15. அதோட ஃப்ராக் இருக்கிறது நீங்கள் $10 வாங்கலாம். 199, 159, 179 விற்பனை செய்யப்பட்டது. பாய்ஸ்க்கான சில்க் ஷர்ட் இருக்கிறது 35, 25 விற்பனை செய்யப்பட்டது. இப்பொழுது $5 விற்பனை செய்கிறார் அந்த டென்டிலே. அந்த டென்ட் மலை விற்பனையும் வருகின்ற 28-ஆம் தேதி தொடர இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. வாருங்கள், வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடித்த அனைத்தையுமே நீங்கள் மிக குறைந்த விலையில் வாங்கிச் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தகவல் நாங்கள் விடைபெற்று மீண்டும் சந்திக்க போகிறோம். நன்றி ஆராதனை, மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி செந்தில்நாதன், தகவல்களுக்கு மீண்டும் சந்திக்கலாம். நேர்களை ஒளிபரப்பாகின்ற பாடல் ரெட்டை வால் குருவி திரைப்படத்திலிருந்து, இளையராஜாவின் இசையில் கே.ஜே. யேசுதாசன் குரலில். இது உங்களுக்காக.

நேர்களே, நேரம் இப்பொழுது 3:25. இந்த வாரத்தின் வானிலையை நாங்கள் பார்க்கலாம். தற்போதைய வானிலை 75°C ஆகி இருக்கின்றது. இரவு பொழுது 12°C ஆகி இருக்கும். மழைக்கான சாத்தியங்கள் 40% இருக்கும். நாளை பகல் பொழுது சூரியஒளியுடன் 30°C ஆகி இருக்கும். இரவு பொழுது 20°C ஆகி இருக்கும். மழைக்கான சாத்தியங்கள் 30% இருக்கின்றது. செவ்வாய்க்கிழமை 30°C ஆக இருக்கும். மழைக்கான சாத்தியங்கள் 40% இருக்கப் போகின்றது. இரவு பொழுது 12°C ஆகி இருக்கும். மீண்டும் மழைக்கான சாத்தியங்கள் 60% இருக்கின்றது. இந்த வாரம் முழுவதும் மழையும் சூரியனுமாக இருக்கின்றது. ஒளிபரப்பாகின்ற பாடல் ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து, விஜய் அவர்களுடைய குரலில், அனிருத்தின் இசையில்.

0: செய்தி சுருக்கம் அனுசரணை வழங்குபவர் பிராங்க்ளின் லா ஃபர்ம் ரவி நடராஜா 416-245-6555.
1: நேரம் சரியாக 3:30. சீமாள் தமிழகம் செய்தி சுருக்கம். ஒற்றுமை இல்லை என்றால் தேசிய மக்கள் சக்தி அரசை மாகாண சபைகளை கைப்பற்றும் சூழல் உருவாகும் என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வெண்ணி பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். ஈரானிய போர் மற்றும் உலகளாவிய பொருளாதார அழுத்தங்களின் காரணமாக இலங்கையில் தனியார் துறைக்கான வங்கி கடன் பெறுதல் அதிவேகமாக உயர்ந்துள்ளது. விமான எரிபொருள் மீதான மதிப்பு கூட்டல் வரியை 25%லிருந்து 7% குறைப்பதாக இந்திய அரசு அறிவித்துள்ளது. கனடாவின் குடிவரவு துறையில் பணியாற்றும் சில ஊழியர்கள் தொடர்பான பல்வேறு ஒழுங்கீனங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்திடமிருந்து 200 விமானங்களை சீனா வாங்க ஒப்புதல் அளித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சீமாள் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
0: செய்தி சுருக்கம் அனுசரணை வழங்கியவர் பிராங்க்ளின் லா ஃபர்ம் ரவி நடராஜா 416-245-6555. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபர்ம் ரவி நடராஜா. வொர்க்கிங் ஃபார் யூ. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
3: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044, 888-8044.
5: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
6: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
7: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம், 416-821-0462, 416-821-0462.
8: நானும்
2: ஒரே ஓட்டம் உங்களுக்கும் சொல்ல தேவை.
8: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
9: நோ நோ நோ.
10: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
1: நேர்களின் இருமைப்பொழுது 3:36. கெனடிய தமிழர் சமூகம் மற்றும் கெனடிய தமிழர் மாணவர் சமூகம் விடுக்கும் அறிவித்தல். 2009 தமிழ் தாயகத்தின் முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான மக்கள், ஆண் பெண் குழந்தைகள் என பாகுபாடின்றி கொல்லப்பட்டு 17 முடிவடைந்திருக்கின்றன. அக்காலகட்டத்தில் பலியான அப்பாவி பொதுமக்களுக்கான நினைவாகவும் இன அழிப்பிற்கான நீதி வேண்டியும் உலகெங்கும் இருக்கும் தமிழ் மக்கள் தவம் இருக்கும் ஒரு நாளாக 18 அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றது. இம்முறை நிகழ்வு 2 நிகழ்வுகளாக நடைபெறவிருக்கின்றன. முதல் நிகழ்வு 18 திங்கட்கிழமை காலை 11 முதல் பிற்பகல் 1 வரையில் 9050 பிரமிலா ரோட் சிங்குவேசி பார்க்கில் அமைந்துள்ள தமிழ் இன அழிப்பு நினைவு தூபி முன்றலில். 2 நிகழ்வு மாலை 6 ஸ்கார்ப்ரோ டவுன் சென்டர் அருகிலுள்ள ஆல்பர்ட் கேம்பில் சதுக்கத்திலும் நடைபெறவுள்ளது. அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு கெனடிய தமிழர் சமூகமும் மற்றும் கெனடிய தமிழர் மாணவர் சமூகமும் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4374193 6471 4 4374193 6471 4 7 4 5 வரை உங்களுக்கான நிகழ்ச்சி இடம்பெறும். உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க அழையுங்கள். 416-593-0055. அடுத்ததாக ஒளிபரப்பாகின்ற பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து, ஏ.ஆர். ரகுமானின் இசையில், உனி கிருஷ்ணன் மற்றும் சுஜாதாவின் குரலில்.

0: நேர்களே, மீண்டும் ஏஷியன் டெக்ஸ்டைலில் இருந்து மலிவு விற்பனை தகவல்களை வழங்குவதற்கு செந்தில்நாதனை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: ஆமாம், அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இலக்கம் 36 சாய்வரன்று லோரன்ஸ் அவனியும் ஆக்கமல் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கும் ஏஷியன்ஸ் நிறுவனம் தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியை தெரிவிக்கும் முகமாகவும் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கும் முகமாகவும் இந்த மெகா சேலை ஆரம்பித்து நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சேல் வருகின்ற 28ஆம் தேதி வரை தொடரும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்னும் 10 நாட்கள் இருக்கின்றன. எனவே இந்த மலிவு விற்பனையில் அனைத்து விதமான ஆடை வகைகள் அல்லது பார்த்தீங்கன்னா ஸ்டோர் வைடாக நீங்கள் 80% தள்ளுபடியில் அனைத்தையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஸ்பெஷலாக டென்ட் அமைக்கப்பட்டிருக்கிறது அங்கே கிரவுண்ட் ஃபுளோர்ல டென்ட் அமைக்கப்படுகிறது. கிட்ஸுக்கான சர்பானை இருக்கிறது. இது 149, 159, 169 முன்பு விற்பனை செய்யப்பட்டது, இப்பொழுது 50 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறார்கள். சில்க் ஷர்ட் இருக்கிறது ஆண்களுக்கானது, 89, 79 விற்பனை செய்யப்பட்டது, இப்பொழுது 15 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறார்கள். ஃப்ராக் இருக்கிறது, இது 199, 159, 179 விற்பனை செய்யப்பட்டது, இப்பொழுது 10 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறார். பாய்ஸ்க்கான சில்க் ஷர்ட்டுகள் இருக்கின்றன, 25, 35 ரூபாய் பெறுமதியானது, இப்பொழுது விற்பனை விலை என்று பார்த்தால் 5 ரூபாய்க்கு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஏராளமான தேர்வுகள் அந்த டென்ட்டிலே இருக்கின்றன. நீங்கள் இங்கே வரும்பொழுது அந்த டென்ட்டுக்கு மறுபடியும் விஜயம் செய்து பார்த்துக்கின்றன. உங்களுக்கு தேவையான அந்த ஆடைகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதைவிட இங்கே 3 ஃப்ளோரிலே 3 தளங்களிலே இந்த காட்சி அறை அமைந்திருக்கிறது. ஒரு தளத்திலும் ஒரு விதமான சிறப்பு தள்ளுபடிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சேலைக்கான அந்த ஃப்ளோரில் தான் கூடுதலான சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கின்றன. குறிப்பாக இந்த காஞ்சிபுரம் சாரிகளுக்கு 40% 70% தள்ளுபடியிலே விற்பனை செய்கின்றார்கள். கோட்டன் சாரிகள், கல்யாண சாரிகள், மகேஸ்வரி சாரிகள், கோட்டன் சாரிகள் இருக்கிறது, நயன்தாரா செல் கோட்டன் சாரிகள் இருக்கின்றன, மைசூர் சில்க் இருக்கிறது, சில்க் ஹோட்டன் சாரிகள் இருக்கின்றன, செமி சில்க் சாரிகள் இருக்கின்ற அனைத்துமே 50% தொடக்கம் 60% தள்ளுபடியில் விற்பனை செய்கிறார்கள். புதிய வரவுகள் மற்றும் இன்க்ளூடிங் ராஜ்குரு டிசைனர் சாரிகள் எல்லாமே 50% தள்ளுபடியில் விற்பனை செய்கின்றன. ஒரு சாரியின் விலை தொடக்கம் என்று தொடக்க விலை என்று பார்த்தால் $10 இருந்து நீங்கள் வாங்கலாம். எழுது கூடுதலாக நீங்கள் இப்பொழுது இலங்கைக்கு செல்ல இருக்கிறீர்கள், அந்த ஐரோப்பிய நாடுகள் செல்ல இருக்கிறீர்கள் சொன்னால் குறைந்த விலையிலே ஆடைகளை வாங்கி சென்று, அதாவது சாரி வகைகளை வாங்கி சென்று உங்கள் உறவினர்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது கோடை காலத்திலே ஜூன் ஜூலையிலே பலர் தாயகத்துக்கு செல்வீர்கள். எனவே அந்த விலையில் இதை வாங்கி செல்வதற்காக இப்பொழுதே நீங்கள் அந்த மலிவு விலையில வாங்கி செல்லாம். அந்த மலிவு விற்பனை 28ஆம் தேதி வரை தொடர இருக்கிறது. இதை விட ஹாஃப் சாரி மெட்டீரியல் இருக்கிறது, 70% தள்ளுபடியில் நீங்கள் வாங்கலாம். ஹாஃப் சாரி மெட்டீரியல் 70% தள்ளுபடியிலும், ஹாஃப் சாரிகள் ரெடிமேட் ஹாஃப் சாரிகள் இருக்கின்றன, $200 இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதோடு சல்வார் இருக்கிறது 50% 60% தள்ளுபடியில், பிரைடல் லெஹங்கா இருக்கிறது 50% 80% தள்ளுபடியில் இருக்கிறது, கிட்ஸுக்கான சல்வார் மற்றும் லெஹங்கா இருக்கிறது 50% 70% தள்ளுபடியிலும், பட்டு பாவாடைகள் இருக்கின்றன, அழகழகான பட்டு பாவாடைகள் இருக்கின்றன, 60% தள்ளுபடியிலே நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இதோடு ஆண்களுக்கான ஐட்டம்ஸ் அனைத்துமே 60% தள்ளுபடியில், குறிப்பாக இந்த மென்ஸ் சர்வாணி இருக்கிறது 60% தள்ளுபடியிலே பெற்றுக் கொள்ளலாம். அதாவது குறிப்பாக அது ஸ்மால் இருந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் வரை அனைத்து அளவுகளிலும் இருப்பதாக தெரிவிக்கப்படுவது, பல டிசைன்களிலே பலவிதமான வித்தியாசமான தெரிவுகளிலாக உங்களுக்கு காத்து நிற்கின்றன. இதை விட பார்த்தீங்கன்னா இந்த சரம் 2 $10 விற்பனை செய்கின்றார்கள். ஆண்களுக்கான ஷர்ட் பேண்ட்ஸ் மற்றும் பண்பாட்டு ஆடைகள் அனைத்தையுமே மிக மிக குறைந்த விலையில் 60% தள்ளுபடியிலே பெற்றுக்கொள்ளலாம். அதோடு பார்த்துக்கொண்டால் சில்வர் ஐட்டம்ஸ் இருக்கிறது 50% தொடக்கம் 60% தள்ளுபடியிலும், ஜுவல்லரி ஐட்டம் இருக்கிறது 60% தள்ளுபடியிலேயும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதைவிட ரொட்டி மேகர் 55 ரூபாய்க்கும், ப்ளூ லீஃப் மிக்சர் 139 ரூபாய்க்கும் விற்பனை செய்கிறார். இப்படி அடிக்க கொண்டே போகலாம் விலை விவரங்களை. அதோடு குறிப்பாக அந்த மணமகன் மணவர்களுக்கு தேவையான பிரத்யேகமான ஆடை வகைகள் தேவையற்றால் அவை உங்களுக்காக நெய்து தரப்படும் என்று சொல்கிறார்கள். இவர்களுடைய தொழிலகம் தமிழகத்தில் இருக்கிறது, அதன் மூலம் அது பெற்றுத்தர முடியும். அல்லது பிரத்யோகமாக உங்களுக்கு துணிக்கான சாரி வீரர்கள் காஞ்சிபுரம் சாரி வகை தேவையா கூட நீங்கள் ஆர்டர் செய்து பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. அல்லது மணமகன் மணமகள் அவர்களுடைய ஒரு தோழர்கள் தோழிகள் ஒரே மாதிரியான ஆடைகள் அணிய வேண்டும் என்றால் எத்தனை ஆடைகள் வேண்டும் என்றாலும் பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. எனவே பன்னெடுங்காலமாக தமிழர்கள் மட்டுமல்ல பல்லின மக்களின் ஆதரவையும் பெற்று ஏஷியன்ஸ் தருகின்ற இந்த மாபெரும் மலி விற்பனை 28ஆம் தேதி வரை தொடர இருக்கிறது. எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிற வாரத்தில் 7 நாட்கள் மீது காலை 11:00 இரவு 9 மணி வரை திறந்திருக்கும் என்ற தகவலோடு நாங்கள் விடைபெற்று மீண்டும் சந்திக்க போறோம். ஏஷியன்ஸ் எங்கே இருக்கிறது? 36 லோரன்ஸ் அவனியும் ஆக்கம் லோரன்ஸ் சந்திப்பிலே அமைந்திருக்கிறது. இந்த தகவலோடு நாங்கள் விடைபெற்று மீண்டும் சந்திக்க போறோம். நன்றி.
0: நன்றி செந்தில்நாதன். மீண்டும் நாங்கள் சந்திக்கலாம். நேர்களை நேர்மை பொழுது 3:49.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: Jeeva Jewelers.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
7: Everything okay? No problem, Dijinam.
8: Bar kalamu closing da, tadikira nadik.
9: The customer you're trying to reach is not available.
10: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gadai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
11: இன்னும்
12: வரல காசு.
11: காசு வந்துச்சா?
12: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
13: What's happening? So sad.
14: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
15: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
16: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்.
15: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
16: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா பிரம்ப்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200. 9056677202.
17: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
18: Brampton Grand Home Furniture வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல். $299 கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதரைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 9053029494. கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.
19: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2410, நைட்டி $3410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ், 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரூ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
20: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
11: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
20: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
21: காலையிலே அதிசயம் அதியப்பம் 101.3 கேட்கிற பொழுது அது ஒரு ஆனந்தம் தான் இருக்கும். அருமை அருமை.
0: நேர்களே, 4 மணியிலிருந்து 5 மணி வரை உங்களுக்கான நிகழ்ச்சி நடைபெறும். உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க அழையுங்கள். 416-593-0055. ஒலிபரப்பாகின்ற பாடல் எல்ஐகே திரைப்படத்திலிருந்து, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திலிருந்து. அனிருத் அவர்களுடைய இசையில் மற்றும் குரலில் விக்னேஷ் சிவனின் எழுத்தில்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
2: 416-700-2222 J.CA.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462 416-990-2462.
3: KM Business Solutions. Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
4: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
5: நேரம் சரியாக 4 மணி. சேமார் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். இலங்கை ஜனாதிபதி அனிருக்குமர திசநாயக எதிர்வரும் மே 20 மற்றும் 22 ஆகிய திகதிகளில் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களுக்கு உத்தியோகபூர்வ விஜயங்களை மேற்கொள்ள உள்ளார். இலங்கையின் சிரேஷ்ட ஆங்கில ஊடகவியலாளரும் அரசியல் பத்தி எழுத்தாளருமான DPS ஜெயராஜ் காலமானார். இலங்கை அரசியல், இனப்பிரச்சினை, புவிசார் அரசியல் மற்றும் தமிழ் சினிமா குறித்து பல தசாப்தங்களாக அரசியல் ஆய்வு கட்டுரைகளை எழுதி வந்த அவர் சர்வதேச அளவில் வாசகர்களை கொண்டவர் ஆவார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நெதர்லாந்துக்கு தனது அதிகாரப்பூர்வ பயணத்தை நிறைவு செய்து இன்று ஸ்வீடன் நாட்டிற்கு புறப்பட்டார்.

0: அண்டார்டிகா சுற்றுலா கப்பல் பயணத்திற்கு பின்னர் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த நான்கு கனேடியர்களில் ஒருவர் அட்டியா வகை ஹண்டா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொங்கோ ஜனநாயக குடியரசில் ஏற்பட்டுள்ள இபோலா பரவலை சர்வதேச பெரு சுகாதார அவசர நிலை என உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. சீமாள் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: ஆடுங்கள், பாடுங்கள், கொண்டாடுங்கள். சிஎம்ஆர் தமிழகம் உங்களுக்காக.
0: நேர்களே, நேரம் இப்பொழுது 4:02 உங்களுக்காக என்ற நிகழ்ச்சி இடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய முதல் நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம் குயின்சன், நான் நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நானும் நலமா, மகிழ்ச்சியா இருக்கிறேன்.
0: சரி, சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
2: முகவரி திரைப்படத்தில் இருந்து ஓ நெஞ்சே நெஞ்சே.
0: உங்களுக்காக அந்த பாடல் வருது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு
2: நன்றி. வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஹரிஹரன் ஸ்வனலதா அவர்களுடைய குரலில் இது உங்களுக்காக.

0: எங்கு சென்றாலும் துல்லியம் FM 101.3 CMR தமிழ் FM.
1: நேர்களே, உங்களுக்கான நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க அலையுங்கள். 416-593-0055. எங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம் காசிநாதன் கலெக்டர்.
1: வணக்கம் காசிநாதன். சொல்லுங்க. ஓ, நான் நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: வேலைக்கு வந்துட்டோம்மா. நல்ல சுகமா இருக்கணுமா. நான் கேட்கிற விரும்ப பாட தில்லா நம்மிலிருந்து மறைந்திலிருந்து பார்க்கும் மர்மம் என்ன. எந்த பேர் மெய்யழகன் தான். என்ன அழகரன் தான் கூப்பிடா?
1: மெய்யழகனா?
2: ஓ, அழகரன் தான் எல்லாரும் கூப்பிடுறாங்க ஊர்ல.
1: மெய்யழகனுக்கு இந்த அழகான பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்ட மெய்க்கு.
2: கேட்ட பாட்டு தந்ததுக்கு நன்றி.
1: நன்றி, வணக்கம். இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கலாம்.
3: தரகடதாம்

நேர்களே, இப்பொழுது 4:16 உங்களுக்கான நிகழ்ச்சி இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க அலையங்கள் 4165330055. அடுத்ததாக ஒளிபரப்பாகின்ற பாடல் ஆம்பள திரைப்படத்திலிருந்து ஹிப்ஹாப் தமிழாவின் இசையில். இது உங்களுக்காக.

0: CMR 101.3. More music, more fun. Yeah.
1: நேர்களே, எங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம், நான் மதன் கலக்கின்றேன்.
1: வணக்கம். என்னது?
2: நலமா இருக்கிறீங்க?
1: ஓ, நான் நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: ஓ, நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றோம்.
1: சரி, சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
2: இந்த பாடல் நாதஸ்வர ஓசையில் அந்த பாட்டுக்கு.
1: சரி, உங்களுக்கு அந்த பாடல் வருது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு. இன்னொரு நிகழ்ச்சியை நாங்கள் சந்திக்கலாம்.
2: நன்றி,
1: நன்றி, வணக்கம்.

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM.
1: நேர்களே, உங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம், யார் பேசுறது?
2: வணக்கம், செல்லகுமார்.
1: வணக்கம், நான் நலமா இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? சரி, சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
2: இன்றைக்கு எனக்கு ரெட்ரோ படத்திலிருந்து கனிம ஆண்ட அந்த பாட்டு.
1: உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

www.cmr.fm. நேர்களே, உங்களுக்காக இன்று நிகழ்ச்சி இடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 4 மணியிலிருந்து 5 மணி வரை உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க அழையுங்கள். 416-593-0055. அடுத்ததாக ஒளிபரப்பாகின்ற பாடல் சித் ஸ்ரீராமின் குரலில் தர்பகா சிவாவின் இசையில். இது உங்களுக்காக.

0: நேர்களே, எங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம், நான் மணிரத்னம்.
0: வணக்கம் மணி, சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
1: நான் சென்ற பாடல் சொல்லாயோ சொல்லக்கூடிய.
0: சரி, உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி,
0: வணக்கம். எஸ்பிபி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா அவர்களுடைய குரலில் இது உங்களுக்காக.

நேர்களே, 5 மணி வரை உங்களுக்கான நிகழ்ச்சி இடம்பெறும். உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க அழையுங்கள். 416-416-5300-5. அடுத்ததாக ஒளிபரப்பாகின்ற பாடல் மௌனம் சம்மதம் திரைப்படத்திலிருந்து. கே ஜே யேசுதாஸ் சித்ராவின் குரலில், இளையராஜாவின் இசையில்.

எம்மில் அதிகமானோர் பெரும்பாலும் பிறரை பற்றித்தான் சிந்திப்பதுண்டு. ஆனால் சமூக ஊடகத்தில் இக்கவிதை வரிகளை படித்த பின்னர் தான் புரிகிறது, எம்மை பற்றியும் சிந்திக்க வேண்டுமென்று. ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருந்தேன். யாரை பற்றியும் அல்ல, என்னை பற்றித்தான். என்னை பற்றி யோசிக்க துவங்கிய பிறகுதான் தெரிகிறது, என்னை பற்றி யோசிக்கவும் நிறைய இருக்கிறதென்று. இக்கவிதை வரிகளுக்கு அமைவாக வருகிறது வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜனின் குரலில் கே வி மகாதேவனின் இசையில்.

நேர்களே, இனிமே பொழுது 4:54. அடுத்ததாக ஒளிபரப்பாகின்ற பாடல் மயக்கம் என்ன திரைப்படத்திலிருந்து சைந்தவி ஜி வி பிரகாஷின் குரலில் மற்றும் ஜி வி பிரகாஷின் இசையில்.

0: நேரம் சரியாக 5 மணி. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். ஒற்றுமை இல்லையென்றால் தேசிய மக்கள் சக்தி அரசை மாகாண சபைகளை கைப்பற்றும் சூழல் உருவாகும் என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வென்னி பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடிக்கலநாதன் தெரிவித்துள்ளார். ஈரானிய போர் மற்றும் உலகளாவிய பொருளாதார அழுத்தங்களின் காரணமாக இலங்கையில் தனியார் துறைக்கான வங்கி கடன் பெறுதல் அதிவேகமாக உயர்ந்துள்ளது. விமான எரிபொருள் மீதான மதிப்பு கூட்டல் வரியை 25%லிருந்து 7% குறைப்பதாக இந்திய அரசு அறிவித்துள்ளது. கனடாவின் குடிவரவு துறையில் பணியாற்றும் சில ஊழியர்கள் தொடர்பான பல்வேறு ஒழுக்கீனங்களை வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் போவிங் நிறுவனத்திடமிருந்து 200 விமானங்களை சீனா வாங்க ஒப்புதல் அளித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சேமார் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: Everything okay, no problem இருந்துச்சு நம்ம.
2: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
3: The customer you're trying to reach is not available.
4: பிரதி செல்வம், first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 416-268-0155 416-268-0155.
1: பொன்னின்
5: மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர்

0: பூர்த்திகள் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் சில்வர் கோல்ட் காயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட் கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட் கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 எலைட் கோ.
1: சம்மர்ல ஒரு சம்ம மியூசிக் ஷோ.
2: வணக்கம் டொரண்டோ, திஸ் இஸ் சின்மயி. நான் உங்களை சந்திக்கிறதுக்கு வரே, உங்களுக்காக பாட இருக்கேன்.
3: கிளுகிளுப்பான ஒரு பார்ட்டி நைட் இருந்தால் சூப்பரா இருக்கும்.
4: வணக்கம் டொரண்டோ மக்களே, I have some exciting news for you. Magical musical night. Grab your tickets and let's celebrate the 4th of July together.
5: Soul and Fire, star singers Chinmayi மற்றும் Andrea ஒரே மேடையில் ஜூலை 4 Whitby Event Centerல். Book now to get attractive discounts. Soul and Fire.
6: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
7: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்கவே பாக்குறேன்.
8: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது. வீட்டுக்கு அத்தை சாப்பிட வர போய் வந்து கோசரியும் மெலிவா மண்டலாமன்ட்டு பாக்குறேன். நீங்களே
7: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
6: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
9: 905-270-8800 905-270-8800
6: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
10: நேர்களே, நேரம் இப்பொழுது 5:04. கனேடிய தமிழர் சமூகம் மற்றும் கனேடிய தமிழர் மாணவர் சமூகம் விடுக்கும் அறிவித்தல். 2009 தமிழர் தாயகத்தின் முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆண் பெண் குழந்தைகள் என பாகுபாடின்றி கொல்லப்பட்டு 17 முடிவடைந்திருக்கின்றன. அக்காலகட்டத்தில் பெலியான அப்பாவி பொதுமக்களுக்கான நினைவாகவும் இன அழைப்பிற்கான நீதி வேண்டியும் உலகெங்கும் இருக்கும் தமிழ் மக்கள் தவம் இருக்கும் ஒரு நாளாக மே 18 அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றது. இம்முறை இந்நிகழ்வு 2 நடைபெறவிருக்கின்றன. முதல் நிகழ்வு மே 18 திங்கட்கிழமை காலை 11 முதல் பிற்பகல் 1 வரையில் 9050 பிரமில ரோட் சிங்குயிசி பார்க்கில் அமைந்துள்ள தமிழ் இன அழிப்பு நினைவு தூபி மூன்றலில். 2 நிகழ்வு மாலை 6 ஸ்கார்ப்ரோ டவுன் சென்டர் அருகிலுள்ள ஆல்பர்ட் கேம்பில் சதுக்கத்திலும் நடைபெறவுள்ளது. அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு கனேடிய தமிழர் சமூகமும் மற்றும் கனேடிய தமிழர் மாணவர் சமூகமும் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4-7-4-1-1-3-6-6-7-8-4-7-4-1-1-3-0-3-6-7-8-4-7-4-1-1-3-0-3-6-7-8-4-7-4-1-1-3-0-3-6-7-8-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4-7-4- மௌனராகம் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபியின் குரலில் இது உங்களுக்காக.

0: ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ்.
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்
2: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
3: நேர்களே, ஏஷியன் டெக்ஸ்டைல் பற்றிய நிறைவு தகவல்களை வழங்குவதற்கு செந்தில்நாதனை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
4: ஆமாம், அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இலக்கு 36-01 லோரன்ஸ் அவென்யூ மாகமன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கும் ஏஷியன் இந்த மெகா சேல் தொடர்ந்து மே 28 வரை தொடர இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அனைத்துமே புளோர் வைட் என்று பார்க்கும்பொழுது அல்லது ஸ்டோர் வைட் பார்க்கும்பொழுது 80% தள்ளுபடியிலே நீங்கள் அனைத்தையும் பெற்றுக் கொள்ளலாம். புதிய புதிய வரவுகள் எல்லாம் வந்திருக்கிற ராஜ்குரு சாரிகள் உட்பட அனைத்து சேவைகளுமே வந்திருக்கின்றன. புதிய வரவுகள் 50% தள்ளுபடியிலே பெற்றுக் கொள்ளலாம். அதோடு இங்கே அந்த கிரவுண்ட் ஃபுளோர்ல டென்ட் அமைக்கப்பட்டு அங்கு கூட மலிவு $140, $150, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, $180, ஹானலூரில் அமைந்திருக்கிறது. ஏசியன்ஸ் நிறுவனம் வட அமெரிக்காவிலே மிகப்பெரிய ஆடை களஞ்சியம். மூன்று தளங்களிலேயே இந்த காட்சியர்கள் அமைந்திருக்கின்றன. ஒவ்வொரு காட்சியரையிலும் வித்தியாசமான ஆடை வகைகள், ஆண்களுக்கு பெண்கள் சிறுவர்களுக்கான மற்றும் பஞ்சாபி ஆடைகளாக இருக்கலாம், அல்லது சர்வாணிகளாக இருக்கலாம், அல்லது இமிட்டேஷன் வகைகளாக இருக்கலாம். ஒவ்வொரு ஃப்ளோரிலுமே ஒவ்வொரு விதமான தள்ளுபடியையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். காஞ்சிபுரம் சாரிகள் நிறுவனம் 40-க்கும் 70 வீத தள்ளுபடியில் செய்கின்றார்கள். புதிய அரபு புதிய வரவுகள் வந்திருக்கின்றன. அதாவது ராஜ்குரு டிசைனர் சாரிகள் இருக்கின்றன 50 வீத தள்ளுபடியிலே. தொடக்க விலை என்று பார்க்கும்போது $10 சாரிகள் விற்பனை தொடங்குகிறது. செமி சில்க் சாரிகள் மற்றும் சில்க் காட்டன் சாரி, மைசூர் சில்க் சாரி, நயன்தாரா சில்க் காட்டன் சாரி, மகேஸ்வரி ஹோட்டன் சாரிகள் இருக்கிறது, கல்யாணி ஹோட்டன் சாரிகள் இருக்கின்றன, ஹோட்டன் சாரிகள் இருக்கிறது. அனைத்துமே 50 வீதம் தொடக்கம் 60 வீத தள்ளுபடியில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு ஹாஃப் சாரி மெட்டீரியல் இருக்கிறது 70 வீதம் தள்ளுபடியில் பெற்றுக்கொள்ளலாம். ஹாஃப் சாரி ரெடிமேட் ஹாஃப் சாரி இருக்கிறது $200 வந்து பெற்றுக்கொள்ளலாம். சல்வார் இருக்கிறது 50-க்கும் 60 வீத தள்ளுபடியிலும். பிரைடல் லெஹங்கா இருக்கிறது 50-க்கும் 80 வீத தள்ளுபடியில். பிரைடல் லெஹங்கா இருக்கிறது 50-க்கும் 80 வீத தள்ளுபடியில் பெற்றுக்கொள்ளலாம். அதோடு கிட்ஸுக்கான சல்வார் மற்றும் லெஹங்கா இருக்கிறது 50-க்கும் 70 வீத தள்ளுபடியில் பெற்றுக்கொள்ளலாம். பட்டுப்பாவாடைகள் இருக்கிறது 60 வீத தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு ஹோட்டன் பிளவுசஸ் வித்வுட் லைனிங்கோடு $3-10 பெற்றுக்கொள்ளலாம். ஃபேன்சி பிளவுசஸ் இருக்கிறது $15, ஹோட்டன் அண்டர்ஸ்கர்ட் இருக்கிறது $6.99, செட்டன் அண்டர்ஸ்கர்ட் இருக்கிறது $10 விற்பனை செய்கின்றார்கள். லைனிங் துணி இருக்கிறது $1.99 இருக்கும். ஆண்களுக்கான சர்வாணி 60 வீதம், அதோடு ஆண்களுக்கான அனைத்து விதமான ஆடைவைகளும் 60 வீதம் தள்ளுபடியிலே விற்பனை செய்து கொண்டிருக்க. வேட்டியாக இருக்கலாம், சால்வையாக இருக்கலாம், பேண்ட்ஸ் ஆக இருக்கலாம், ஷேட் வித் டை ஆக இருக்கலாம், டை வித் ஷேட் ஆக இருக்கலாம், அனைத்துமே சாரம் $2-10 அதோடு குத்துவிளக்கு போன்ற பித்தளை மற்றும் சில்வர் பொருட்கள் கூட இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன. நீங்கள் வாங்குகின்ற ஆடைகளுக்கு ஏற்றவாறு இமிட்டேஷன் அங்கிலையும் பெற்றுக்கொள்ளலாம். அனைத்துமே ஒரே இடத்தில் பூர்த்தி செய்வதற்கு பல வருடங்களாக தமிழ் மக்கள் மட்டுமல்லாத பல்லின மக்களின் அபிமானத்தை பெற்ற ஏசியன்ஸுக்கு வாருங்கள். ஏசியன்ஸ் அங்கே அமைந்திருக்கிறது. இது மாக்கமல்ல ஒரு சந்திப்பு அருகிலே ஸ்காப்ரூவிலே இலக்கம் 36-2 லோரன்ஸ் அவினியில் அமைந்திருக்கிறது. எனவே வாருங்கள், வந்து பாருங்கள். இந்த மலையீட்டு மே 28 வரை தொடர இருக்கிறது. அதோடு இந்த டென்த் சேலும் 28 வரை தொடர இருக்கிறது. செட்டிலே கிட்ஸுக்கான சல்வார் இருக்கிறது $50 மட்டுமே, அதோட சில்க் ஷர்ட்டுகள் இருக்கிறது ஆண்களுக்கான $15 இருக்கும், மற்றும் ஃப்ராக் இருக்கிறது $10 இருக்கும், பாய்ஸ் சில்க் ஷர்ட் இருக்கிறது $5 இருக்கும் விற்பனை செய்கிறார்கள். இந்த டென்ட்டுக்கான மலி விற்பனை தொடரும் என்று தெரிவிக்கப்படுகிறது. மறந்து விடாதீர்கள், இலக்கம் 36-01 லோரன்ஸ் அவனியும் ஆக்கமன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கும் ஏஷியன்ஸில் இந்த வாவரும் மலி விற்பனை May 28 வரை தொடர்கிறது. இங்கே பணியாற்றுகின்ற பணியாளர்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு உங்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் மற்ற சந்திக்கொள்வோம். நன்றி ஆராதனை, மீண்டும் சந்திப்போம்.
3: நன்றி செந்தில்நாதன், இணைந்து கொண்ட இந்த தகவல்களை வழங்கியமைக்கு. நேர்களே, நேரம் இப்பொழுது 5:16.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
5: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
6: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
7: 96-99 ஜேம் ஸ்ட்ரீட், மேப்பிள்
6: 905-417-6069.
7: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் CA 905-417-6069.
8: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய வண்டிலிருந்து உலக தமிழர்களுக்காக CMR தமிழ் FM
3: ஒளிபரப்பாகின்ற பாடல் சிறை திரைப்படத்திலிருந்து, சூரஜ் சந்தோஷ் மற்றும் சின்மயின் குரலில்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
5: நேர்களே, நேர்மை பொழுது 5:23. அடுத்ததாக ஒளிபரப்பாகின்ற பாடல் ஒரு நாள் கூத்து திரைப்படத்திலிருந்து. ஷான் ரோல்டன் மற்றும் பத்மலதாவின் குரலில் ஜஸ்டின் பிரபாகரனின் இசையில்.

வணக்கம். நேரம் மாலை 5:30. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி, செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராம்பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். மேல் மாகாண ஆளுநர் ஹனீப் யூசுப் தனது பதவியிலிருந்து விலக விருப்பம் தெரிவித்திருக்கிறார். நெதர்லாந்திலிருந்து வரலாற்று சிறப்புமிக்க ஆனைமங்கலம் செப்பேடுகள் மீட்கப்பட்டதை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றிருக்கிறார். மிசிசாகாவைச் சேர்ந்த 38 வயதுடைய கியாங் யூ என்பவர் மீது விலங்கு கொடுமை தொடர்பில் 134 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தின் பராக்கா அணுமின் நிலையம் அருகே ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது.

0: இலங்கை செய்திகள்.
1: இரண்டாயிரத்தி 2009 முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற தமிழின இனப்படுகொலை நினைவுகூர்ந்து அனுஷ்டிக்கப்படும் மே 18 தமிழின படுகொலை நாள் வாரத்தின் நினைவேந்தல் நிகழ்வுகளும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகளும் வடக்கு கிழக்கின் பல பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி மே 18 தமிழின படுகொலை நாள் வாரத்தின் 5வது நாளான நேற்று வேலனை புளியங்கூடலில் பிரத்யேகமாக ஒழுங்கமைக்கப்பட்ட நினைவிடத்தில் இறந்த உறவுகளை நினைவு கூர்ந்து சுடரேற்றி அஞ்சலிக்கப்பட்டதுடன் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கப்பட்டது. இதேவேளை திருக்கோவில் பிரதேச சபை இலங்கை தமிழரசுக் கட்சி மற்றும் சுயேட்சைக்குழு ஏற்பாட்டில் இன்று திருக்கோயில் வெட்டுக்குளத்து பிள்ளையார் கோயில் முன்பாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு சுடரேற்றி அஞ்சலி நிகழ்வுகளும் இடம்பெற்றது. அத்துடன் நாவிதன்வழி கல்முனை பிரதான வீதியில் சவளக்கடை தபாலகத்திற்கு அருகில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு நவிதான்வழி தவிசாளர் ரூபசாந்தன் தலைமையில் நிறைவேற்றிய தினம் நடைபெற்றதுடன் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கப்பட்டது. இதேவேளை பரந்தாமன் விளையாட்டுக் கழகத்தின் ஏற்பாட்டில் முல்லைத்தீவு கச்சிலை மடுவில் நேற்றைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஈகை சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தப்பட்டு மலர்தூவி உயிரிழந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்போது முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் சமைத்து வழங்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சாவுடன் தொடர்புடையதாக கூறப்படும் மல்வானை சொகுசு இல்ல ஆக்கிரமிப்புடன் அனைத்து பல்கலைக்கழக பௌத்த பிக்குகள் ஒன்றியத்திற்கோ அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்திற்கோ எந்த தொடர்பும் இல்லை என அதன் ஒருங்கிணைப்பாளர் மெதிரிகிரிய தர்மதேர தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீ ஜெயவர்தன பல்கலைக்கழகத்தில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர், மல்வானையில் நடைபெறுவது உண்மையான மக்கள் போராட்டம் அல்ல என்றும் அரசாங்கத்துக்கு நெருக்கமான குழு ஒன்றின் நாடகம் என்றும் குற்றம் சாட்டினார். சட்டவிரோத சொத்துக்களை அரசுரிமையாக்க அரசாங்கத்துக்கு முழு அதிகாரம் உள்ள நிலையில் இவ்வாறான ஆக்கிரமிப்பு நாடகங்கள் தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். மேல் மாகாண ஆளுநர் அனிப் யூசுப் தனது பதவியிலிருந்து விலக விருப்பம் தெரிவித்துள்ளதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார். எனினும் புதிய ஆளுநர் ஒருவர் நியமிக்கப்படும் வரை பதவியில் தொடருமாறு ஜனாதிபதி விடுத்த கோரிக்கை தாம் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் ஆளுநர் பதவியின் பொறுப்புகள், வெளிநாட்டு நேரடி முதலீடுகளுக்கான ஜனாதிபதியின் விசேட தூதர் பொறுப்பு மற்றும் குடும்ப கடமைகள் ஆகியவற்றை சமநிலைப்படுத்துவதில் சவால்கள் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் காரணமாக சில காலத்திற்கு முன்பே பதவி விலகும் விருப்பத்தை ஜனாதிபதியிடம் தெரிவித்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் புதிய ஆளுநர் நியமிக்கப்படும் வரை தற்காலிகமாக பதவியில் நீடிப்பதாகவும் அதன் பின்னர் வெளிநாட்டு முதலீடுகளுக்கான ஜனாதிபதியின் விசேட தூதுவராக தொடர்ந்து பணியாற்ற உள்ளதாகவும் ஹனீப் யூசுப் தெரிவித்திருக்கிறார். இலங்கைக்கு முதலீடுகளை ஈர்க்கவும் தேசிய வளர்ச்சிக்காகவும் தனது சர்வதேச தொடர்புகளை தொடர்ந்து பயன்படுத்த உள்ளதாக அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையின் மூத்த உளவியலாளரும் அரசியல் ஆய்வாளருமான டிபிஎஸ் ஜெயராஜ் தனது 72வது வயதில் கனடாவில் காலமானார். இலங்கையின் இன அரசியல், உள்நாட்டு யுத்தம் மற்றும் தற்போதைய அரசியல் நிறுவனங்கள் குறித்து பல தசாப்தங்களாக விரிவான அறிக்கைகளையும் ஆழமான அரசியல் பகுப்பாய்வுகளையும் வழங்கி வந்த அவர் இலங்கையின் மிக முக்கியமான மற்றும் முதன்மை வாய்ந்த ஊடகவியலாளர்களில் ஒருவராக கருதப்பட்டார். இலங்கையில் தனது ஊடகத்துறை பயணத்தை ஆரம்பித்த அவர் பின்னர் கனடாவுக்கு புலம்பெயர்ந்தார். கனடாவில் இருந்தவாறே தனது பிரத்யேக ஊடகத்தில் தொடர்ந்து எழுதி வந்தார். தமிழ் அரசியல் விவகாரங்கள் மற்றும் இலங்கையின் உள்நாட்டு யுத்தம் தொடர்பான அவரின் ஆழமான பதிவுகள் உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் அவருக்கு பெரும் அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தன. விரிவான அரசியல் ஆய்வுகள் மற்றும் வரலாற்று பின்னணிகளை தேடும் வாசகர்கள் மத்தியில் பல தசாப்தங்களாக ஒரு மதிக்கத்தக்க ஊடக குரலாக டிபிஎஸ் ஜெயராஜ் விளங்கி வந்தார்.

0: இந்திய செய்திகள்.
1: கொரோனா, போர்கள் மற்றும் எரிசக்தி நெருக்கடி போன்ற தொடர்ச்சியான உலக சவால்கள் காரணமாக உலக மக்கள் தொகையில் பெரும்பகுதி மீண்டும் கடுமையான வறுமைக்கு தள்ளப்படும் அபாயம் இருப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எச்சரித்திருக்கிறார். நெதர்லாந்து விஜயத்தின் போது நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர், கொரோனா பெருந்தொற்று உலக பொருளாதாரத்தை பாதித்ததுடன் பின்னர் ஏற்பட்ட போர்கள் விநியோக சங்கிலியையும் சீர்குலைத்ததாக குறிப்பிட்டார். இந்த நெருக்கடிகள் விரைவில் சரி செய்யப்படாவிட்டால் வறுமை ஒழிப்பில் உலக நாடுகள் அடைந்த முன்னேற்றங்கள் வீணாகும் என்று மோடி தெரிவித்தார். நெதர்லாந்திலிருந்து வரலாற்று சிறப்புமிக்க ஆனைமங்கலம் செப்பேடுகள் மீட்கப்பட்டது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றிருக்கிறார். ஹேக் நகரில் நடைபெற்ற நிகழ்வில் நெதர்லாந்து பிரதமர் ரொப் ஜெட்டன் முன்னிலையில் செப்பேடுகள் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்பட்டன. எக்ஸ் பதிவில் கருத்து தெரிவித்த மோடி, சோழர்களின் கலாச்சாரம் மற்றும் கடற்படை திறமை குறித்து இந்தியர்கள் பெருமை கொள்கிறார்கள் என குறிப்பிட்டார். 11 நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த செப்பேடுகளில் பெரும்பாலான எழுத்துக்கள் தமிழில் பொறிக்கப்பட்டுள்ளதுடன் அவை முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தைச் சேர்ந்தவை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு பின்னர் மண்குவாரிகளில் இடம்பெற்று வந்த முறைகேடுகள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆன்லைன் நடைச்சீட்டு முறை மற்றும் ட்ரோன் கண்காணிப்பு மூலம் சட்டவிரோத மண் அகழ்வு நடவடிக்கைகள் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. முன்னதாக போலி நடைச்சீட்டுகள் மற்றும் சட்டவிரோத குவாரிகள் காரணமாக அரசுக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் தற்போது குவாரிகள் முறையாக பதிவு செய்யப்பட்டு வருவாய் அதிகரித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டத்தில் அனுமதி பெற்ற 16 குவாரிகள் மட்டுமே இயங்கி வருகின்றன என்றும் சட்டவிரோத குவாரிகள் இல்லை என்றும் கனிம வள துணை இயக்குநர் பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்மின் செய்திகள்.
0: கனேடிய செய்திகள்.
1: பிரிட்டிஷ் கொலம்பிய கடல் பகுதியில் பயணிக்கும் சொகுசு கப்பல் ஒன்றில் பயணித்த கனடியர் ஒருவருக்கு ஹண்டா வைரஸ் தொற்று இருப்பது கனடாவின் தேசிய நுண்ணுயிர் ஆய்வகத்தால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட நபர் தற்போது கப்பலிலேயே தனிமைப்படுத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறார். இந்த தொற்று பரவும் அபாயம் மிகவும் குறைவென்றும் தற்போதைய பாதுகாப்பு மற்றும் சுகாதார நெறிமுறைகள் மிக சரியாக செயற்பட்டு வருவதாகவும் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் முதன்மை சுகாதார அதிகாரி பொதுமக்களுக்கு உறுதியளித்துள்ளார். அவருடன் தொடர்பில் இருந்த ஏனைய பயனாளிகளை கண்டறியும் பயணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. கடந்த மார்ச் மாதம் டொரண்டோ நகரமயத்தில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்திற்கு வெளியே இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடையதாக ஈராக் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் மீது அமெரிக்காவில் தீவிரவாத குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன. மொஹமட் பாக்கிர் சாத் தாவூத் அல் சாடி மற்றும் அவரது நண்பர்கள் டொரண்டோ தாக்குதல் மற்றும் கனடாவில் உள்ள யூத ஆலயத்தை குறிவைத்த மற்றொரு தாக்குதலுக்கு பின்னால் இருந்ததாக அமெரிக்கா வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். மேலும் ஈரான் ஆதரவு பெற்ற கடாயிப் இஸ்புல்லா மற்றும் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட்ஸ் கோப்ஸ் ஆகிய அமைப்புகளுடன் இணைந்து ஐரோப்பா முழுவதும் சுமார் 18 தாக்குதல்களை ஒருங்கிணைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தேசிய பாதுகாப்பு விவகாரமாக கருதப்பட்ட நிலையில் RCMP தீவிர விசாரணைகளை முன்னெடுத்திருந்தது. அமெரிக்காவில் 6 தீவிரவாத குற்றச்சாட்டுகளின் கீழ் அல் சாதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். மிசிசாகாவைச் சேர்ந்த 38 வயதுடைய கியாங் யூ என்பவர் மீது விலங்கு கொடுமை தொடர்பில் 134 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன. பீல் பிராந்திய காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையின் போது மோசமான நிலையில் விற்பனை செய்யப்பட்ட 57 பூனைக்குட்டிகளும் 8 பூனைகளும் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. வீடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் சில பூனைக்குட்டிகள் உயிரிழந்ததாக பல முறைப்பாடுகள் கிடைத்ததாக ஏப்ரல் மாதம் தொடங்கிய விசாரணையில் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. மீட்கப்பட்ட சில பிராணிகள் தற்போது மிசிசாகா விலங்கு பராமரிப்பு மையத்தில் சிகிச்சை பெற்று வருகின்றன.
0: உலகச் செய்திகள்.
1: கொங்கோ ஜனநாயக குடியரசில் ஏற்பட்டுள்ள எபோலா பரவலை சர்வதேச பொது சுகாதார அவசர நிலை என உலக சுகாதார நிறுவனம் அறிவித்திருக்கிறது. கொங்கோவின் இட்ருயிட் மாகாணத்தில் இதுவரை சுமார் 246 தொற்றுக்கள் மற்றும் 80 மரணங்கள் பதிவாகியிருக்கின்றன. அதில் 8 தொற்றுக்கள் ஆய்வகத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த பரவலுக்கு காரணமானது புண்டிங் பகியோ எப்லோ வைரஸ் என அது தெரிவித்திருக்கிறது. இதற்கு தற்போது அங்கீகரிக்கப்பட்ட மருந்துகளோ அல்லது தடுப்பூசியோ இல்லை எனவும் கூறப்பட்டிருக்கிறது. நோயின் ஆரம்ப அறிகுறிகள் காய்ச்சல், தசைவலி, தலைவலி, சோர்வு மற்றும் தொண்டைவலி ஆகியவையாகும். பின்னர் வாந்தி, வயிற்றுப்போக்கு மற்றும் சில நேரங்களில் இரத்தப்போக்கு போன்ற கடுமையான அறிகுறிகள் ஏற்படலாம். இந்த வைரஸ் இன்ட்ரூயிட் மாகாணத்தின் தலைநகர் புனியா, மொங்க்வாலு மற்றும் ருவாம்பாரா போன்ற சுரங்க நகரங்களிலும் பரவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அருகில் இருக்கின்ற உகாண்டா நாட்டிலும் 2 தொற்றுக்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன என்றும் அதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஐக்கிய அரபு அமீரகத்தின் பராக்கா அணுமின் நிலையம் அருகே ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதில் மின்சார ஜெனரேட்டரில் தீப்பற்றி எரிந்ததாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேற்கு எல்லை திசையிலிருந்து ஏவப்பட்ட 3 ட்ரோன்களில் 2 சுட்டு வீழ்த்தப்பட்ட நிலையில் 3வது ட்ரோன் அணுமின் நிலையத்தின் வெளிப்புற பகுதியில் தாக்கியதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இந்த சம்பவத்தில் உயிரிழப்புகளோ கதிரியக்க பாதிப்புகளோ ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலை ஆபத்தானது என குறிப்பிட்டிருக்கின்ற அரசு அமைதிக்கான அணுசக்தி நிலையங்களை குறிவைப்பது சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என கண்டனம் வெளியிட்டிருக்கிறது. ஈரான் இஸ்ரேல் போரை முடிவுக்கு கொண்டு வரும் பேச்சுவார்த்தைகள் தடைபட்டுள்ள நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் காலம் விரைந்து செல்கிறது என ஈரானுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தனது ட்ரூத் சோஷல் பதிவில் உடனடி முன்னேற்றம் இல்லையெனில் ஈரானுக்கு எதுவும் மீதம் இருக்காது என அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையில் அமெரிக்கா சமரசமான நிலைப்பாடுகளை வழங்கவில்லை என ஈரான் ஊடகங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. இதனால் பேச்சுவார்த்தைகள் முட்டுக்கட்டையை சந்திக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் வெளியுறவு அமைச்சகம் பேச்சுவார்த்தை முன்மொழிவுகள் பொறுப்பானதும் நியாயமானதும் என கூறியுள்ள நிலையில் இரு தரப்புக்கும் இடையே பதற்றம் மேலும் அதிகரித்து வருகிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேல் மாகாண ஆளுநர் ஹனீப் யூசுப் தனது பதவியிலிருந்து விலக விருப்பம் தெரிவித்திருக்கிறார். நெதர்லாந்திலிருந்து வரலாற்று சிறப்புமிக்க ஆனைமங்கலம் செப்பேடுகள் மீட்கப்பட்டதை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றிருக்கிறார். மிசிசாகாவைச் சேர்ந்த 38 வயதுடைய கியாங் யூ என்பவர் மீது விலங்கு கொடுமை தொடர்பில் 134 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தின் பராக்கா அணுமின் நிலையம் அருகே ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இத்துடன் CMR தமிழ்மின் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

நேர்களே, நிர்மை பொழுது 5:44. நாம் அனைவரும் வெளி சுமந்த மாதத்தில் இருக்கின்றோம். அம்மனைவராலும் மறந்து விடவோ மறத்து விடவோ முடியாத அந்த வெளிகள். நாளை 17வது ஆண்டு நினைவுகளை எம் நெஞ்சில் வெளியுடன் சுமக்கின்றோம். இந்நினைவாக ஒலிக்கிறது

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
0: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444, 416-293-3444.

0: சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
0: 416-271-5992.
1: Markham in Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டை சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ். 416-990-2462.
2: நேர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து 11 மணி வரை பல கலாச்சார நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும். மீண்டும் அமது சியமாள் தமிழகம் ஒளிபரப்புகள் 11 மணியிலிருந்து ஆரம்பமாகும். என்னுடன் இணைந்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான், என்றென்றும் உங்கள் ஆராதனை ராஜகுமார்.